இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.

குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 8வது குரட்பா.

அனைத்தையும் துறந்தவர்களே மேலான நிலையினராவர். மற்றையோர் மயங்கி ஆசை வலையில் அகப்பட்டு கொண்டவர்களே ஆவர்.

நேயர்களே கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம். 6:15 பக்தி மாலை, 6:35 உழுவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் கே சுபிக்ஷா. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கொடு அங்காடி நேற்றைய விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. 9:05 வானிலையில் வசந்தம். இன்று மண்ணில்லா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி. தர்மபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள் பங்கு பெறும் நிரலி நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து பூவே பின் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம். இன்றைய காலத்தில் சந்திப்போம். 12:50 சூழல் காப்பும். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடுகள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி கேட்கலாம். 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேரின் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். மாலை 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் நெல் மற்றும் சோளம் சாகுபடி டி காளியம்மன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையில் இன்று வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ராணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது புலனாகும். இதுபோன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதனை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? அப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவார்.

0: வாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இதயங்களை இறை பாக்கலால் இதமாக வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல் சீர்காழி சிவா சிதம்பரம் குரலில்.

இதயங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல் எஸ் சரளா குரலில்.

நேரம் காலை 6:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிஸ்டர் சாரா நவ்ரோஜி குரலில்

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பயிர்களில் நோய்களை விரட்டும் உயிரியல் பூஞ்சைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். விவசாய பொருட்களில் உற்பத்தியை பெருக்கும் வகையில் உயிரியல் பூஞ்சைகள் திரவ வடிவில் உள்ளன. அதில் ட்ரைகோடெர்மா விரிடி, காய்கறிகள், பழப்பயிர்கள், நிலக்கடலை, மஞ்சள், பருத்தி, எள், சூரியகாந்தி மற்றும் பயிர் வகைகளில் உள்ள வாடல் நோய், தண்டல்கள் மற்றும் வேரல்கள் நோய்களை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரிடி பெரிதும் துணை புரிகிறது. இதன் பூஞ்சை இலைகள் விதையை சுற்றிலும் மற்றும் மண்ணிலும் வளர்ந்து வரும் நோய் கிருமிகளை உணவுக்காக போட்டியிட்டு நொதிகள் மற்றும் நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்தும் நோய் கிருமிகளின் எண்ணிக்கையை குறைத்து விடுகிறது. மேலும் நோய் கிருமிகளினுடைய பூஞ்சான இலைகளின் மேல் ஒட்டுண்ணியாக மாறி நோயினுடைய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் தன்மை கொண்டது. ஒரு கிலோ விதைக்கு 5 மில்லி ட்ரைகோடெர்மா விரிடியை கலந்து 24 மணி நேரம் வைத்து விதையை நேர்த்தை செய்து பின் விதைக்கணும். மேலும் ஒரு ஏக்கருக்கு தேவையான 1 லிட்டர் எடுத்து 50 கிலோ மக்கியத்துழுவுடன் கலந்து நிலத்தில் இடலாம். இதே போல் 400 to 500 மில்லி ட்ரைகோடெர்மா விரிடியை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளை 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் நனைத்து ஊற வைத்து பின்பு நடவு செய்யலாம். இதுவும் ஒரு உயிரியல் பூஞ்சை ஆகும். நெற்பயிர குலை நோய், இலை கருகள் நோய், இலை உரை அழுகல் மற்றும் உரை கருகள் நோய், இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது. கேழ்வரகு மற்றும் நிலக்கடலை குலை நோய் மற்றும் தண்டல்கள் நோய், பருத்தி தக்காளியில வேரழுகல் நோய், புகையிலை சின்ன மிளகாய், வெண்டை மற்றும் வெள்ளரியில அழுகல் நோய் மற்றும் பட்டாணி, வாழை, துவரை பயிரில் வாடல் நோயை கட்டுப்படுத்த துணை புரிகிறது. சூடாமோனஸ் புளோரசன்ஸ் விதை நேர்த்தி அல்லது மண்ணில் இடும்போது பயிர்களுடைய வேர் மற்றும் இதர பகுதிகளுக்கு சென்று நன்றாக வளர ஊக்குவிக்கிறது. எதிர் உயிரியை உருவாக்கி நோய் தாக்கும் கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. 1 கிலோ விதைக்கு 5 மில்லி சூடாமோனஸ் புளோரசன்ஸ் கலந்து விதைக்கலாம். மேலும் 1 ஏக்கர் நாற்றுக்கு 500 மில்லி சூடாமோனாசுடன் தேவையான அளவு தண்ணீர் கலந்து வேர்களை நனைத்து நடவு செய்யலாம். இதே போல் 500 மில்லி எடுத்து 50 to 70 கிலோ நன்கு மக்கிய துளு உரத்தை கலந்து மண்ணில் நடலாம். மேலும் 5 மில்லி சூடாமோனாஸை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து 10 நாட்கள் இடைவெளியில 3 முறை தெளிக்கணும். இந்த மெட்டாரைசம் அனிசோபிலா மலைப்பயிர்கள் மற்றும் காய்கறி வேர்களில் புழுக்கள் மற்றும் காண்டாமிருக வண்டு, அஸ்வினி, வெள்ளையை, கூன் வண்டு, மாவுப்பூச்சி, இலைப்பேன்

0: மற்றும் சிலந்தி பேன் போன்றவற்றை விவசாயிகள் கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது. இந்த பூஞ்சான வண்டு மற்றும் பூச்சிகளினுடைய தோல் மேல் படர்ந்து வளர்ந்து உள்ளே ஊடுருவி செல்கிறது. பூச்சிகளுடைய உடலில் உள்ள திரவத்தை மெல்ல மெல்ல இந்த பூஞ்சை உறிஞ்சுவதால் பூச்சிகள் மடிந்து விடுகின்றன. நிலத்தில் இட்டு கட்டுப்படுத்த 1 லிட்டர் மெட்டாரைஸ்த்தை 100 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடணும். மேலும் தெளிப்பு முறையில் 5 மில்லி மெட்டாரைஸ்த்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கணும். இருக்குழியில் உள்ள இளம் புழுக்களை கட்டுப்படுத்த கடப்பாறையால் குழி எடுத்து 5 மில்லி மெட்டாரைஸ்த்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இட வேண்டும். அடுத்து இந்த கொய்யாப்பழ தோல்களின் மீது சொரசொரப்பாக காணப்படுவது ஆந்த்ராக்ஸ் அல்லது பழப்புலிகள் என்ற நோய் தாக்குதலுடைய அறிகுறிகளாகும். இதனால் சுவை குறைய வாய்ப்புண்டு. அதிகப்படியான அறிகுறிகள் மழைக்காலங்களில் பழுக்காத பழங்களின் மேல் சிறிய ஊசி முனை போன்று புள்ளிகளாக தோன்றும். இந்த புள்ளிகள் படிப்படியாக பெரிதாகி வட்ட வடிவத்தில் ஆழ்ந்த பழுப்பு நிறத்தில் இருந்து கருப்பு நிற புள்ளிகளாக மாறிவிடும். நோய் தாக்கப்பட்ட பழுக்காத பழங்களின் பகுதிகள் கெட்டியாகவும் தக்கை போன்றும் காணப்படும். பழங்களின் மேல்தோல் கொப்பளங்கள் தோன்றி காணப்படும். இந்நோய் காரணிகள் பாதிக்கப்பட்ட இளம் பழங்களில் 3 மாதங்கள் செயலற்று இருக்கும். ஈரப்பதமான வெப்பநிலையில கொப்பளங்கள், கருப்பு புள்ளிகள் போன்ற கொப்பளங்கள் இறந்த பகுதிகள் மீது பரவும். இந்த பூசணம் காற்று அல்லது மழைக்காலங்களில் மழையின் மூலம் பரவக்கூடிய தன்மை கொண்டது. இதனை கட்டுப்படுத்த 0.2% போட கலவைய பருவமழை ஆரம்பிக்கும் முன் மரத்தில் தெளிக்கணும். போரான் சத்து குறைபாட்டினால் இவ்வாறு சொரசொரப்பான பழங்கள் தோன்ற வாய்ப்புள்ளது. எனவே 0.3% போராக்ஸ் கலவைய பூப்பூக்கும் சமயத்துல ஒரு முறையும் பிஞ்சு பிடிக்கும் சமயத்துல ஒரு முறையும் தெளிக்கணும். இந்த நாவல் பழ சீசன், இப்ப நாவல் பழம் மே மாதம் மத்தியில இருந்து அறுவடை செய்யப்படும். இது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல அதிகமாக அறுவடை செய்யப்பட்டு பின்பு ஆகஸ்ட் மாதத்துல குறைய தொடங்கும். வீட்டுல இந்த மாதுளம்பழம் செடி வளர்த்திருப்போம். மாதுளை ரகத்தை பொறுத்து முழுமையாக பூத்த பிறகு 140 முதல் 180 நாட்களில் அறுவடைக்கு தயாராகின்றன. பொதுவாக உருண்டையாக இருக்கும் பழத்தின் பக்கவாட்டு பகுதி தட்டையாதல் மற்றும் விதைகள் முதிரும் போது தோலில் லேசான வெடிப்புகள் ஏற்படுதல் ஆகியவை பொதுவான அறிகுறிகளாக காணப்படும். அறுவடைக்கான சரியான நேரத்தை தீர்மானிப்பதன் மூலம் அதிகபட்ச சர்க்கரை அளவு, சிறந்த சுவை மற்றும் சந்தைக்கு ஏற்ற உயிர் ரகம் தரம் ஆகியவற்றை உறுதி செய்ய முடியும். பறித்த பிறகு மாதுளை பழங்கள் தொடர்ந்து பழுப்பதோ அல்லது மென்மையாவதோ இல்லை என்பதால் மரத்தில் இருக்கும் போதே சரியான நேரத்தில் அறுவடை செய்து கொள்வது மிக முக்கியமான பணியாகும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் நெல் மற்றும் சோளம் சாகுபடி குறித்து டி. காளியம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: பண்பலையில் தொடர்வது மாநில செய்தி.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக்க சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும், அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அறவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின்

0: இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அறவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை, விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம்

0: நேரம் காலை 6:55. நேகல் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் மேகலே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலரவின் நிகழ்ச்சி. இன்றைய மலரவிமேஷன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை கே சுபிக்ஷா. வணக்கம் சுபிக்ஷா.
4: வணக்கம்
3: சுபிக்ஷா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: நல்லா இருக்கீங்க. குட்டி பொண்ணா, அழகான பொண்ணை வந்திருக்கீங்க. மொட்டை போட்டிருக்கீங்க. எந்த கோயிலில் மொட்டை போட்டீங்க நீங்கள்?
4: கோயில் பேர் தெரியாது.
3: ஊர் பேர் தெரியாது, ஆனால் மொட்டை போட்டிங்களா? சரி, இருக்கு. மொட்டையும் நல்லா இருக்கு. தோடு தான் போடுவாங்க, சின்னதாக. நீங்கள் இது வட்ட வட்டமாக போட்டிருக்கீங்க, கட்ட கட்டமாக இருக்குது. என்ன தோடு இது?
4: சாக்லேட் தோடு.
3: சாக்லேட் தோடா? சாக்லேட் தோடு மாட்டிட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிடுவீங்களா?
4: சாக்லேட் தோடு சாப்பிட முடியாது.
3: சாப்பிட முடியாது. டிசைனுக்கு போட்டிருக்கீங்களா? ஆஹா, நல்லா இருக்குப்பா சாக்லேட் தோடு. எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா சாக்லேட் தோடு?
4: வாங்கிக்கோங்க.
3: நாங்கள் வாங்கிக்கணுமா? எங்கே இருக்குது, எந்த கடையில் இருக்கு?
4: பாய் கடை.
3: பாய் கடையில் இருக்குது. சரி சரி, பாய் கடை எங்கே இருக்குன்னு தெரியாதே, கூப்பிட்டு போகிறீங்களா பாய் கடைக்கு? எங்கே இருக்குது பாய் கடை?
4: சாம்பி ரோட்டில்.
3: சரி பரவாயில்ல, விடுங்க, எனக்கு வேணாம், சும்மா கேட்டேன். சுபிக்ஷா, அப்பா பேர் என்ன?
4: குமார்.
3: அம்மா பேர்?
4: நிர்மலா.
3: என்ன பண்ணுறாங்க நிர்மலா அம்மா?
4: சும்மா தான் இருக்காங்க.
3: சும்மாவே இருக்கிறாங்க. கஷ்டமான வேலை எடுத்துகிட்டு வீட்டில் சும்மா இருக்காளா?
4: ஆமாம்.
3: சரி, அப்பா என்ன பண்ணுறாரு? டாடி?
4: டாடி வீட்டில் பார்த்து தூங்கிட்டு இருக்கிறாரு.
3: ஆஹா, ரெண்டு பேருமே சும்மா இருக்கிறாங்களே, அப்புறம் எப்படி வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க?
4: காசு இருக்குது.
3: ஓ, காசு இருக்குது, நல்லபடியாக வாழ்ந்தா. சரி சுபிக்ஷா, என்ன சொல்ல போறீங்க?
4: சாரா சடமே டார்லிங் சாங்.
3: இங்கே பாருங்க.
4: சாரா சடமே டார்லிங், சாரா டோன்ட் யூ க்ரைங். சாரா சடமே டார்லிங், சாரா டோன்ட் யூ க்ரை. Father went to office, my darling, fine in his hand. Father went to office, my darling, fine.

0: அண்ணன் சொல்லி விட்டுறேங்க. சரிங்க சும்பிக் சார், இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணு. அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? டீச்சரை என்ன பண்ணுவீங்க?
1: குழந்தைங்களுக்கு சொல்லி தருவேன்.
0: இப்போ பாடுங்க பாட்டு, அந்த பாட்டுன்னா சொல்லி கொடுப்பீங்களா? சரிங்க சுபிக் சார், நீங்கள் பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பொண்ணுடைய 102.5 உங்களுடைய மனம் வர வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இனிய நிகழ்ச்சி இன்றைய மனநிலை அமைச்சர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை கே சுபிக்ஷா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று ஜூலை 8.
9: இந்திய குடிமை பணியாளர், சர்வதேச நிர்வாக திறனுடைய ராஜதந்திரி.
10: இந்திய ஆட்சி பணியில் தனது பணியை ஆரம்பித்த இவர் இந்திய பிரதம மந்திரியின் இணை செயலாளராக உயர்ந்தவர்.
9: இந்திய கப்பல் கழகத்தின் முதல் தலைமை செயல் அதிகாரி.
10: சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொது செயலாளராகவும் பணியாற்றினார்.
9: 1972 பத்மபூஷன் விருதும், பொது நிர்வாகம் மற்றும் மேலாண்மை அறிவியலில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக 2005 லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருதும், 2009 பத்ம விபூஷன் விருதும் பெற்றவர்.
10: சந்திர பிரசாத் ஸ்ரீவஸ்தவா பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1920.
10: இந்திய ராணுவ அதிகாரி, எழுத்தாளர், ராணுவ போர்த்திறன் மிகுந்தவர், விமானப்படை தளபதி.
9: டெல்லியில் உள்ள விமானப்படை ஆய்வுகளுக்கான மையத்தை நிறுவி அதன் இயக்குநராக பணியாற்றினார்.
10: இந்திய பாதுகாப்பு ஆய்வு மற்றும் பகுப்பாய்வுகளுக்கான நிறுவனமான IDSA-வில் நீண்ட காலம் தொடர்ந்து பணியாற்றிய இயக்குனர்.
9: 2006 பத்மபூஷன் விருது பெற்றவர்.
10: எதிரி படைகளிடம் மிக உயர்ந்த அளவு வீரதீரம், தன்னலமற்ற தியாகத்தையும் வெளிப்படுத்திய இந்திய படை வீரர்களுக்கு வழங்கப்படும் வீர சக்கர விருதை பெற்றவர்.
9: இந்திய விமானப்படை தளபதி ஜாசித் சிங் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1934.
9: லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பிய பிறகு அரசியல் செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டவர்.
10: இந்தியாவின் வலிமை வாய்ந்த அரசியல் தலைவராக திகழ்ந்தவர்.
9: 50 இந்திய அரசியல் அரங்கை வியாபித்திருந்த மாபெரும் தலைவர்.
10: மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக 1977 முதல் 23 தொடர்ந்து அந்த பதவியில் நீடித்து பெரும் சாதனை படைத்தவர்.
9: மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஜோதி பாசு பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1914.
9: தென்னிந்திய திரைப்பட நடிகை,
10: தமிழ், தெலுங்கு, மலையாள மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
9: இந்தி, ஆங்கிலத்தில் திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார்.
10: 1992 சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதும், 2002 சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதும் பெற்றார்.

0: கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்த நடிகை ரேவதி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1966.
0: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் அணித்தலைவரும் ஆவார்.
1: சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் மிகச்சிறந்த அணித்தலைவராகவும் பேட்ஸ்மேனாக

0: விளங்கினார்.
1: ஆஃப்சைட் எனப்படும் வலது புறங்களின் பந்துகளை அடிப்பதில் வல்லவர்.
0: 2004 இந்திய குடிமை விருதான பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார்.
1: கிரிக்கெட் உலகில் தாதா என அழைக்கப்படும் அனைத்து காலத்திற்குமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த வீரர்களுள் ஒருவராக திகழ்ந்த சௌரவ் கங்குலி பிறந்த தினம் இன்று.
0: 1972.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறினா
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri Ayodhya Pattinam Salem. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 15 ரூபாய், கத்திரி 45 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 34 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 86 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், இஞ்சி 270 ரூபாய், பூண்டு 244 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், கொடைமிளகாய் 94 ரூபாய், எலுமிச்சை பழம் 104 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
8: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க.
9: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
10: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். தமிழ் உலகத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் கவியரசர் கண்ணதாசன். அவருடைய பாடல்களை இன்று நினைத்தாலும் வியப்பாக இருக்கிறது. மாளிகை முற்றங்களில் வீசிக் கொண்டிருந்த தமிழ் தண்டலை மண்குடிசையின் பக்கம் திசை திருப்பிய மகாகவிஞன். காதலோ வீரமோ இலக்கியமோ கண்ணதாசன் எதை பாடினாலும் அது சாகா வரம் பெற்ற அமர காவியங்களாக மாறிவிட்டன. கவி சக்கரவர்த்தி கம்பன், பாரதிதாசன்,

0: இவர்களெல்லாம் பாடாததை கூட பாட முயல்வேன் என்று கண்ணதாசனே ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். காலம் காலமாக இந்த கவிஞர்கள் பெண்களின் இடையை பற்றி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு வள்ளுவரே விதிவிலக்கல்ல, அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்படா பறை என்பது திருக்குறள். நுசுப்பு என்பது இடை. ஒரு பெண் அனிச்சம்பூவின் காம்பை கெல்லாமல் தன் தலையிலே வைத்து விட்டாளாம். என்ன செய்தாள்? அனிச்சம்பூவின் மீது அவளுக்கு ஆசை. அந்த அனிச்சம்புவின் காம்பை கெல்லாமல் தன் தலையிலே வைத்து விட்டாள். அதனுடைய எடை தாங்காமல் அந்த பெண்ணின் எடை முறிந்து விட்டது என்று வள்ளுவன் எழுதியிருப்பார். வேறு யாராவது சொல்லியிருந்தால் விமர்சனம் செய்யலாம். வள்ளுவனே சொன்ன பிறகு என்ன செய்ய முடியும்? அறம்பாட வந்த அறிஞனே அப்படி பாடியிருக்கும் போது கவிதை திறம்பாட வந்த கம்பன் பாடாமல் இருப்பானா? ராமன், லட்சுமணன், சீதை மூவரும் நடந்து செல்லும் காட்சியை பாடுகிறான் கம்பன். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் என்று எழுதுகிறார். சீதைக்கு எடை இருப்பதாக சொல்வதே பொய் என்று எழுதுகிறான் கம்பன். இப்போது வள்ளுவர், கம்பன் இருவரும் சொல்லிவிட்டார்கள் இடையை பற்றி. அதை தாண்டி கண்ணதாசன் சொல்ல வேண்டும். ஒரு தலைவி தன் தோழியிடம் சொல்கிறாள், என் காதலன் நேற்று வந்தான், என்னவெல்லாம் செய்தான் தெரியுமா என்று அந்த தலைவி சொல்கிற போது கண்ணதாசன் வரிகளில் இப்படி சொல்லியிருப்பாள், கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டான், கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டான், குவளை மலர் பூத்ததென்று கண்களை தொட்டான், ஓடி வந்த கனிகள் என்று இதழ்களை தொட்டான், ஒடியுமென்று இடையை மட்டும் தொடாமல் விட்டான், ஒடியுமென்று இடையை மட்டும் தொடாமல் விட்டான் என்று எழுதியிருப்பார். தொட்டால் என் இடை ஒடிந்துவிடும் என்று என் காதலன் என் இடையை தொடாமல் போய்விட்டான் என்று கண்ணதாசன் எழுதுகிற போது கண்ணதாசன் வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் பக்கத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். இப்படி காதலில் மட்டும் கண்ணதாசன் தன் கவிதைகளில் விளையாடவில்லை. ஒரு போர் என்றால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். யார் வருவார், யார் மடிவார், யார் அறிவார் என்று மூன்றே சொல்லில் போர் எவ்வளவு கொடுமையானது என்பதை உணர்த்துவார். அதேபோல தன்னுடைய கணவனை போருக்கு அனுப்பிவிட்டு அந்த மனைவியால் நிம்மதியாக உறங்க முடியுமா? அவளுடைய இரவுகள் எப்படி இருக்கும், எவ்வளவு வலிகள் இருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருக்கும்? அதை கண்ணதாசன் இப்படி எழுதுகிறார். அவன் போருக்கு போனான், யார் தலைவன், அவன் போருக்கு போனான், நான் போர்களமானேன் என்று ஒரு பெண்ணின் வழியை எழுதியிருப்பார் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசனின் வரிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் இறந்தபோது கவிஞர் புலமைப்பித்தன் இப்படி எழுதினார், கவிஞரை புதைக்க நேர்ந்தால் பூமியே பாட்டால் மணக்கும், தீயால் சிதைக்க நேர்ந்தால் அந்த தீயெல்லாம் தமிழ் மணக்கும் என்று எழுதியிருப்பார். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: மண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் ஹாலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷீர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685

0: அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக் கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: Students, listen carefully.
7: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: ஸோ இந்த தைராய்டு ஜென்ரலாக மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால், இது கழுத்துக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி தரப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும், அதுதான் தைராய்டு கிளாண்ட் சொல்லுவாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட். பேசிக்காக இந்த தைராய்டு கிளாண்ட் எல்லாருக்கும் இருக்கும், பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தைராய்டு கிளாண்டாக இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த கிளாண்ட் மூலமாக இருக்கும். அது பேசிக்காக இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து உடம்புல வந்து தைராக்ஸின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமாக உடம்போட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி ப்ளஸ் நம்மளோட வெல்பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். ஸோ அதுதான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன், டு ரெகுலேட் தி க்ரோத் ஆஃப் த பாடி ஆஸ் வெல் அஸ் அதர் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி. அதுதான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். எல்லாருக்குமே அது ரொம்ப அவசியம். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக அதை வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட், ப்ளஸ் அது ஒரு ஹார்மோன். அது கண்டிப்பாக தைராய்டு கிளாண்டில் வந்து நம்ம இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று அதிகமான என்ன ப்ராப்ளம் வரும், கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னு. ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சில சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும். லைக் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப வெடவெடன்னு சொல்லுவாங்க, ரொம்ப தின் பில்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து சில கோல்டு இன்டாலரன்ஸ்லாம் இருக்கும். அண்டு ஜென்ரலாக பார்த்தா அவங்களோட வெல்பீயிங்கு கொஞ்சமே ரொம்ப சுமாராக தான் இருக்கும், சராசரி தான் இருப்பாங்க. அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவாங்க. ஹைப்போ தைராய்டிசம்னா உடம்புல சுரக்கிற கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் கொஞ்சம் அந்த ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுதான் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவாங்க. அவங்க பார்த்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி, வெயிட் போட்ட மாதிரி இருப்பாங்க, லெத்தாஜிக்காக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோவாக யோசிக்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுறாங்க, அதுதான் இந்த ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து டூ இஷ்யூஸ் வித் தைராய்டு கிளாண்ட், ஒன்று ஹைப்பர், ஒன்று ஹைப்போதைராய்டிசம். இப்போ எப்படின்னா, இப்போ ஹைப்போதைராய்டிசம்க்கு சில டெஸ்ட்லாம் இருக்குது, லைக் T3, T4 and TSH சொல்லுவாங்க. இது நம்ம எம்டி ஸ்டமக்கில் இந்த டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ FT3, FT4 and TSH சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ ரேஞ்சஸ் இருக்குது, அந்த ரேஞ்சஸ் பிரகாரம் தான் நம்ம பார்த்து மருந்தை டைட்டர் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணால் ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ் வில் கெட் பேக் டு நார்மல். ஏன்னா நம்ம தைராய்டு கிளாண்ட் அந்த சுரக்கிற அந்த ஹார்மோன் அது செய்யாத ஒரு வேலையை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மெடிசன் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறோம். ஸோ ஹார்மோன் ரெகுலேட் ஆகி யூ வில் கெட் பேக் டு நார்மல். அது வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இந்த ஹைப்பர் தைராய்டிசம் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். அப்படின்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக செக்ரீட் பண்ணுறது, அதனால தான் ஹைப்பராக இருப்பாங்க அவங்க. அதுக்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, இப்போ நிறைய அட்வான்சஸும் இருக்குது. அதையும் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ. ஸோ

0: கேன்சர்னாலே அது புற்றுநோய். தைராய்டு கேன்சர்னால் அது தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர ஒரு புற்றுநோய். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் இந்த நெக், அதாவது கழுத்தில் ஒரு முன் பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் இருக்கும். அதில் ஒரு புற்றுநோய் வரதுக்கான சாத்தியம் வாய்ப்பு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அ லைஃப் உண்டு. அது எல்லாருக்கும் வரும்னா சொன்னால் அப்படி வராது. தெர் இஸ் அ ஃப்ரீக்வன்சி, ஒரு 20-25% ஆஃப் தி பாப்புலேஷன் மே ஹேவ் இட். சில பேருக்கு வந்து அன்டிடெக்டாக போவோம், அதை டிடெக்டே பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து வேறு எதனா டெஸ்ட் போட்டு இதை டிடெக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தா ஒன்றொருத்தவங்க பார்த்து சொல்லுவாங்க, அதாவது நீ ஏத்தாப்பில் பார்த்தா கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி லம்ப் மாதிரி இருக்குது, நீ முழுங்க பார்த்து அந்த கட்டி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. சில பேர் பார்த்து சொன்னப்போ தான் அவன் டிடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதில் சில டெஸ்ட்லாம் இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் பண்ணால் அது புற்றுநோய் இருக்குதா இல்லையானுக்கிற அறிகுறி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷசாரலுடைய இன்றைய புதறிவு கேள்வி: இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட மாநிலம் எது? ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிறப்பான பொருட்களுக்கு, அதாவது அந்த புவி சார்ந்த பொருட்களுக்கு இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அதிக புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு, அது எந்த மாநிலம் அப்படின்னு தான் இன்னைக்கான புதறிவு கேள்வியாக கேட்டிருக்கோம். சந்தோஷ சாரல ஒழிக்க வருகிறது. முதல் பாடல் காளி திரைப்படத்திலிருந்து, விஜய் ஆண்டனி இசையில், வீக் பாடல் வரிகளில் நிவாஷ் சாணக்கி ஆகியோர் குரல்களில்.
4: ஏ புள்ள, உன் பேர் என்ன?
5: என் புருஷனை கேட்டு

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488220.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த

0: ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நேரம் சரியாக 7:40. சந்தசாரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பு சட்டை திரைப்படத்திற்காக அஜீஷ் இசையில், யுகபாரதி பாடல் வரிகளில் ஷியா கோஷல், ஹரிச்சரன் குரல்களில்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

0: நம்ம சென்னை சில்க்ஸ்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீல மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். சந்தோஷ சாரல். அடுத்ததாக ஆஹா கல்யாணம் திரைப்படத்திற்காக தரண்குமார் இசையில், தாமரை பாடல் வரிகளில் நரேஷ் ஐயர், ஸ்வேதா மோகன் குரல்களில்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலையேறா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்றைக்கே சந்தோஷ சரல்ல கேட்டிருந்த பொதறிவு கேள்வி, இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தோம். உத்தரப்பிரதேசம் மாநிலம் தான். 83 புவிசார் குறியீடுகளை பெற்றிருக்காங்க. சந்தஸ் சரள நிறைவு பாடலாக தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திற்காக ஜிப்ரான் இசையில் ராஜமுருகன் பாடல் வரிகளில் சத்யபிரகாஷ், பிரகதி குரல்களில்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாச

0: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களின் கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூலை 8. என்னதான் படிப்பும் அறிவும் சிந்தனையும் மேலோங்கி இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுகிற பொழுது ஒரு மனிதர் ஒரு சராசரி நிலையிலிருந்து சரிந்து விடுகிறார், சில சங்கடமான நிலைகளுக்கு ஆளாகியும் விடுகிறார் என்கிற அனுபவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையே பல எடுத்துக்காட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. தெரியாமல் தவறு செய்துவிட்ட குழந்தையை மன்னிப்பதற்கு பதிலாக அவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் கூட நமக்கு வழக்கமாகி விடுகிறது. அடித்த அடியினால் வலி தாங்க முடியாமல் அலறுகிற குழந்தையின் துன்பத்தை விட அடித்ததை எண்ணி நாம் வருந்துகிற துன்பம் இருக்கிறதே, அதற்கு அந்த அடி கொடுப்பதை விடவும் பலமான அடி நம் மனத்துக்குள் விழுந்து விடுகிற துயரத்தையும் நாம் அனுபவித்து விடுகிறோம். இந்த காரியத்தை நாம் செய்திருக்க கூடாதே என்று கூட எண்ணத் தோன்றுகிறது. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்று ஒரு பழமொழியை வேற சொல்லி வைத்திருக்கிறோம் அல்லவா. அடியாத மாடு படியாது என்றும் கூடவே ஒரு பழமொழியை கொண்டு வந்து நிறுத்துகிற போது அது மாட்டுக்கு சரி மனிதனுக்கு எப்படி என்கிற பொழுது அதற்கும் ஒரு பழமொழியை நம் அனுபவம் கற்றுத் தந்திருக்கிறது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்று. இப்படி அனுபவங்கள் படிந்திருக்கக்கூடிய வரலாற்றுக்கு மத்தியில் அன்றாட வாழ்க்கையின் இடையே படிப்பதற்காக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் இடம்பெறுகிற செய்தி கூட ஒரு புதிய அனுபவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி விடுகிறது. அப்படித்தான் விஞ்ஞானி ஐசக் நியூட்டனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் நான் படித்ததாங்க ஞாபகம். நியூட்டன் ஒரு நாயை அன்போடு வளர்த்து வந்தார். அதனிடத்தில் மிகுந்த பேரன்பு காட்டிய அவர் அந்த நாய்க்கு வைத்த பெயர் டைமண்ட். டைமண்ட் என்றுதான் அதை அழைப்பதும் அன்பு பாராட்டுவதும் கொஞ்சுவதும் வழக்கம். அவர் இருக்கிற இடமே அந்த நாய்க்கான வாழ்கிற இடமாக மாறிவிடும். அந்த டைமண்ட் அவரோடே இருந்தது, அவரோடே புலவியது, அவரோடு கொஞ்சியது. பல நாட்களாக நடத்திய ஆராய்ச்சியின் முடிவுகளை, தகவல்களை, குறிப்புகளை ஏடுகளில் எழுதி பாதுகாப்பு வைத்து வைத்திருந்தார். அப்படி வைத்திருக்கக்கூடிய ஏடுகள் நிரம்பிய அந்த அறையில் திடீரென்று ஒரு நாள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. ஓடிப்போய் உள்ளே பார்க்கிற போதுதான் அந்த தீப்பிடிப்பதற்கான காரணத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். அவர் அன்புடன் வளர்த்த அந்த டைமண்ட் மேஜையின் மீது தாவி குதித்து ஏறுகிற பொழுது மேஜையின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் விளக்கு கீழே சாய்ந்து தீ பரவ ஆரம்பித்து அந்த பரவிய தீயின் காரணமாக அவர் கண்டுபிடித்த பல அரிய படைப்புகளின் தகவல் முடிவுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டன. ஆத்திரமும் கோபமும் வரவேண்டிய அந்த நேரத்தில் அன்போடு இவரை கண்டதும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீக்கு மத்தியில் அந்த டைமண்ட் இந்த விஞ்ஞானியை நோக்கி பாசத்தோடு பாய தொடங்கியது. தன்னையும் மீறிய அன்பின் காரணமாக அதன் மீது சினத்தை காட்டாமல் என்னுடைய அருமை டைமண்டே, இந்த காரியத்தையா நீ செய்து விட்டாயே என்று வருத்தப்பட்டார். உனக்கு என்ன தெரியும் பாவம், உன்னையும் அறியாமல் நடந்துவிட்ட தவறு, பரவாயில்லை பயப்படாதே என்று நிதானமாக சொல்லி அந்த உயிரை

0: தன் உயிரோடு இணைத்து அனுபவித்துக் கொண்டார். டைமன் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய நாயிடம் செலுத்துகிற அன்பை கூட தாயினும் மேலதாக தாங்கி வளர்க்க வேண்டிய நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு அன்பை காட்ட வேண்டிய இடத்தில் அடங்காத சினத்தை காட்ட வேண்டுமா என்று எண்ணுகிற பொழுது எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவதும் அந்த உயிர்கள் அறியாமையால் செய்கிற தவறுகளை மன்னிப்பதும் கூட ஒரு இறை குணம்தான், மனித குணத்தின் மகத்தான குணம்தான் என்பதை இந்த சம்பவம் எனக்குள்ளே இன்று நன்று ஒன்று என்பதாக பதிவிட்டிருக்கிறது.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தருமபுரி அதிகமான் கோட்டை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் அதிகமான் கோட்டை துணை மின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வரும் குமரகிரி ஸ்பின்னிங் மில், அதிகமான் கோட்டை, ஏலகிரி, சாமிசெட்டிப்பட்டி, பாளையம்புதூர், தடங்கம், ரெட்டியள்ளி, HPCL, நாகர்கோடல், பரிகம், மானியதஹள்ளி, காவலர் குடியிருப்பு, வெண்ணாம்பட்டி, வீட்டு வசதி வாரியம், நீதிமன்ற வளாகம், நல்லம்பள்ளி, தோக்கம்பட்டி, லலிகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும். அதனால இந்த பகுதிகளை அதிகமான் கோட்டை துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிற இந்த பகுதிகளை சுற்றியுள்ள மக்கள் மின்சாரம் நிறுத்தப்படுறதாக இருக்கு. இன்னைக்கு 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. அதனால நம்மளுடைய கரண்ட் வச்சு என்னெல்லாம் பண்ணணும், என்ன வந்து செடிக்கு தண்ணி பாய்ச்சறதா இருக்கட்டும், விவசாயிகள் அதெல்லாம் வந்து முன்னாடியே முடிச்சிருங்க. பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், ஆனால் ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கேங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டை அது கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, ஆனால் பேச முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, சமீபமாக டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கேங்க. நிறைய பாடல் வந்து கேட்கணும், எனக்கும் இந்த பாடலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பாட்டை வந்து ஆன்லைனில் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் சரி, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள். நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த நம்பருக்கும், 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழுத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அப்படி இல்லைன்னா 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேளுங்க. பொன்னின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டுக்காங்க. பன்னந்தூர் பகுதியிலிருந்து கார்த்திக் கேட்டுக்காரு, வேட்டையன் திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
4: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
4: கான்டாக்ட் 9524936156.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெர்சல் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராசப்பள்ளிங்கிற ஊர்ல இருந்து கேட்டிருக்காரு பூபதி. அவர் கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொனியின் புது பொன்னல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரி கெட்டுக்கொட்டாய் பகுதியிலிருந்து முருகேசன் கேட்டிருக்காரு. ஐ திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്. കൗൺസിലിംഗ് കോൾ 2633.
1: ഹേ, ഇനിക്ക് ரொம்ப അഴഹാ ഇരിക്ക. പുതുശേനാ? പുതുസുദാ. എപ്പടി വാങ്ങന? ശ്രീകുമരൻ തങ്ക മാളികയിൽ സ്വർണ്ണധാര ആപ്പ് ഡൗൺലോഡ് பண்ணி തങ്ക നഗയാ സേമിച്ചേ. അതെ, എപ്പടി? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500-84820.
7: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
8: நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்
9: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
10: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
11: என்றும் இனி

0: என்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்
0: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். வணக்கம். அறிவியலாளர்களுடைய வரலாற்றை படிக்கிறப்ப நமக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்குது. அவர்கள் மேதைகள் மட்டுமல்ல, சில நேரங்களில் குழந்தைகளாகவும் இருப்பார்கள். ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீனை பற்றி நீங்கள் பார்க்குற போது, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தப்போ அதிகமாக கோழி குஞ்சுகள் மற்றவற்றை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாராம். அந்த ஆசிரியை கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட கூட சொன்னாங்களாம், அந்த பையனுக்கு படிப்பு வருமானு தெரியலையே, கணக்கு சரியாக வருமானு தெரியலையே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவர்தான் பிற்காலத்தில் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த அற்புதமான ரிலேட்டிவிட்டி தியரி என்கின்ற அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் நமக்கு உலகத்துக்கு கொடுத்தார். ஜெர்மனியில் பிறந்த அவர், பிறகு ஹிட்லருடைய அந்த கடுமையான சட்டங்களால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டார்னா, அவரை போன்ற விஞ்ஞானிகள்லாம் பிற நாடுகளுக்கு சென்றார்கள். அதே போல் அவரும் அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார். அவருடைய அந்த அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளை வைத்து கொண்டு தான் மனிதர்கள் வந்து காலம் என்பது என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த தியரியை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டா இருந்தால், ஒளியை காட்டில் வேகமாக பயணப்படக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமானால், ஒளியினுடைய வேகம் நமக்கு தெரியும், அது பயணப்படுகின்ற வேகம் நமக்கு இருக்குமானால், நாம் சில நேரங்களில் என்னென்னா முன்னோக்கி பயணப்பட்டால் பின்னோக்கி போயிடுவோமா? அதாவது ஃப்யூச்சருக்கு நம்ம பயணப்படுவோம், ஆனால் எங்கே போய் சேருவோம் அப்படின்னா, இறந்த காலத்துக்கு போய் சேருவோமா? எதிர்காலத்துக்கு பயணப்பட்டால் இறந்த காலத்துக்கு போய் சேருவோமா? இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமானது தான். இன்னும் கூட சொல்கிறாங்க, அவருடைய கண்டுபிடிப்புகள் பழையது அவருடைய செல்ல பிராணியால் ஒரு தடவை தள்ளிவிடப்பட்டு அது அப்புறம் எரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கூட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரனில் போய் மனிதன் இறங்கியிருப்பானான். இதெல்லாம் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்க்குறோம். நான் அமெரிக்காவுக்கு பல முறை போயிருக்கிறேன். ஒரு முறை நான் நியூஜெர்சியில் இருந்தப்போ பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீதி வழியாக போகிறபோது அந்த காரனை பாட்டி எனக்கு ஒரு வீட்டை காமிச்சாங்க. இங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குதுனாங்க. நான் அந்த ஆச்சரியம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு குழந்தை ஒன்று, அதே அந்த யூனிவர்சிட்டி பில்டிங் இதிலேயே ரொம்ப நாளைக்கு முதல்ல, பல ஆண்டுகளுக்கு முதல்ல கூட வச்சுக்கங்களேன், ஒரு குழந்தை அவங்க அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்குது, கணக்கு வர மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பாராம், அவர் தனியாக இருப்பார், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்குமா, ஏன் வருத்தமாக இருக்குன்னு அவர் கேட்டிருக்காரு. எனக்கு சரியாக கணக்கு வர மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர்கள் என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க. சரி அப்போ ஒன்று சேர்த்துமா, நான் உனக்கு கணக்கு சொல்லி தரட்டுமா? அந்த குழந்தை ஆச்சரியமாக கேட்டிருக்கு, உங்களுக்கு கணக்கெல்லாம் போட வருமா தாத்தா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை ஓரளவு போடுவேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதத்தில் அந்த பொண்ணு தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அப்புறம் பெரிய நல்ல ரேங்க் ஹோல்டராக அது மாறிடுச்சு. இப்போ பெற்றோர்களுக்கு ஆச்சரியம், யார்கிட்ட போய் கணக்கு படித்த அப்படின்னு கேட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கணவன் மனைவியும் வந்தவங்க அவரை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லைங்க, அந்த குழந்தை சொன்ன அந்த தாத்தா வேறு யாரும் இல்லை, உலக புகழ் பெற்ற மேதையாகி ஐன்ஸ்டீன் தானுங்க. அந்த வீட்டை தான் எனக்கு காமிச்சாங்க. இந்த வீட்டில் தான் ஐன்ஸ்டீன் இருந்தார். நான் உள்ளே போயிட்டு வந்தேன். இன்னொரு சிறப்பு என்னென்னா, அதே பகுதியில் அங்கே ஒரு பார்க் இருக்குதுங்க. அந்த பார்க்கில் அவர் மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி பண்ணுறப்ப என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் நடந்துட்டு வந்து ஒரு அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய பெஞ்சில் இப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாராம். இப்போவும் நீங்கள் போய் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அந்த நாற்காலியில் அவர் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு இது வச்சுருக்குறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் ரஷ்யாவில் பார்த்தேன். புஷ்கின் அவர்கள், உலக புகழ்பெற்ற கவிஞர், அவருடைய சிற்பத்தையும் இதே மாதிரி அந்த பார்க்கில் வச்சுருக்கிறாங்க. நான் ரெண்டுலேயும் இப்போ படம் எடுத்துருக்கேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. இப்போ பாருங்கள், உலக புகழ்பெற்ற மேதை, உலக விதிகளை மாற்றி காத்திய பெருமை உண்டு ஐன்ஸ்டீனுக்கு. அப்படிப்பட்ட திறமையுடைய ஐன்ஸ்டீன் அந்த குழந்தைக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எளிமையாக இருந்தார் என்பது தான் அவர்களுக்கெல்லாம் பெருமை. எனவே அறிஞர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள், அவர்களை படியுங்கள். அறிவியலையும் படிக்க வேண்டும், அவர்களையும் படிக்க வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.

0: இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறலாம்,
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: Students, listen carefully.
7: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikitte polam.
8: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

8:40 ஆயிட்டிருக்கு. பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டுக்காங்க. திருப்பூர் அவினாசியில இருந்து பிரபு தேவி ஸ்ரீஷா இணைந்து கேட்டுக்காங்க. கூலி திரைப்படத்திற்காக அவங்க கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: King

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில்
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னார்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்.
0: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: சர்ஜரி நிபுணர்கள் உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: சேலம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பொனியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்ததாக உசிலம்பட்டியிலிருந்து பொம்மி அவங்களுக்காக சூரதை போற்று திரைப்படத்தில் இருந்து

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
6: புதுசுதான். எப்படி வாங்க?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறினா
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: Viking Bunions and Briefs. நிகழ்ச்சி இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியில் மண்ணில்லா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி, தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்கும் 10:05 நீங்கள் கேட்டவை. இன்று முற்பகல் 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதைத் தொடர்ந்து 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9:00. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: மிகப்பெரிய ஒரு விபத்து டைட்டானிக் கப்பல் என்பதில் சந்தித்தது. டைட்டானிக் கப்பல் அந்த விபத்தில் சந்தித்த போது அங்கு அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற காட்சி ஒருவர் ஓவியமாக வரைந்தார். என்ன ஓவியம்? இயற்கையின் பலம், மனிதனின் பலவீனம். இப்போது அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற நேரத்தில் உயிர் காக்கிற படகு ஒன்று வருகிறது. அந்த உயிர் காக்க வருகிற படகில் பயணிகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு

0: அந்த கற்பிணி அந்த கப்பலிலிருந்து இறங்குகிற போது மற்ற பயணிகள் வழிவிட்டு நிற்கிறார்கள், ஒதுங்கி வழிவிடுகிறார்கள். இப்போது இந்த காட்சிக்கு ஒருவன் ஓவியம் வரைந்தான். கப்பல் மூழ்குகிற காட்சி, இயற்கையின் பலம், மனிதனின் பலவீனம். மூழ்கிக் கொண்டிருக்கிற கப்பலில் இறங்குகிற பயணிகள் ஒரு நிறைமாத கற்பிணிக்கு வழிவிடுகிற காட்சிக்கு பெயர் மனிதனின் பலம், இயற்கையின் பலவீனம். பேரிடர் காலங்களில் துடைக்கின்ற கண்ணீரை துடைக்கின்ற கரங்கள் தான் வலிமை வாய்ந்தவர். பேரிடர் காலங்களில் துயரத்தில் பங்கு கொள்கிற இதயம் தான் வலிமை வாய்ந்த இதயம். அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஒரு சிறுவன் தான் ஒன்று செல்லப்பிராணி வளர்ப்பதற்கு, ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பதற்காக கடைக்கு போகிறான். கடையில் விதவிதமான நாய்க்குட்டிகள், விதவிதமான நாய்க்குட்டிகளை பார்த்து அவன் தனக்கு பிடித்த ஒரு நாய்க்குட்டியை தூக்குகிறான். அது ஓரமாய் இருக்கிறது, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கி வைத்திருந்த அந்த நாய்க்குட்டியை அவன் அருகே சென்று தடவி கொடுத்தான். அது அவனிடம் செல்லமாய் வாதாட்டியது. இப்போது அவன் கடைக்காரரிடம் இந்த நாய்க்குட்டியை விலைக்கு கொடுங்கள் என்றான். கடைக்காரர் சொன்னார், இந்த நாய்க்குட்டி விற்பனைக்கல்ல, ஏன் இந்த நாய்க்குட்டி ஊனம் உள்ளது, இதை நாங்கள் விற்க மாட்டோம், என்ன செய்வீர்கள், இதை விஷம் வைத்து கொன்று விடுவோம். பதறிப்போனான் அவன். இந்த நாய்க்குட்டி தான் எனக்கு வேணும், நாங்கள் இதை விற்க மாட்டோமே, எதையும் நாங்கள் இலவசமாக தரமாட்டோம், விற்பதென்றால் நல்ல நாய்க்குட்டியோட விலை 100 ரூபாய், இந்த ஊனமுடைய நாய்க்குட்டியின் விலை 50 ரூபாய், இதை எடுத்துக்கொண்டு போ என்றார் கடைக்காரர். அந்த சிறுவன் வற்புறுத்தியதால் இப்போது சிறுவன் முழு 100 ரூபாய் தாளை நல்ல நாய்க்குட்டிக்குரிய விலையை கடைக்காரர் கையில் திணித்துவிட்டு அந்த நாய்க்குட்டியை வாஞ்சியோடு அள்ளிக்கொண்டான். கடைக்காரர் கேட்டார், நான் 50 ரூபாய் கேட்டால் நீ 100 ரூபாய் தரிய, உனக்கு பைத்தியமா என்றார். அவனுடைய கால்சட்டையை தூக்கி காட்டினான். கால்சட்டைக்கு கீழே இடுப்பையும் காலையும் இணைக்கிற பகுதியில் தசை இல்லை, இரும்பு துண்டுதான் இருந்தது, இரும்பு கம்பியால் இணைக்கப்பட்டிருந்தது. அவன் காலில் இரும்பு கம்பி இருக்கிற காட்சியை பார்த்தவுடன் கடைக்காரர் கண்களில் நீர்மல்க சொன்னார், உன்னுடைய தேர்வு சரிதான் என்றார். ஒரு உயிரின் துன்பத்தை இன்னொரு உயிர்தான் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலையைத்தான் அன்று நாம் பார்க்க முடிந்தது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சரி, சர

0: dealer Vasant & Co.
1: That's right.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலுக்கு ஏற்றாற்போல் மக்களின் தேவையான உணவை உழுது உற்பத்தி செய்து அதிலிருந்து கிடைக்கும் உணவை தாமும் உண்டு வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை என்பார்கள். அதன் அடிப்படையில் மண்ணோடு இணைந்த ஒன்றாக உள்ளது பயிர் சாகுபடி. அந்த வகையில் மாற்றாக இன்றைய வானொலியில் வசந்தம் மண்ணில்லா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களோடு இணைந்திருக்கிறார் தருமபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெற அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043342 என்ற முன்னிணிப்போடு 244030 என்ற எண்ணோடு 94868110 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 244031 என்ற எண்ணோடு 94866520 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். மேடம் வணக்கம்.
3: வணக்கம்.
2: நல்லது ஒரு காலை நேரத்தில் பார்த்தீங்களா மண்ணில்லா முறையில் வந்து மண்ணில்லா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி கண்டிப்பாக எல்லோருடைய மனதிலும் ஒரு சந்தேகம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மண்ணோடு சேர்ந்த ஒரு பயிரை தான் வந்து பார்த்துருப்பாங்க. இது என்ன வந்து மண்ணில்லா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகமும் இருக்கும் ஒரு தயக்கமும் இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த வகையில் மண்ணில்லா நீர்வழி முறை அப்படின்னா என்ன மேம்?
3: மண்ணில்லா நீர்வழி முறையில் வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் நம்ம ஹைட்ரோஃபோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா மண் இல்லாமல் எப்படி செடி வளர்க்க முடியும். அப்போ இப்போ வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கோம் மண் இல்லாமல் வந்து நம்ம வேளாண்மை செய்கிறதுங்கிறது. அப்படின்னா என்னென்னா அது அந்த இடத்துல மண் இருக்காது ஆனால் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து கொடுத்து பயிர்களை சாகுபடி செய்யலாம். இதுதான் ஹைட்ரோஃபோனிக்ஸுங்கிறது. அதாவது மண்ணில்லா நீர்வழி முறையில் வேளாண்மை. முதல்ல இதுக்கு என்ன தேவை? இது ஒரு புது டெக்னாலஜியாக இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஆனால் முதல்ல தேவை இருக்கணும்ல.
2: கண்டிப்பாக
3: நம்மக்கிட்ட நிறைய மண் இருக்குது தேவையான அளவுக்கு நிலம்
2: இருக்குது நீர் இருக்குது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன தேவைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா?
3: ஆமாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மண் மூலமாக நிறைய நோய்கள் பரவும். ஸோ அப்போ வந்துட்டு அதை வந்து நமக்கு சமாளிக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. ரசாயன முறையாகட்டும் இல்லை இயற்கை முறையாகட்டும் பல முறைகளில் பண்ணாலுமே நமக்கு அதுக்கான நேரம் செலவு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். இந்த மண் இல்லை
2: இருக்கிற காலகட்டத்தில் ஆள் பற்றாக்குறை அப்படின்றது நிறைய வந்து பிரச்சனையாக இருக்கு இல்லைங்களா?
3: ஆமாம்.
2: அதுக்கு இது மாற்றாக இருக்குங்களா?
3: அதுக்கு ஒரு மண் அதுதான் நம்ம மண்ணில் என்னென்ன பண்ணுவோம் மண்ணில் என்னென்ன வேலைகள் செய்வோம். ஒன்று வந்து களை எடுக்கணும் தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும். அடுத்தது வந்து பூச்சி நோய் தாக்குதல் மண் மூலமாக வரும். இது எல்லாத்தையுமே இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் மூலமாக தவிர்க்கலாம். அதாவது மண்ணில் மூலமாக நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களை மண் இல்லாமல் வேறு முறையில் கொடுத்துட்டோம்னா நம்ம அப்போ காய்கறிகளை பயிர் சாகுபடி பண்ணலாம். ஸோ அதுதான் ஹைட்ரோஃபோனிக்ஸ். மண்ணு மூலமாக கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வேறு முறையில் கொடுக்குறோம். மற்றபடி எல்லா பயிர் பராமரிப்பு முறைகளையும் அதுலேயே செய்கிறோம். அப்போ நமக்கு தேவையான மகசூல் நமக்கு கிடைக்க போகுது. அவ்வளோதான் சிம்பிளாக
2: சொல்லணும். இதில் எத்தனை வகைகள் இருக்குங்க மேம்?
3: அந்த பேர் ஆங்கில பேர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஹைட்ரோங்கிறது தண்ணி. மண் செய்கிற வேலையை தண்ணி செய்யறது அதுதான் ஹைட்ரோஃபோனிக்ஸ். அப்போ வந்துட்டு மண் என்ன வேலை செய்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து கொடுக்குது. அதை நம்ம தண்ணி மூலமாக கொடுக்க போகிறோம். அப்போ அதில் ரெண்டு முறைகள் இருக்குது. பெரிய நிறைய வகைகள் இருக்குது. இதில் பெரிய அளவில் அதை பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறைகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியை வச்சே நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணுறது சொல்யூஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதில் எந்த வந்து உறுதியான சாலிட் மெட்டீரியலும் இருக்காது. வெறும் தண்ணி தான். தண்ணி அதில் ஊட்டச்சத்து சொல்யூஷன் பேஸ்ட். இது ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீடியா பேஸ்ட். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு பதிலாக வேறு விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம். வேறு

0: நார்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா கோகோபீட்டுன்னு சொல்கிற தென்னை நார்கழிவு,
1: தென்னை
0: உதாரணத்துக்கு. ஸோ அது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதில். அப்போ ரெண்டு வகை, ஒன்று வந்து சொல்யூஷன் பேஸ்ட், அதாவது தண்ணி மட்டும் வச்சுட்டு பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு மண்ணுக்கு பதிலாக வேறு ஊடகம் பயன்படுத்துறது, சாலிட் மீடியா பயன்படுத்துறது. இதுதான் ரெண்டு பெரிய வகைகள்.
1: சரி,
0: இதுக்குள்ளே வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் பேஸ்டில் வந்துட்டு சுழற்சி பண்ண கூடியது, சுழற்சி இல்லாமல் தேங்கி நின்று பண்ணுறது, சர்க்குலேட்டிங், நான் சர்க்குலேட்டிங். அப்போ சர்க்குலேட்டிங்னா என்னென்னா, அந்த தண்ணி பயன்படுத்துகிற தண்ணி வந்து பம்ப் மூலமாக கீழே செடியில் வந்துட்டு செடியோட வேருக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு டேங்குக்கு வந்துட்டு மறுபடியும் வேருக்கு போகும். இது வந்து சர்க்குலேட்டிங் மெத்தட். நான் சர்க்குலேட்டிங் மெத்தட்னா, நம்ம வந்து மீன் தொட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மீன் தொட்டியில் தேங்கி நிற்கிறதுல தண்ணி, அந்த மாதிரி அப்படி தேங்கி நிற்கும், அதில் செடியை வளர்த்துவோம். ஸோ வந்துட்டு ஒன்று வந்து சுழற்சி முறை, இன்னொன்று வந்து சுழற்சியில் அற்ற முறை, தேங்கி நிற்கிற முறை. அப்போ அந்த நான் சர்க்குலேட்டிங் மெத்தட்ஸில் நிறைய ரெண்டு மூணு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டச்சத்து வந்து மெல்லிய ஃபில்ம் மாதிரி அதிக ஆழம் இல்லாமல் அது போகும், செடியோட வேருக்கு போகும். நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக் இது வந்து ஒரு முக்கியமான ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறை, அதாவது மண்ணில்லா நீர் வழி வேளாண்மையோட முறை வந்து இந்த நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக். பெரும்பாலும் இதை தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக்கில் அந்த வேரில் வந்துட்டு குறிப்பிட்ட அளவு வேரில் மட்டும்தான் தண்ணி படும், மித்ததெல்லாம் வந்து காற்றுல தான் இருக்கும். ஸோ அது வந்து காற்று அப்சர்வ் பண்ணுற, அந்த ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுற வேலையை தான் அந்த வேர்கள் பண்ணும். கொஞ்சம் அளவு வேர்கள் மட்டும் தண்ணியில் படுற, அந்த நியூட்ரியன்ட் ஃபில்மில் படுறது மட்டும்தான் ஊட்டச்சத்துக்களை அப்சர்வ் பண்ணும். இந்த தண்ணி வந்து அப்படியே சுழன்றுக்கிட்டே இருக்கும், டேங்க்குக்கு போகும், டேங்க்லேருந்து மேலே செடியோட வேருக்கு வரும். ஸோ இதோட ஆழம் கம்மி. இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆழ் நியூட்ரியன்ட் முறை, அதாவது டீப் ஃப்ளோ மெத்தட்னு சொல்லுவோம். இந்த ஆழம் போகிற தண்ணியோட ஆழம் அளவு வந்து அதிகமாக இருக்கும், 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு கொடுப்போம். அதாவது எல்லா வேருமே தண்ணியில் இருக்கும்.
1: சரி, மேடம், இந்த தண்ணியில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துகிட்டே இருந்தால் அந்த வேறு அழுகல் அப்படின்னு ஏற்படாதுங்களா?
0: அதுக்கு தான் நமக்கு மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா, தண்ணி சுழண்டுட்டே இருக்குது, அப்போ வந்து தேங்கி நிற்காது. அப்படி தேங்கி நிற்கிற முறையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆரேஷன் சொல்கிற அந்த காற்றோட்டம் உருவாக்குற அந்த பம்புகளை நம்ம வச்சுருப்போம். ஸோ அங்கே வந்துட்டு அந்த தண்ணி வந்து தேங்கி நிற்காது, அது வந்து மூமெண்ட்லேயே இருக்கும். அதாவது ஒன்று சுழன்றுகிட்டு இருக்கும், இல்லைன்னா அதில் வந்துட்டு நம்ம மீன் தொட்டியில் வந்துட்டு வரும் இல்லைங்களா பபிள்ஸ், அந்த மாதிரி வெயில் வந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து தேங்கி நிற்கிறது இல்லாமல் கலங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த வேர் அழுகல் வருது வந்து உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே வந்து ஆக்சிஜன் இல்லையோ அங்கே தான் அழுகல் வரும். இங்கே வந்து அங்கே நம்ம ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நான் உங்களுக்கு மேஜர் முறையில் ஒன்றில் வந்துட்டு ரெண்டு விதங்களை சொல்லிட்டேன். அதுக்கு இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுழற்சி இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கிற தண்ணியில் இருக்கிறது நிறைய முறைகள் இருக்குது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் டெக்னிக்னு சொல்லுவோம். உதாரணமாக நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த பைகளில் நம்ம ஏதாவது ஒரு ஊடகத்தை, வளர் ஊடகத்தை போட்டு நம்ம செடியை வளர்ப்போம். நம்ம வந்து சாதாரணமாக பண்ணுறது வந்து மண், அதில் வந்துட்டு கோகோபீட் கொஞ்சம் கலப்போம். இதில் மண் கிடையாது, மண்ணே இருக்காது, அதுக்கு பதிலாக கோகோபீட், அதாவது தென்னை நார்கழிவு போடலாம். அது இல்லாமல் ஊடகங்கள் இருக்குது, வளர் ஊடகங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வெர்மிகுலைட், பெர்லைட், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மண் என்ன செய்யும், வேற பிடிச்சி நிற்கும், ஆங்கரேஜ்னு சொல்லுவோம். அந்த வேலையை இந்த மீடியா செய்யும். மற்றபடி இதில் வந்து எந்த சத்துக்களும் இருக்காது. நீங்கள் தென்னை நார் கழிவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதில் எந்த சத்தும் கிடையாது. இந்த வெர்மிக்லைட் பெர்லைட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஊட்டச்சத்துக்களும் செடிகளுக்கு கிடைக்காது. அது செய்கிற ஒரே ஒரு வேலை அந்த வேரை தாங்கி பிடிச்சி செடியை நேராக வைக்கிறது தான். மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வெளியில் இருந்து தான் கொடுக்கணும், நியூட்ரியன்ட் சொல்யூஷனாக தான் கொடுக்கணும், ஊட்டச்சத்து கலவையாக தண்ணியில் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்.
1: சரி மேடம், இந்த வேர் தாங்கி பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மண் இருந்தால் பார்த்தீங்கன்னா வேர் தாங்கி பிடிக்கும் இல்லைங்களா, இது மண்ணில்லா முறையில் வந்து எந்த வகையில் வந்து வேர் தாங்கி பிடிக்க முடியும்?
0: நான் ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, சொல்யூஷன் பேஸ்டு ஒன்று, இன்னொன்று வந்து மீடியா பேஸ்ட். இந்த சொல்யூஷன் பேஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதாரணமாக தெர்மாகோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெர்மாகோல் மாதிரி ஒரு இதில் வந்துட்டு அதை உள்ளே வச்சுடுவோம், அப்போ வந்து அது நேராக நின்றுடும். இல்லை வந்துட்டு ஸ்டேக்கிங்னு சொல்லுவோம், செடியை வந்து வேறு கீழே வந்து பிடிச்சி மேலே இதுலையாவது கட்டி வச்சுருப்பாங்க,

0: வேர் மட்டும் இதில் நின்று,
1: வேர் மட்டும் இருக்கும்.
0: ஸோ அதை நிற்கிறதுக்கான ஒரு பொசிஷன் பண்ணுற ஒரு இது இருக்கும் இங்கே.
1: சரிங்க.
0: மற்றபடி வேறு சப்போர்ட்டுக்கு எதுவும் தேவையில்லை. அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது. இதை நான் வந்துட்டு முதல்ல சொல்லும்போது உருவகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன எந்த படமும் பார்க்கல, அப்போ வந்து அது உருவகப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான படங்களை நம்ம வந்துட்டு இதில் பார்க்கும்போது நமக்கு அது நல்லாவே புரியும்.
1: கண்டிப்பாக சிறப்பாக சொல்லியிருந்தீங்க மேடம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சார்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ் வி ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ் வி ரோடு தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
5: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் மண்ணிலா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043342 என்ற முன்னிணிப்போடு 244030 என்ற எண்ணோடு 9486811025 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 244031 என்ற எண்ணோடு 9486652020025 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். மேம், நிகழ்ச்சியில் நிறைய தகவல் வந்து சொல்லிட்டு வந்தீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மண்ணிலா நீர்முறையில் வந்து பயிர் விளைச்சலை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் நிறைய வகைகளை பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. மேலும் அதை பற்றி தகவல் சொல்லுங்களேன்.
6: மறுபடியும் நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன், ரெண்டு பெரிய வகைகள் இருக்குது. இதில் ஒன்று வந்துட்டு சொல்யூஷன் பேஸ்ட், அதாவது வெறும் தண்ணி வச்சுட்டு, தண்ணி அதில் ஊட்டச்சத்துக்களை வச்சுட்டு பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வளர் ஊடகம், மண் இல்லாமல் வேறு வளர் ஊடகங்களை பயன்படுத்துறது. இந்த சொல்யூஷன் பேஸ்டு நீர் மட்டும் பயன்படுத்துறதுல பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டிங், அதாவது சுழற்சி முறை இருக்குது, நான் சர்க்குலேட்டிங் அப்படி தேங்கி நிற்கிறது இருக்குது. அந்த சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக் ஒன்று, டீப் ஃப்ளோ டெக்னிக். இதில் வந்து தண்ணி வந்து சுழற்சியாகிட்டே இருக்கும், டேங்க்லேருந்து செடிகளோட வேர்களுக்கும் அப்படியே மறுபடியும் டேங்குக்கு, செடியோட வேரில் பட்ட தண்ணி மறுபடியும் டேங்குக்கு இப்படி போயிட்டுருக்கும். டீப் ஃப்ளோங்கிறது அந்த ஆழம் வந்து கூடுதலாக இருக்கும். நியூட்ரியன்ட் ஃபில்ம்ங்கிறது அந்த தண்ணி போயிட்டுருக்க அந்த நீரோட ஆழம் வந்து கம்மியாக இருக்கும், மில்லிமீட்டர் அளவில் தான் இருக்கும். இதே வந்துட்டு டீப் ஃப்ளோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் சர்க்குலேட்டிங் மெத்தட்ஸ். நான் சர்க்குலேட்டிங் மெத்தட்ஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா ரூட் டிப் மெத்தட், அதாவது வேர் வந்து தண்ணியில் தேங்கி நிற்கும், அதில் அப்படியே நின்றுட்டுருக்கும். இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் மெத்தட், அதாவது அதில் வந்துட்டு ரூட் டிப் மாதிரியே தான். ஃப்ளோட்டிங்கிறது என்னென்னா மிதந்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து வகைகள்.
5: கண்டிப்பாக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சந்திரசேகர் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
7: ஆமா, வேலூர் அப்படிங்கும் பொழுது ரொம்பவே வறண்ட பகுதியாகத்தான் இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கறதும் ரொம்ப கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இங்க வந்து இந்த காய்கறிகள் சாகுபடி அப்படிங்கறது சாத்தியமா இருக்குமா? என்ன பயிர் வகைகள், காய் வகைகள் சாகுபடி செய்யலாம் வறண்ட பகுதிகளில்? எனக்கு அதை பத்தி சொல்லுங்களேன்.
6: நான் உங்களுக்கு இந்த வகைகளை வந்து தொடர்ந்து உங்களுக்கு விவரிச்சிட்டு இருப்பேன், அதுல நீங்க கேக்குற கேள்விக்கான பதில் வந்துருங்க. அவங்க கேட்ட கேள்வியோட தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கான பதில சொல்லிடுறேன். அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மைகள்ல, இந்த ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது மண்ணில்லா நீர்வழி முறையோட நன்மைகள், மண்ணில பண்றதுனால என்ன பிரச்சனைகள், இதுல அதை விட என்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா, முதல் நன்மை வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதுதான் அவங்க கேட்ட கேள்வி, வறண்ட பகுதிகளில் நான் இதை எப்படி பயன்படுத்த.
5: கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் இல்லைங்களா?
6: ஆமாம். வாட்டர் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1 லிட்டர் தண்ணியில் நம்ம மண்ணில் வந்துட்டு 1 கிலோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ நம்ம கீரை நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா, இந்த நீர்வழி முறையில் அதை வந்து சர்வசாதாரணமாக 2 மடங்காக்க முடியும். 1 லிட்டரில் 2 கிலோ. ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, 10 கிலோ வரைக்கும் பண்ணலாம், அதை விட அதிகமும் பண்ணலாம். அதுதான் வாட்டர் எஃபிஷியன்சின்னு சொல்கிறது. 1 லிட்டரில் நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும், இதுதான் வாட்டர் எஃபிஷியன்சி. அப்போ இது வந்து வறண்ட பகுதிகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது. சிம்பிளாக இன்னொரு

0: ரெகுலராக சொல்லணும்னா மைலேஜ், ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தூரம் போகிறோம், அதே தான் இங்கே ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம்,
1: உற்பத்தி பண்ணுறோம்.
0: அது வந்து ஹைட்ரோபோனிக்ஸில் ரொம்ப அதிகம், மண் மூலமாக பண்ணுறத விட மண்ணில் பண்ணுறத விட ஹைட்ரோபோனிக்ஸில் அதிகம். ஏன் அதிகம் அந்த குவெஸ்டின் இருக்கும். அப்போ ஏன் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்துட்டு நீங்கள் மண்ணில் தண்ணி விட்டிங்கன்னா மண்ணை முதல்ல ஊறணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அது செடி எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி, சரிங்களா? அதுதான் ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த அளவுக்கு தண்ணி அளவு போச்சுன்னா தான் வேறால உறிஞ்ச முடியும். இது இல்லாமல் நம்ம மண்ணில் போடும்போது வெயில் அடிக்கும், வெயில்னால நீராவியாகும், வேஸ்டாக போகும். இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி விடலை அப்படின்னா செடி உறிஞ்சிக்காது,
1: இங்கே
0: மண் வந்து ஈரமாகும், அவ்வளோதான், செடிக்கு போய் சேராது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நமக்கு வாட்டர் லாஸ் வரும், நம்ம பண்ணுற இரிகேஷன் வாட்டர் அதாவது பாசன நீர் வந்து வேஸ்ட்டாக போகும். இது எதுவுமே இருக்காது ஹைட்ரோபோனிக்ஸில். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சுழற்சி முறைன்னு வச்சுக்கோங்களேன், சுழற்சி முறையில் ஒரு 10 லிட்டர் தண்ணி வச்சுட்டு இருக்கேன் நான், எனக்கு அதுதான் ஒரு வாரத்துக்கு இருக்குன்னா அதை நான் தொடர்ந்து பயன்படுத்த முடியும் இதில் சுழற்சி முறையில், ஏன்னா திரும்ப திரும்பி அது டேங்குக்கு வந்துடும். அகைன் அதை வந்து நம்ம சரி பண்ணி அதில் பிஹெச் ஈசின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் நம்ம சுழற்சி பண்ணலாம். ஸோ வாட்டர் எஃபிஷியன்சி அதாவது நீர் பயன்பாடு ரொம்ப நல்ல திறன் மிகு பயன்படுத்தலாம் நம்ம.
1: சரி மேடம், இப்போ வாட்டரில் வந்து பிஹெச் லெவல் அது கண்ட்ரோலில் இருக்கணுங்களா இல்லை பயிருக்கு வந்து பிஹெச் லெவலுங்களா?
0: ரெண்டுமே தான். நான் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் எஃபிஷியன்சி, அகைன் இதே தண்ணி அளவுக்கு தான். ஒரு கிலோ உரத்தில் எனக்கு எவ்வளோ பயிர் சாகுபடி வருது, ஒரு கிலோ உரத்தில் மண்ணில் போடும்போது எனக்கு ஒரு கிலோ காய் இது கீரை வருதுன்னா இதில் 2 கிலோ வரும், உதாரணமாக நான் இதுக்கு சொல்கிறேன், அப்படி 2 கிலோ வரும்னு அர்த்தம். ஸோ நீ உர பயன்பாடும் நமக்கு குறையும். நம்ம நினச்சப்போ தண்ணியில் தண்ணி உரத்தை விடும்போது நிறைய தானே தேவைப்படும், இல்லை தண்ணி மண்ணில் போடும்போது அகைன் அது ஆவியாகும், இல்லை மழை வந்ததுன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போகும், அப்போ அந்த உர பயன்பாடு திறன் வந்து கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த கூடுதல் நன்மை. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய், மண் மூலமாக பரவுகிற நோய் வந்து அறவே இருக்காது,
1: இதில் சுத்தமாக
0: கிடையாது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாற்று அழுகல், இப்போ தக்காளி கத்திரிலாம் வைக்கிறோம்னா 100 செடி வைக்கும்போது ரொம்ப நல்ல மழை காலத்தில் 100 நாற்று வைக்கிறோம்னா அதில் ஒரு 5-6 நாற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அழுகல்னால. அந்த அழுகல் எப்படி வரும்னா மண்ணிலேருந்து தான் வரும்,
1: அழுகல்.
0: அப்போ அது மண்ணில் தான் அந்த கிருமி இருக்கும், அதுதான் வந்து இதை பாதிக்கும். அதோட மண்ணில் இருக்கிற கிருமியோட எண்ணிக்கை அதிகமாக உங்களுக்கு அழுகல் அதிகமாகும். ஸோ அது அறவே இங்கே இருக்காது. இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணுறதுனால உற்பத்தி திறன் அதிகரிக்கும், டோட்டலாகவே வந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இன்னொன்று இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் கார்டனிங்னு சொல்லுவோம். அந்த நம்ம மண்ணில் போடும்போது உதாரணமாக முள்ளங்கி வந்து ஒரே 10 சென்ட்டில் போடுறோம்னா உதாரணத்துக்கு 100 கிலோ முள்ளங்கி ஒரு அடுக்கில் எடுக்கலான்னா இதை அடுக்கடுக்காக வச்சு நிறைய எடுக்கலாம், அதான் வெர்டிக்கல் ஸ்பேஸை பயன்படுத்துறதுங்கிறது.
1: சரி மேம்,
0: நல்லா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம நகரங்கள்லாம் வந்து இடம் கம்மியாக இருக்கும், அதனால ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க, 2 அடுக்கு பெட்டு 3 அடுக்கு பெட்டு போடுவாங்க. ஒரே இடத்துல 3 பேர் தூங்கலாம் ஒரே
1: ரூம்ல.
0: ஆமா, ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ரூம்ல 4 பேர் தூங்கலாம். அது மாதிரி இருக்கிற சின்ன இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா நம்ம சாகுபடி செய்யும் போது அதோட உற்பத்தி திறன் அதிகமாகும். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான உற்பத்தி வந்து மண்ணில் பண்ணும்போது இருக்கிறத விட இந்த வெர்டிக்கல் கார்டனிங் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா பண்ணும்போது பல மடங்கு அதிகரிக்கும். இது வந்து நன்மை.
1: சரி மேடம், சிறப்பா சொல்லிருக்கேன். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்,
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
8: தட்ஸ் ரைட்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: அனலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் மண்ணிலா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் தங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பெற அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 40 30 என்ற எண்ணோடு 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். மேடம், நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை வந்து அழகாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டு வரீங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
1: கோகுல்.
0: ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து?
1: பாளையம் தர் கோகுல் சார்.
0: கோகுல், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
1: மேடம் வணக்கம். மேடம் மேடம் கேக்குதுங்களா?
2: கேக்குது.
1: மேடம், ஹைட்ரோபோனிக் முறையில மல்பெரி செடிகள்லாம் வளர்த்த முடியுங்களா?
2: இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸுங்கிறது நம்ம ஊரை பொறுத்திருக்க யங் சயின்ஸ், அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். 20 வருஷம் முன்னாடி ட்ரிப் எப்படியோ அப்படி. ஸோ மல்பெரி வந்து பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் போடணும், பெரிய அளவில் போடணும், சரிங்களா? அதனால் இப்போதைக்கு மல்பெரியை வந்து அதில் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது.
1: என்னங்க? ஏரோபோனிக்.
2: ஏரோபோனிக்ஸுங்கிறது நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த ஹைட்ரோபோனிக்ஸோட இன்னொரு ஸ்டேஜ். அதாவது ஏரோபோனிக்ஸுங்கிறது என்னென்னா தண்ணி வந்துட்டு வேர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும், ஊட்டச்சத்து சொல்யூஷன் அந்த வந்து கரைசலை செடியோட வேர்களுக்கு ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணுவோம். அதுக்காக வந்து தொடர்ந்து நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், மின்சாரம் இருந்துகிட்டு இருக்கணும். மின்சாரம் நின்றுச்சுன்னா அது வேர் ட்ரை ஆகிடும். அதனால் அது வந்து இப்போதைக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு காஸ்ட்லி ஆஸ்பெக்ட், நமக்கு வந்து அது வந்து வணிக ரீதியிலேயே கட்டுப்படி ஆகாது. அது வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறது. உதாரணமாக அது ஏரோபோனிக்ஸ் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஸ்பேஸ் விண்வெளியில் வந்துட்டு காய்கறிகளை வளர்க்குறதுக்கான ஒரு அந்த இதுக்கு தான், ஸ்டேஜுக்கு தான். இங்கே பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக்கலாக இருக்குமா, பொருளாதார ரீதியில் நமக்கு லாபகரமாக இருக்குமானா அது இல்லை.

0: அதனால் ஏரோஃபோனிக்ஸுங்கிறது விவசாயிகளுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று. நான் அது வந்துட்டு ஆராய்ச்சி நிலையில் இருக்க ஒன்று, அவசியம் இல்லை. நம்ம
1: சரி
0: ஹைட்ரோஃபோனிக்ஸ்க்கு போகிறதே நமக்கு வந்து நல்ல தேர்வாக இருக்கும்.
1: சரிங்க மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா மணிலா நீர்வழி முறையில் வந்து என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணலாம்? இப்போ நேயர்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா மல்பெரி சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, மல்பெரி வந்து கொஞ்சம் சாத்தியம் குறைவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த வகையில் என்ன மாதிரியான பயிர்கள் வந்து இந்த முறையில் வந்து பண்ணலாம்?
0: எல்லா வகையான பயிர்களும் பண்ணலாம். ஆனால் அகைன் நம்ம வந்துட்டு நம்மளோட சூழலுக்கு இது வணிக ரீதியாக எந்தெந்த காய்கறிகளை பண்ண முடியும் அப்படின்னா, இப்போதைய சூழலில் நம்மளோட ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஸ், அதாவது காய் கீரைகள் பண்ணுறது தான் நல்லது.
1: சரி,
0: ஏன் வந்து தக்காளி பண்ணக்கூடாதா கத்திரி பண்ணக்கூடாதான்னா பண்ணலாம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியில் இப்போ இருக்க சூழலில் வரும்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் செலவு அதிகம். தக்காளி பண்ணுறதுக்கோ கத்திரி பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எந்த காய்கறி பெரிய அந்த இது வந்து கேனப்பின்னு சொல்கிறோம், அந்த பயிரோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்கிற பயிர்களை பண்ணுறது இப்போதைக்கு லாபகரமாக இருக்காது என்னோடய பார்வையில். அதனால் நான் வந்து தோட்டக்கலைத்துறை விஞ்ஞானியாக நான் சொல்கிறது, இப்போதைய சூழ்நிலையில் நம்ம வந்து விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு இது பயிர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரைகள்.
1: கீரைகள்
0: கீரைகளில் வந்துட்டு என்ன வகையில் அட்வான்டேஜ்னா, நான் முன்னாடி சொன்ன எல்லா நன்மைகளும் இதில் வரும். உற்பத்தி திறன் அதிகம், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அதாவது பாசன நீரோட பயன்பாட்டு திறன் அதிகம், உர பயன்பாட்டு திறன் அதிகம், இது எல்லாமே. அதோட ரொம்ப கூடுதலான நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள் வந்து குறைந்த கால பயிராக இருக்கும்போது நமக்கு அதில் வந்துட்டு பெஸ்டிசைடு அதாவது ரசாயன மருந்துகள், பயிர் பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிற மருந்துகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸில் ரொம்ப அதிகம்.
1: சரி மேடம்.
0: ஸோ அதனால்
1: கண்டிப்பாக கீரைகளுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க, உரங்களும் வந்து இட மாட்டாங்க இல்லைங்களா. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கியும் அதே மாதிரி குறுகிய கால பயிர் தானுங்களா?
0: முள்ளங்கியும் குறுகிய கால பயிர் தான். கீரையை ஒப்பிடும்போது உங்களுக்கு அதுக்கான அமைப்பு முறைகளில் வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கீரைன்னு இப்போ சொன்னிங்கன்னா, நான் வந்துட்டு முன்னாடியே சொன்ன முறைகளில் அதில் அந்த க்ரோ பேக் முறையில் தென்னை நார் கழிவு போட்டு கீரையை வளர்த்துறது ரொம்ப சுலபம். முள்ளங்கியும் சுலபம்தான், ஆனால் நீங்கள் வந்துட்டு மண் இது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு முள்ளங்கியோட அந்த வேல்யூ வந்துட்டு கம்மி
1: கம்பேரிட்டிவ்லி.
0: ஈல்டு வந்து வரும், பட் கீரையை வந்துட்டு நான் வந்து அது மருந்தடிக்காமல் இருக்கேன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 20 ரூபாங்கிற கீரையை 30 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு தாராளமாக ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அதே முள்ளங்கி அந்த இது வராது நமக்கு, கீரைக்கு கொடுக்குற அந்த இது விலை வந்து முள்ளங்கிக்கு வராது. முள்ளங்கி உற்பத்தி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், அதுவும் வந்து கீரை மாதிரி குறைந்த கால பயிருங்கிறதுனால பண்ண முடியும். கொஞ்சம் அமைப்பு முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள் டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து கீரைகளில் பண்ணலாம். அப்போ வந்து என்னென்னா செலவு குறைவு, குறைந்த அளவு செலவுலேயே நம்ம வந்து கீரைகளுக்கான அமைப்புகளை பண்ணிட முடியும்.
1: சரி,
0: அதுதான் வந்து ரொம்ப கூடுதல் நன்மை இதில் இந்த பயிர் தேர்வில்.
1: சரி மேடம். இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
2: கண்டிப்பா
0: சொல்றேன். அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாயிண்ட் நம்ம சொல்ல நம்ம வந்து விளக்க வேண்டியது அதுதான். ஒன்று வந்து அவர் கேட்கறது குறுகிய கால பயிர்கள், நீண்ட கால பயிர்கள் எதை வளர்க்கலாம். ரெண்டாவது வந்துட்டு மண்ணை விட ஊட்டச்சத்து எந்த அளவுல இது அதிக தேவைப்படுமா, இல்லை நம்ம முன்னாடியே அதை பேசிட்டு இருந்தது தான் குறுகிய கால பயிர்கள் தான் இப்போதைக்கு நமக்கு நல்லது. இன்னொன்று வந்து நீண்ட கால பயிர்கள் காய்கறி தக்காளி கத்திரியிலலாம் போடும்போது அமைப்பு முறைகளில் கூடுதல் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒன்று. இன்னொன்று அதுக்கான விலை கிடைக்குமாங்கிறது, நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கும் கத்திரி தக்காளி எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் வந்து பண்ணும்போது கீரைகளை தேர்வு பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து ஊட்டச்சத்தை எப்படி கொடுக்கறது, ஊட்டச்சத்து வந்து மண்ணுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். அப்போ 100% நம்ம ஊட்டச்சத்து வந்து இதில் நீர் மூலமாக தான் கொடுக்கணும். அப்போ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை, எவ்வளோ தேவை, எந்த காய்கறிக்கு எவ்வளோ தேவைங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முன்னாடியே நிறைய தடவை பேசினது தான், நம்ம பல பயிர்களில் பேசியிருப்போம். 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவை. அதில் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா தழை, மணி, சாம்பல் சத்துக்கள், இது இல்லாமல் இடைநில சத்துக்கள், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர்.

0: இது இடைநிலை சத்துக்கள். அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் குறைஞ்ச அளவில் தேவைப்படும், ஆனால் பயிரோட அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கண்டிப்பாக வேணும். உதாரணமாக இரும்பு சத்து, துத்தநாக சத்து, மேங்கனீஸ் இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்களில் வரும். அதாவது குறைஞ்ச அளவில் தேவை, ஆனால் வந்துட்டு நமக்கு தரத்தை மெயின்டைன் பண்ண இது வேணும். ஸோ 17 நியூட்ரியன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஊட்டச்சத்துக்கள் செடிக்கு தேவை. அதில் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வேண்டியது 13 கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரி, 14. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும், எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: அதை தான் கேட்கலான்னு இருந்துச்சேன். எப்படி இப்போ மண்ணில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து இது மண்ணில்லா நீர் வழியில் கொடுக்கும்போது அளவு பார்த்தீங்களா அதிகமாக தேவைப்படுங்களா கம்மியாக தேவைப்படுங்களா?
0: அளவு வந்துட்டு ஒரு பயிருக்கு தக்காளி மண்ணில் போட்டாலும் சரி நீர் வழியில் போட்டாலும் சரி அதுக்கு தேவையான அளவுங்கிறது ஒன்று தான். அப்போ ஆனால் நம்ம கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு தேவையான அளவுகள் வந்து மண்ணில் போடும்போது அதிகம், அதே வந்து நீர் வழி முறையில் கம்மி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜூஸ் காய் இதில் நம்ம பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களில் வந்து பழமாக சாப்பிடும்போது நமக்கு போய் சேர்ந்த அந்த சத்துக்கள் சேர்றதுக்கு நேரம் ஆகும், அதோட எஃபிஷியன்சியும் கொஞ்சம் குறையும்.
1: ஆனால்
0: லிக்விடாக ஜூஸாக எடுக்கும்போது இம்மீடியட்டாக கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இம்மீடியட்டாக கிடைக்கிறது அந்த எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூஸ் தான் பெட்டர். அது மாதிரி தான் வந்து தண்ணியில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பயன்பாட்டு திறன் அதிகமாகும். முன்னாடியே சொன்ன உதாரணம் தான், அதாவது ஒரு கிலோ உரம் போட்டால் நமக்கு 2 கிலோ கீரை வருது மண்ணில்னா, இதில் 5 கிலோ தாராளமாக வரும் ஒரு கிலோ உரத்துலேருந்து. ஏன்னா இந்த பயன்பாட்டு திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரம் டோட்டல் ஃபெயிலியர் வரக்கூடியதுக்கான வாய்ப்பும் இங்கே தான் இருக்குது. மொத்தமாக நமக்கு பயிரையே வந்துட்டு லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எவ்வளோ உரம் போடணும், எவ்வளோ உரம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலனா இது வந்து மொத்தமாக ஃபெயிலியர். அப்போ எது வந்து கிரிட்டிக்கலான தொழில்நுட்பம் இதுலன்னு பார்த்தீங்கன்னா உரம் எப்படி கொடுக்குறோங்கிறது தான்.
1: சரி மேம், இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யாருங்கிறது?
2: நான் தர்மபுரி மணிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
1: மோகன் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: ரொம்ப சிறப்பா அருமையா சொல்லி இருக்கீங்க, அனைத்து தரப்பு மக்களும் புரியுற மாதிரியே.
0: நன்றிங்க,
2: அது வாழ்த்துக்கணுமா. அப்புறம் இப்ப மாடி வீட்டு தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பூ செட்டி மாரி இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 10 வாங்கி வச்சிருக்கிற ஒரு தொழிலாளி
0: முன்னாடியே.
2: அதுல வந்து என்னென்ன வகையில் பயிரிடலாம், குறுகிய கால பயிர், அதை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம், நல்ல தண்ணி வசதி இருக்கு எங்கிட்ட,
0: செடி வச்சிருக்கிறது மண்ணு போட்டிருக்கீங்களா அந்த க்ரோ பேக்ல, இல்ல என்ன போட்டிருக்கீங்க அதுல? என்ன
2: இல்லம்மா, நான் பிளாஸ்டிக் பயன்படுத்தாம செம்மண் தான் போட்டுருக்கேன். அந்த செம்மண்ல என்னென்ன வரும், வேற ஏதாச்சும் மண்ணு களி மண் கலக்கலாமா, மேற்கொண்டு என்னென்ன பயிர் வைக்கலாம் அப்படின்றத சொல்லுமா?
1: ஐயா, மண்ணில்லா முறைகளே பாத்தீங்கன்னா என்னுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா மண்ணில்லா முறையில் நீர்வழி பயிர்கள் பயிர் முறைகள் தான்.
0: இருந்தாலும் நான் அவருக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்மண் போட்டிருக்கீங்கன்னா கூடுதலா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்னைநார் கழிவு போட்டுக்கோங்க. 2 பங்கு மண்ணுனா 1 பங்கு தென்னைநார் கழிவு போட்டுக்கோங்க. அதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்புழு உரம் இல்ல நல்ல மக்குன தொழு உரம் போடுங்க, இது போதுமானது. அடுத்து நம்ம
2: நன்றிங்க.
0: இதில் நான் அந்த ஊட்டச்சத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அது ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம், அதனால் அதை தொடர்ந்து சொல்லிடுறேன். அதில் வந்து தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஏ சொல்யூஷன் பின்னு 2 வகையாக நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும். ஸ்டாக் சொல்யூஷன்னா பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்துட்டு ஒரு 100 மில்லி எடுத்து அதை 1 லிட்டராக டைல்யூட் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அந்த 100 மில்லி எடுக்கிறது தான் ஸ்டாக் சொல்யூஷன். அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சத்துக்கள்லாம் இருக்கும். உதாரணமாக தழைச்சத்து கொடுக்குற உரம், மணிச்சத்து கொடுக்குற உரம், சாம்பல் சத்து கொடுக்குற உரம்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற காம்பினேஷன் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிறதுலாம். இதை ஏன் ஒரே வகையான ஸ்டாக் சொல்யூஷனாக வைக்கக்கூடாதுன்னா, இதை ஒரே இதில் பார்த்தீங்கன்னா சில ஊட்டச்சத்துக்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் வேதியியல் இது வினைகள் நடந்து நமக்கு வந்து செட்டில் ஆகிடும், கீழே வந்து செடிமெண்ட் ஆகிடும். ஸோ வந்து அந்த தேவையான சத்துக்கள் அங்கே கிடைக்காது. இன்னொன்று அதோட பிசிஇசி வந்து பிஹெச்இசிலாம் மாறிடும். அதனால 2 பிரிவாக வச்சுருக்கணும். எது கம்பேட்டபிள் சொல்யூஷனோ அதெல்லாம் ஒரு ஸ்டாக்காகவும், இன்னொரு கம்பேட்டபிள் குரூப் இருக்கும். கம்பேட்டபிள்னா சேர்ந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்கிற இது. ஸோ அது ரெண்டையும் வந்து

0: தனித்தனியாக வச்சு தேவையானப்போ அதை தேவையான அளவுக்கு கொடுக்கணும். அது வந்து ஷெட்யூல் இருக்கு.
1: சரி மேம், தொடர்ந்து பேசலாம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இடையிலா.
2: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும்

0: மெக்கானிக்கல், இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: சென்னை ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் மண்ணிலா நீர்வழி முறையில் காய்கறி சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள். மேடம், நிறைய தகவல் வந்து சிறப்பாக சொல்லிட்டு வர்றீங்க, அதனுடைய நன்மைகளும் வகைகளும் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இந்த மண்ணிலா நீர்வழி முறையில் மேடம் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இந்த பயிர்களெல்லாம் வளர்க்கலாம்?
7: இந்த சூழல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயிர் வாழ சூழல், அதாவது பயிரை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், அது ஒன்று. இன்னொன்று வேரோட சூழல், ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். பயிர் வாழர் சூழல் மேலே பார்த்திங்கன்னா, அதாவது வெப்பநிலை, அதோட ஈரப்பதம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லா காய்கறிகளுக்கு நம்ம மண்ணில் பண்ணும்போது என்ன இருக்கோ அது இருந்தால் போதும். அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம கூடுதலாக இது பண்ணும், அதாவது பெரிய அளவில் வணிக ரீதியாக பண்ணும்போது பசுமை குடலில் பண்ணுறது தான் நல்லது ஹைட்ரோஃபோனிக்ஸு. உதாரணமாக நான் இப்போ கீரையெல்லாம் பண்ணுறோன்னா நம்ம நார்மலாக இப்போ இருக்கிற மாடியில் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பண்ணுறோம். இப்போ மல்பெரி கேட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி மல்பெரிங்கிற மாதிரி நம்ம வேறு காய்கறி பயிர்களோ இல்லை வேறு மலர் பயிர்களோ பண்ணும்போது பயிர் சூழல் வளர்கிற சூழல் ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் பசுமை குடலில் பண்ணுறது தான் நல்லது. பெரிய அளவில் நீண்டகால பயிர்களை பண்ணும்போது பசுமை குடலில் பண்ணுறது
6: பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய சூழலோடு தான் இருக்கும் இல்லைங்களா.
7: வியாபார ரீதியில் பண்ணால் கீரைகளுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை, குறைஞ்ச விலை இது அமை செலவில் இருக்க அமைப்பிலே பண்ணிடலாம். ஆனால் இந்த நீண்டகால பயிர்கள் பண்ணும்போது இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய செலவு பண்ணுவோம், அப்போ அதுக்கேற்ற மாதிரியான விளைச்சல் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து பாலிஹவுஸில் பண்ணுறது தான் நல்லது, அதாவது பசுமை குடல், பாதுகாக்கப்பட்ட பசுமை குடலில் பண்ணுறது நல்லது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை சாதாரணமாக பல நம்மளோட ட்ராபிக்கல்னு சொல்கிற வெப்ப மண்டல பயிர்களுக்கெல்லாம் வந்துட்டு 24 அந்த 35 வரைக்கும் இருக்கும்போது அது ஆப்டிமல்னு சொல்லுவோம். அதில் வந்து நல்லா வசதியாக வளரும் செடி, அதுக்கு கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் அதோடய வளர்ச்சி பாதிக்கப்படும். அடுத்து வந்து ஈரப்பதம், ஈரப்பதம் வந்துட்டு மிதமாக இருக்கணும். உதாரணமாக வளர் சூழல் நல்ல செடி வளர்ற பருவத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் வந்துட்டு கம்பேரிட்டிவ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இலை வழியாக வந்து நமக்கு வந்து நிறைய நோய்கள், அந்த இலை லீஃப் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம், பவுடரி மில்டின்னு சொல்கிற சாம்பல் நோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈரப்பதத்தை சரியாக பயன்படுத்தணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான சூழல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரோட சூழல். வேர்னா இப்போ நம்ம இங்கே ஹைட்ரோஃபோனிக்ஸில் என்ன பண்ணுது, வேறு ஆல்வேஸ் வந்து தண்ணியில் ஈரத்தில் இருக்குது. ஏன்னா எல்லா ஊட்டச்சத்துக்களையும் நம்ம வந்து தண்ணியில்
6: கொடுக்குறோம்.
7: அப்போ அந்த வேர் சூழலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிஹெச் கார அமில நிலை ஈசின்னு சொல்லுவோம், அதை வந்து அதோட உப்போட நிலையை சொல்லுவோம். அது அந்த ஈசி, அதோட நம்ம கொடுக்குற தண்ணியில் இருக்கிற டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். கார அமில நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 5.8, அதாவது 6-7.5 இருக்கணும். இதில் இருக்கிறது தான் நல்லது. இதில் ஈஸின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதோட உப்போட அளவோட ஒரு அறிகுறி அது.

0: அது வந்து பார்த்திங்கன்னா விதை முளைக்கிறதுக்கு ஒரு ஈசி வேணும்.
1: சரிம்மா.
0: முளைக்கும் போது ரொம்ப கம்மியான ஈசி இருக்கணும். அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா முளைச்சி வளர்கிற வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஒன்று வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஃப்ரூட்டிங் ஃப்ளவரிங் ஸ்டேஜில், அதாவது பூக்கிற காய்க்கிற காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்.
1: சரி
0: இது
1: மேடம்,
0: வந்து
1: இது
0: ஈஸியை பொறுத்த வரைக்கும்.
1: இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம்னு சொல்லிட்டீங்க, இது மழை காலத்தில் வந்து இதை எப்படி மேடம் மெயின்டைன் பண்ண முடியும்?
0: இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாலி ஹவுஸில் பண்ணும்போது மழைங்கிறது வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அது பாதுகாக்கப்பட்ட சூழல். இதே வந்து கீரையை போடுறோம், நம்ம ஓப்பனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறம்போது மழையில் மழையினால் வர்ற எல்லா பாதிப்புகளும் நமக்கு வரதான்
1: ஏன்னா
0: செய்யும்.
1: மொட்டை மாடியில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மழை காலத்தில் அவங்க எப்படியெல்லாம்?
0: மேபி ஒரு சின்ன அளவில் நிழல் வலை இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது. நிழல் வலை வந்து அந்த மழையோட வேகத்தை ஓரளவுக்கு குறைக்கும், அதனால் அதை பண்ணலாம் நம்ம.
1: சரி மேடம்,
0: அதுதான் ஒரு வழி.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ
1: ஐயா, வணக்கம். யார் எங்கேருந்து?
2: தர்மபுரி வெங்கடேசன் பேசுகிறேங்க.
1: ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க, விரைவாக கேளுங்க.
2: அதாவது அதாவது நாங்கள் டவுனில் தாங்க குடியிருக்கிறோம்.
0: சரிங்க.
2: எங்கள் பாப்பா கீரைச்செடி வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை.
0: சரிங்க.
2: அதுக்கு எப்படி மேடம் இந்த கவர் இதெல்லாம்?
0: நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து க்ரோ பேக்குன்னு சொல்கிற அந்த பைகள் இருக்கும், தார்பாலின் அதில் பண்ண பைகள் இருக்கும், அதை வாங்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்னை நார் கழிவு உங்களுக்கு வந்து கிடைக்குது, நம்ம ஊரில் நிறையவே கிடைக்குது ஈஸியாக. ஸோ அதில் போட்டுட்டு கீரை விதைகள் போட்டு சரியான அளவு தண்ணி ஊற்றணுங்க. ரோஸ் கேன் பயன்படுத்துங்க. கீரை போடும்போது ரோஸ் கேனுங்கிறது அந்த பூவாளி, பூவாளியில் தண்ணி விடுங்க. சரிங்களா? ஊட்டச்சத்துக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆர்கானிக்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மண்புழு உரம், மண்புழு உரம் போட்டிங்கன்னா போதும். இல்லை மண்புழு உரம் வந்து நமக்கு கம்மி அளவில் தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு ரசாயன உரங்களை பயன்படுத்தலாம். அந்த ரசாயன உரங்கள் குறிப்பிட்ட காம்பினேஷனில் கொடுக்கணும், அது வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. நான் என்னோடய அலைபேசி என்ன சொல்கிறேன் அதில் நீங்கள் கேட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சரி மேடம், கண்டிப்பாக இவ்வளோ நேரம் சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. கூடுதலான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணிலா நீர்வழி முறையில் வந்து பயிர் சாகுபடி, இதை பற்றி தான் நிறைய வந்து தகவல் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக என்ன மாதிரியான வந்து விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கலாம்?
0: வியாபார ரீதியாங்கிறதுனா நம்ம முதல்ல அந்த செலவு வரவு, அதுக்காக தான் நான் முதல்லருந்தே நம்ம சூழலில் இப்போதைக்கு குறுகிய கால பயிர்களை போடுங்க. மினிமமாக அதாவது குறைஞ்ச அளவில் பண்ணும்போது நிழல் வலை குடிலே நம்ம பண்ண முடியும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீடியாங்கிறது நம்ம தென்னை நார் கழிவு பயன்படுத்தினா போதும். ஏன் திரும்ப திரும்ப குறுகிய கால பயிர்னால் அந்த காம்பினேஷன் ஊட்டச்சத்துக்களோட காம்பினேஷன் ஆரம்பத்தில் நமக்கு அது கொஞ்சம் தடுமாறுவோம். ஸோ அது வந்து குறுகிய கால பயிருங்கும் போது சப்போஸ் நம்ம அதில் சில தடுமாற்றங்கள் வந்தாலுமே நமக்கு பாதிப்புகள் குறையும். அது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் என்னங்கிறதுலாம் ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபடும்.
1: சரி மேடம், இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து செலவுகள் ஆகும் மேடம்? ஒரு சின்னதாக ஒரு குடியில் வந்து அமைச்சு இதை வந்து பண்ணணுன்னா எவ்வளோ செலவாகும்?
0: சின்ன சிறிய அளவில் குடில்னு பார்த்திங்கன்னா நிழல் வலை குடில் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்க தேவையில்லை ஹைட்ரோஃபோனிக்ஸை வரைக்கும். மேலே மட்டும் வெயில் காலத்தில், இப்போ இருக்கிற வெயில் இருந்தாலே நமக்கு நிழல் வலை வேணும். ஸோ மேலே மட்டும் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ரூபா அந்த செலவில் நம்ம சிம்பிளாக லோ காஸ்ட்டில் பண்ணிட முடியும். சப்போர்ட்டோட மூங்கில் குச்சி அந்த மாதிரி வச்சே நம்ம பண்ணிட முடியும்.
1: சரி மேடம், இவ்வளோ நேரம் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருந்தீங்க மேடம். இப்போ புதுசாக இந்த வந்து மண்ணிலா நீர்வழி முறையில் பயிர் சாகுபடி செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தகவல், அதோட கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களை அணுகணுன்னா உங்களுடைய கைபேசி என்னங்க சொல்லிடுங்க.
0: இது ஒரு புது தொழில்நுட்பம்ங்கிறதுனால இதை நான் வந்து முழுசாக விரிவாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது இந்த குறைஞ்ச நேரத்தில். அதனால் நான் கொடுத்தது ஒரு அறிமுகம் தான். இதை பற்றின எந்த விவரங்கள் வேணும்னாலும் என்னுடைய அலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோடய அலைபேசி எண் 99 94 67 22 04. இந்துமதி.
1: நன்றி மேம்.
0: நன்றி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள்.

0: கொல்கத்தாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இதுவரை வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் மண்ணிலா நீர்வழி முறையில் காய்கறி பயிர் சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே இந்துமதி அவர்கள்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
6: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
7: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
6: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
8: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, 1000 கோடி வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது. இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. 1 மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது. இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம். எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால் அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று. மௌனம் மிகப்பெரிய மொழி. சொல்ல மறந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி அது. மௌனத்தாலும் கூட மனிதத்தை வெளிக்காட்ட முடியும். மௌனத்தாலும் கூட மனிதத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
6: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்கலாம். 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை உங்களுடைய குரல்லையே வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்டவையில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
6: ஹலோ தருமபுரி எஃப்எம், என்னோட பேர் சங்கர், நான் ஏலகிரிலிருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து லவ் டுடே படத்துல இருந்து என்ன அழகு எத்தனை அழகு.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்று தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க.

0: நீங்கள் கேட்ட வயலில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: பூசாரிப்பட்டியிலிருந்து நான் ரஞ்சித் பேசுறேன். எனக்கு காதல் கோட்டை படத்திலிருந்து சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது என்ற பாட்டு நீங்க கொஞ்சம்

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: பத்து மணி 25 நிமிடம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
8: நான் மேச்சேரிலிருந்து கோகிலவாணி முருகேசன் பேசுறேங்க. எனக்கு இந்தியன் படத்திலிருந்து பச்சை கிளிகள் தோளோடு அப்படிங்கிற பாட்டு போடுங்க.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய

0: மாவட்டம் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். என் பேர் மாதேஷ் கஞ்சனக்கன்பட்டி. எனக்கு பிடித்த படம் என் சுவாச காற்றிய படத்திலிருந்து தீண்டாய் மெய் தீண்டாய்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா? புதுசுதான், எப்படி வாங்க? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அதே ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்,
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: For admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District. Call 9025400159. Counseling code 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க
1: மல்லிகா. மே மாதம் படத்திலிருந்து மார்கழி பூ பாட்டு.

0: தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: வணக்கம், நான் செந்தில் நகரில் இருந்து தீபோ பேசுறேன். எனக்கு தசாவதாரம் என்ற படத்தில் இருந்து உஹோசனம் பாடல் போடவும். நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க.
1: வணக்கம், என் பெயர் தேன் செல்வி. நான் தர்மபுரி உழவர் சந்தை அருகில் வசிக்கிறேன். எனக்கு 2 உலகம் படத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடல்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அடுத்ததா வரமிளகாய் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. அதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த வறுத்து வச்சோம் இல்லைங்க, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்து அதோட வெந்தயம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கணும். 15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வதங்கின பிறகு பூண்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கணும். அடுத்ததா 2 தக்காளி சிறு சிறுசாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வறுத்து மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கணுங்க. புளி கரைசல் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். பிறகு அரைச்ச மசாலா தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணுங்க. அவ்வளவு தாங்க சூப்பரான சத்தான பூண்டு குழம்பு ரெடி. பூண்டு ரொம்ப சத்தானது, நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், அஜீரண கோளாறுகள் போன்ற தொந்தரவும் நீங்கும். என்ன நேர்களே, நீங்களும் செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:05. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவி பெண் பூவி நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் சகோதரிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், அறிமுக சகோதரிகள் 0434242 என்ற முன்னிணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சி பூவி பெண் பூவி பாவியர் விருப்பமாக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: மேச்சேரி, தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
1: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்ஸ்.

0: நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
3: காலை வணக்கம்யா.
2: வணக்கம்மா, யார், எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல். நல்லா இருக்குமா?
3: ஐயா, பாடம் வந்து தர்மதுரை. பாட்டு வந்து தந்தைக்கு வந்துக்கல, அந்த பாட்டு போடுங்கல்ல, 50,000.
2: சரிம்மா, சரிம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: ஐயா? கடவுசிங்கர் ஓபிட்டு கடை.
2: ஓபிட்டு கடைங்களா? சரிம்மா, சரிம்மா. இனிப்பில் இருந்தமைக்கு நன்றிம்மா.
3: நன்றியா.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்,
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
8: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
12: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
12: பூவிய பெண் பூவிய நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
14: வணக்கம் சார்.
12: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
14: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்க சார்.
12: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
14: எனக்கு உன்னை நினைச்சு பாட்டு படிச்ச படத்துல இருந்து என்னை சுற்றி அள்ளி கொண்ட அந்த பாடல்.
12: சரிம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
14: நான் வெள்ளரிக்காய் பிஞ்சு எடுத்துட்டு இருக்கேங்க சார்.
12: வெள்ளரிக்காங்களா?
14: ஆமாங்க சார்.
12: எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க?
14: நாங்கள 2 ஏக்கர் போட்டிருக்கோம் சார்.
12: சரிம்மா, கண்டிப்பா இந்த வெயில் சீசன்ல நல்ல வியாபாரம் ஆகுதுங்களா?
14: ஆமாங்க சார்.
12: காய் அறுத்துட்டீங்களா? இல்ல
14: இல்ல சார், இப்ப அறுத்தே தான் சார் பேசிட்டு இருக்கோம். டெய்லியா இருக்கறோம் சார்.
12: அறுத்திட்டே வந்து பாடல் கேக்குறீங்க?
14: ஆமா சார், டெய்லியா தான் சார் வேலையே.
12: ரொம்ப
14: சாயந்தரம் 5 மணி வரைக்கும்.
12: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா.
14: ஆமாங்க சார்.
12: நன்றிமா, இனிப்பில இருந்தும் நன்றி.
14: நன்றி சார்.

0: நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
6: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்

தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் வருஷம் 16 என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம்
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
1: மல்லுப்பட்டியிலிருந்து செல்வி பேசுறாங்க.
0: செல்விமா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ட்ரெயின்ல இருந்து வந்துட்டேன், லைன் கட்டிச்சு.
0: முழு நேர விவசாயிலே இருக்கீங்க. சரிங்கம்மா, இணைப்பிலிருந்து மிக்க வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
0: இருக்காதா? பின்னர்
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவி பாவேர் விருப்பமாக. பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, திருப்பூர் வசந்தி பேசுறேங்க.
0: வசந்திமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஆராரோ அரிதாரோ படத்துல இருந்தேங்க, ஓ கண்ணுக்கு ஒரு நிலவா, அந்த பாடல் போடுங்க.
0: சரிமா, என்ன என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பூர்?
1: கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறேங்க.
0: நெசவு தானுங்களா?
1: ஆமாங்க.
0: தனியா வந்து நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேலை வச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல இல்லைங்க, நாங்க வெளியில இருந்து வாங்கி செஞ்சு கொடுத்துருக்கோம்.
0: செஞ்சு கொடுத்துட்டீங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்பலை தானுங்களா?
1: பண்பலை கேட்கறதாமா? பண்பலை கேட்கறதாங்க.
0: சரிமா, இப்போ நம்ம பண்பலையின் நிகழ்ச்சின்னா உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சினா என்ன சொல்லுவீங்க?
1: பிடித்த நிகழ்ச்சின்னா எல்லாமே பிடிக்குங்க.
0: எல்லாம்
1: எனக்கு ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி தாங்க.
0: எல்லாமே பிடிக்கும், அதுல குறிப்பா வந்து பாடல் நிகழ்ச்சிகள்.
1: பாடல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அது மகளிருக்காகவே வருது இல்லைங்களா, அதனால இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குங்க.
0: சரிம்மா, வாழ்த்துக்கள்மா. இன்னைப்பிலேருந்து நன்றிமா.
1: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ்

0: தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பெண் பூவி. பூவி பெண் பூவி பாவேர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் இங்கிருந்து?
1: கோயம்புத்தூர் மாவட்டத்துல மூக்கனூர் வந்து பேசுறேங்க சார்.
0: உங்களுடைய பேர்மா?
1: மலர்கொடிங்க சார்.
0: மலர்கொடிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
0: நீங்களும் தறி நெசவு தானுங்களா?
1: ஆமாங்க சார். இதுக்கு முன்ன பேசின சகோதரி கூட எனக்கு தெரியுங்க சார்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார்.
0: எல்லாம் பண்பலை மூலமா வந்து தொடர்புங்களா?
1: இல்லைங்க சார், அவங்க எங்க பக்கத்து வீடு தாங்க சார்.
0: அப்படிங்களா?
1: திருப்பூர்ல போயிருக்காங்க சார்.
0: சரி சரிங்கம்மா. என்னம்மா என்ன மாதிரியான தறி எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: நாங்க கைத்தறி தாங்க சார், பட்டு சீலை கோர காட்டன் இதெல்லாம் பண்றேங்க சார்.
0: நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
1: நல்லா போயிட்டு இருக்குங்க சார்.
0: வேலையோட சேர்ந்த ஒரு பொழுதுபோக்குன்னா பண்பலை தான் நீங்களும் சொல்றீங்களா?
1: கண்டிப்பாங்க சார். காலையில 6 மணிக்கு போட்டோம்னா ஈவினிங் 7 மணி வரைக்கும் பாக்கணும் சார், கேட்டுங்க சார்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் இணைப்பில் இருந்து வைக்கவும் நன்றிம்மா.
1: சரிங்க சார், தேங்க்யூங்க சார்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
4: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
3: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
5: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 களத்தில் சந்திப்போம் தருமபுரி கபடி வீரர் கங்காநாத் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும்.

0: ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை. இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ஐஸ்வர்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று பகல் 2:30 பூங்கொத்து. மூன்று மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் நெல் மற்றும் சோளம் சாகுபடி டி காளியம்மன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today visited the UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, along with Indonesian President Prabowo Subianto. The Prime Minister was accorded a traditional welcome with the resonant notes of gamelan ensemble and a classical Yogyakarta dance performance reflecting Indonesia's rich cultural heritage. The two leaders toured the 9th century temple complex where Prime Minister Modi offered prayers at the main Shiva temple. They also viewed the temple's intricate carvings before witnessing the ongoing conservation efforts being supported through India-Indonesia cooperation. Addressing a gathering at the Prambanan Temple in Yogyakarta in Indonesia, the Prime Minister said he was born in Vadnagar, home to Hathkeshwar Mahadev, and that the Somnath Jyotirling in Gujarat, the first among the 12 Jyotirlingas, holds special significance, with him having direct responsibility for its development.
2: यहां के जीवन में, यहां की बातों में, यहां की हवा में एक संस्कृति की खुशबू है, वो खुशबू जो हम भारत की धरती पर पल पल अनुभव करते हैं, ये खुशबू हमारी सांस्कृतिक विरासत अपने आप में अपनत्व से जोड़ती है.
1: India and Indonesia have strongly condemned terrorism in all its forms and called for decisive, coordinated international efforts to combat the threat in accordance with international law. In a joint statement issued after bilateral talks between Prime Minister Narendra Modi and Indonesian President Prabowo Subianto in Jakarta, the two leaders urged action against globally proscribed terrorists and terrorist organizations, including those designated under the UN Security Council's 1267 Sanctions Committee. In the second leg of his three-nation tour, Prime Minister Modi will reach Melbourne today on a three-day visit where he will participate in the third India-Australia Annual Summit with the Australian Prime Minister Anthony Albanese. Mr. Modi will also participate in the India-Australia CEOs Forum where he will address a gathering of top business leaders from both the countries. He will also address a large gathering of the Indian diaspora who constitute a strong pillar of the India-Australia relationship. The bilateral discussions between Prime Minister Modi and his Australian counterpart, the Honourable Anthony Albanese, are set to advance cooperation across several key domains. In Jammu and Kashmir, police today said that one terrorist has been killed in an encounter with security forces in Chanapora area of Shopian. Police said that the operation was conducted jointly with Army and the CRPF. Talking to Akashwani News, Inspector General of Police V.K.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: வணக்கம் நேயர்களே, உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் அவளை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு அறியக்கூடிய நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய விளையாட்டு கபடி.
4: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி
3: தருமபுரியை சேர்ந்த கபடி வீரர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் இந்திய அளவில் நடக்கூடிய கபடி போட்டியில் பங்கெடுத்து, தமிழ்நாட்டு அளவில் நடந்த கபடி போட்டியிலும் பங்கெடுத்து பல்வேறு சாதனைகளை வென்றிருக்கிறார். அவரோடு ஒரு நேர்முகம் நேயர்களே. வணக்கம் கங்காநாத்.
5: வணக்கம்.
3: கபடி எத்தனை வருஷமா விளையாண்டு இருக்கீங்க?
5: இப்போ ஒரு 7 வருஷமா விளையாடிட்டு இருக்கேன் கபடி.
3: 7 வருஷமா விளையாட்டு இருக்கீங்க. சரி, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? நீங்கள் யார், மாவட்ட அளவிலான வீரரா, இல்லை மாநில அளவிலான வீரரா, இல்லை இந்திய அளவிலான வீரரா?
5: ஆல் இந்தியா அளவிலான வீரர்.
3: ஆல் இந்தியா அளவில் ஒரு தேசிய வீரர்னு அறியப்படலாம். சரி, எப்போ செலக்ட் ஆகிறீங்க நீங்கள் தேசிய வீரருக்கு?
5: 2 வருஷத்துக்கு முன்னாடி.
3: ஆஹா, என்ன நடந்தது அங்கே போட்டி, எங்கே நடந்துச்சு?
5: சிட்டி லெவலில், காலேஜ் லெவலில் போட்டியில் இங்கே விளையாடிட்டு, தமிழ்நாட்டு லெவலில் விளையாடிட்டு அங்கே செலக்ட் ஆகி போனோம்.
3: சரிங்க. இப்போ சொந்த ஊர் உங்களுக்கு எதுங்க? எதுங்க
5: சொந்த ஊர்? ஜக்கப்பட்டி.
3: எங்கே இருக்குது?
5: கம்மையாளர் பக்கத்தில்.
3: சரிங்க. இப்போ எத்தனையோ விளையாட்டு இருந்தாலும் இதை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன?
5: ஊரில் விளையாடுவாங்க, டோர்னமெண்ட் நடத்துவாங்க, பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு அங்கே விளையாடுறதுனால விளையாட ஆரம்பித்தேன். அப்புறம் தான் இப்படிலாம் வெளியே போயிட்டேன் அதிகமாக.
3: சரிங்க, ஆரம்பிங்க. சரிங்க, பயிற்சி நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் பயிற்சி எடுப்பீங்க?
5: பயிற்சி நேரம் காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், 4 மணி நேரம் போவோம். மதியம் அப்போ அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் தனியாக எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது பண்ணுவோம்.
3: இப்போ நீங்கள் கபடியில் எந்த பொசிஷன்?
5: நான் வந்து அஃபென்ஸ் ரைடர்ன்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைடராக இருக்கேன். 7 பேர் இருப்பாங்க. இப்போ ரூல்ஸ் புதுசாக

0: நிறையா மாற்றிட்டாங்க கபடியில். ஃபஸ்ட்டு 12 பேர் தான் இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து 14 பேர். அதில் 7 பேர் உள்ளே விளாடுவாங்க, 7 பேர் வெளியில் இருப்பாங்க, சப்ஜெக்டில் இருப்பாங்க.
1: சரிங்க, யாருமேங்க ஒரு கபடி வீரர்ன்ற போது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விழானாவே அந்த இடத்துல கபடி போட்டி இருக்கும்,
0: கண்டிப்பாக
1: மணலில் விளையாடக்கூடிய விளையாட்டு, உற்சாகமாக இளைஞர்கள் விளையாடுவாங்க. இதில் அடிபடுறது தான் பெரிய விஷயமா இருக்குது, அடிபடுறது பயந்துக்கிட்டே யாரும் விளையாட வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதில் என்ன மாதிரினா அடிபடுது, என்ன மாதிரி ஒரு காயங்கள்லாம் ஏற்படுது இந்த விளையாட்டில்?
0: அதிகமாக ஷோல்டர் இன்ஜுரி, நீ இன்ஜுரி வரும் எல்லாருக்கும். அதிகமாக கபடி விளையாடுறவங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி, நீ இன்ஜுரி, அது ரெக்வரி பண்ணுறது ஒர்க் அவுட்டு, ஃபுட்டில் நிறைய எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஜுரி இருக்குது தமிழ்நாட்டில், நல்ல பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. இன்ஜுரி ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வந்து விளையாடினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, விளையாடாமல் அப்படியே டவுன் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரெக்வரி ஆகி விளையாடணும் அதிகமாக.
1: சரிங்க, யாருமீங்க இப்போ பாயிண்ட் வேணுன்றாங்க. இப்போ ஒரு ரைடர் வந்து உள்ளே வராரு, உள்ளே வந்து கபடி கபடின்னு சொல்லிட்டு வராரு, எது எந்த பாயிண்ட்டை தொட்டால் அவருக்கு பாயிண்ட்டு, இல்லை யாரையும் தொடாமல் போயிட்டால் அவருக்கு பாயிண்ட் வருமா?
0: தொட்டால் தான் பாயிண்ட்டு, தொட்டாடணும், ஒருத்தரை தொட்டாடணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ப ஆடாமல் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஆட வச்சு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும் அங்கேருந்து.
1: சரிங்க, இதில் முதல்ல ஒரு கோடு இருக்குது இல்லை, நீங்கள் ஆடுற இடத்துல அந்த பாயிண்ட்டை தொட்டால் பாயிண்ட்டா?
0: அது பக், அது பாயிண்ட் கிடையாது, அது தொட்டுட்டு வந்தால் சேஃபு தான். அதை தாண்டி இன்னொரு லைன் இருக்கும், போனஸ் லைன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டினா தான் போனஸ் ஒரு புள்ளி கிடைக்கும்.
1: அப்படிங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ வராரு அந்த வீரர், கடைசி வரைக்கும் வந்து போகிறது. ஒரு சில நேரத்தில் அந்த அவுட் பண்ணும்போது வெளியே தள்ளிடுறாங்க, வரக்கூடிய வீரர் வெளியே தள்ளிடுறாங்க, அது எப்படி பாயிண்ட் கணக்கில் சேருங்களா?
0: இல்லைப்பா, அவுட்டு தான், வெளியே போயிட்டா இப்போ அவுட்டு தான்.
1: அவுட்டு தான்,
0: ஆமாம்.
1: பட்டைக்குள்ளேயே விளையாடும்,
0: பட்டைக்குள்ளேயே வந்து லைனை தொட்டணும், நடு லைனை தொட்டணும், அப்போ தான் பாயிண்ட்டு. அதை தாண்டி வெளியே வந்துட்டா அவுட்டு தான்.
1: சரிங்க, உள்ளே கபடி கபடி கபடின்னு சொல்லிட்டு வராங்க, அந்த கபடின்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கணும் உள்ளே?
0: 30, அந்த ரைடு முடிகிற வரையும், நம்ம கோட்டை நடு கோட்டை தாண்டி உள்ளே வர வரையும், மறுபடியும் அந்த கோட்டை தாண்டி போகிற வரையும் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது அப்படி சொல்லலைன்னா அவுட்டு, ரைடர் அவுட்டு. அது கரெக்டாக கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கணும், விளையாடுறோம் ஃபுல்லாக பாயிண்ட் இருக்கிற வரையும் சொல்லிட்டு தான் இருக்கணும்.
1: சரிங்க, உங்களுக்கான முதல் போட்டி எப்போ நடந்தது, அந்த போட்டியிலேருந்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் எனக்கு சரியான ஒரு போட்டி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு?
0: முதல் போட்டியிலலாம் தெரியல, இதுதான் விளையாட்டுன்னு. முதல் போல ஊருக்காக விளையாடினேன் ஃபஸ்ட்டு, போய் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 12th படிக்கும் போது விளையாடின, அதுதான் முதல் போட்டி, என்னோடய முதல் போட்டி ஊரில். அங்கேருந்து தான் கபடிக்கான ஆர்வமே தோண்டுச்சு. அது தோணும் முதல் போட்டி பெரிய போட்டினா, தருமபுரியில் ஒரு அகாடமி இருந்து, சிபிஆர் அகாடமி, அந்த அகாடமியில் விளையாட ஆரம்பிச்சு அங்கேருந்து டீம் கூப்பிட்டு போனாங்க வெளியே விளையாட. சேலத்தில் தான் முதல் போட்டி ஆடினேன், ஒரு லோக்கல் மேட்ச் தான், 20,000 லோக்கல் மேட்ச், அங்கேருந்து தான் பெரிய மேட்ச்
1: விளையாட்டுருந்தேன். சரிங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெளியெல்லாம் போய் விளையாடுறத சொன்னீங்க, என்ன மேட்ச் அது?
0: ஆல் இந்தியா மேட்ச், யூனிவர்சிட்டி லெவல் மேட்ச்.
1: இங்கே இங்கேயும் விளையாண்டிங்களா, வெளியில் போனீங்க?
0: வெளியில் வந்து நான் வந்து ராஜஸ்தான் போயிருந்தேன், அங்கே போயிட்டு எப்படின்னா நிறைய பிரச்சனை வந்தது அங்கே, அதனால அங்கேருந்து ஒழுங்காக தோத்துட்டோம், லீக்லேயே வெளியே வந்துட்டோம்.
1: இப்போ போட்டிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்போ ராஜஸ்தான் போகிறீங்க, டெல்லியெல்லாம் போய் விளையாண்டுறீங்களா? டெல்லி பஞ்சாப்லாம்,
0: டெல்லி ராஜஸ்தான் போயிருக்கேன், டெல்லி பஞ்சாப்லாம் போகலாம், செலெக்ஷன் போயிருக்கேன், ப்ரோ கபடிலாம் செலெக்ஷன்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க, போய் விளையாடிருக்கேன்.
1: ப்ரோ கபடி செலெக்ஷன் போயிருக்கீங்க?
0: ஆமாம் ஆமாம், கேம்பில் ஒரு மாதம் இருந்தேன்,
1: இருந்திருக்கீங்க.
0: ஆமாம்,
1: ஆனால் ப்ரோ கபடியில் உள்ளே விளையாண்டதில்ல,
0: அது ஒரு சில இன்ஜுரினால அப்படியே வெளியே வந்துட்டாங்க.
1: எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ப்ரோ கபடிக்கு உங்களை?
0: ப்ரோ தான் விளையாடுற, வெளியே நிறைய மேட்ச் விளையாடி அதை வச்சு பார்த்து கூப்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் யுவா சீரீஸ்னு தமிழ்நாடு லீக் ஒன்று நடந்தது, அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப் ரைடராக வந்தேன், அதிக பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டாக வந்தேன். அதுலேருந்து அப்படியே ப்ரோ கபடி கூப்பிட்டாங்க, அங்கே போய் அங்கங்கே விளையாடும் போது அப்படியே சின்ன இன்ஜுரி ஆகிடுச்சு சொல்கிறேன், அப்படியே டவுன் ஆகிட்டு வந்து காலேஜில் விளையாடினேன், மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி இப்போ விளையாடிட்டுருக்கேன்.
1: இப்போ ஒரு வீரமிக்க விளையாட்டு இந்த கபடின்னு சொல்லும் போது, காயங்கள் ஏற்பட்டாலும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தேசிய அளவில் வீரரை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இதுக்கு உடல் அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கணும், உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சு அமைப்பீங்க. இதற்கான உணவு முறை, மற்றவர்கள் சாப்பிட்ற மாதிரி உணவு நீங்கள் எடுத்துக்க முடியாது, இதுக்கான உணவு முறை எப்படி இருக்கும், எந்த மாதிரி உணவு எடுத்து சாப்பிட்ணும்?
0: ப்ரோட்டீனாக எடுத்துக்கணும் எல்லாமே, அது ஒரு ஃபுட் ஷெடியூலாக வந்துட்டு டைஜ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். டெய்லி ரெகுலராக ஒர்க் என்ன ஒர்க் அவுட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் உடம்பு இருக்க முடியும் நல்லா, அப்போதான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம ஒழுங்காக ஒர்க் அவுட் மட்டும் சாப்பிட்டு, சில வீட்டில் வந்து காசு இருக்காது, எதுவுமே இருக்காது, அவங்க ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம இப்போ ஒரு கேமுக்குள்ளே போகிறோம்னா ஒர்க் அவுட் முக்கியம், அதுக்கேற்ற ஃபுட்டு முக்கியம், ஃபுட்டு நல்லா எடுத்துக்கினா தான் நம்மளால இன்ஜுரி இல்லாமல் அதுலேருந்து வர முடியும் வெளியே, மறுபடியும் இன்ஜுரி ஆனால்.
1: சரி, உணவு முறை சொல்கிறீங்க, உடற்பயிற்சி முறை. இப்போ ஒரு சிலர்னா ரன்னிங் போயிட்டுருப்பாங்க, சிலர் தம்பல்ஸ் எடுப்பாங்க, ஃபில்லப்ஸ் எடுப்பாங்க, சில ஜிம் ட்ரைனிங் எல்லாம் போவாங்க, கபடிக்குன்னு பிரத்யேகமான உடற்பயிற்சி என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாம் ஒன்று தான், அதிகமாக ரன்னிங் ஓடணும், நம்ம ஸ்ட்ரென்த் வேணும், அதிகமாக ரன்னிங் இருக்கணும் எப்பயுமே, அந்த பாடி கண்ட்ரோல், ஃபிட்னஸ் கண்ட்ரோல் தான் ரன்னிங் ஓடணும். அதுக்கப்புறம் நார்மல் ஒர்க் அவுட் தான் எல்லாமே, எல்லா கேமுக்கும் இருக்க மாதிரி, இல்லை சும்மா சின்ன சின்னது 2-3 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாரத்துக்கு 2 டைம் ஜிம்மு, அப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தனிங் அதிகமாக பண்ணணும், இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தனிங், ஷோல்டர், நீ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும், அதுக்குன்னு தனியாக ஷெடியூல் டைமிங் எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் போது கொஞ்சம் இன்ஜுரி அவாய்ட் பண்ணலாம்.
1: அருமையாக சொன்னீங்க,

0: சரி, இப்போ பார்க்கும்போது உங்கள் அளவிலான ஒரு வீரர் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க?
1: கபடியை பொறுத்தவரையும் அவ்வளோவா யாரும் இல்லை, ஒரு ரெண்டு பேர் தான், நான் இன்னொருத்தையும் கூட இருக்க ஃப்ரெண்டு, ரெண்டு பேர் தான் வெளியே போயிருக்கோம். கபடியில் அவ்வளோவா ஹோப் இல்லை தருமபுரியில்.
0: ஏன் வரமாட்டேன்றாங்க?
1: அவ்வளோவா தருமபுரியில் அவ்வளோ கபடி யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பெருசாக. இல்லை
0: சரி, எல்லாம் கிரிக்கெட் மூலமாக கூட அப்படி
1: போயிடலாம், எல்லாம் மற்ற கேமில் இருக்காங்க. கபடியில் யாரும் இல்லை. இப்போ தான் இதை நான் ரெண்டு பேர் போயிருக்கோம் தருமபுரியிலேருந்து வெளியே. நான் போனால் அப்புறம் என்னை பின்னாடியே ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டேன். சார், ரெண்டு பேர் தான் போயிருக்கோம்.
0: சரிங்க, இப்போ எந்த ஒரு விளையாட்டுமே அடுத்து வந்து இந்திய நாட்டுக்காக விளையாடணும், மெடல் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறப்பட்டு போனால் ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 3% இதை ஒடுக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ ரன்னிங்கில் போயிருக்காங்க. விளையாட்டு தொழில நிறைய அரசாங்கத்தில் கல்லூரியில் இடம் பிடிக்கிறது, அரசாங்க வேலையை வாய்ப்பு பெறதெல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த கபடியில் இந்த இடஒதுக்கீடுனா பயன்படுத்துறீங்களா? எதிர்காலத்தை போகணும்னு எண்ணம் இருக்கா? அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு?
1: இருக்குது, அதெல்லாம் பிளான் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் அந்த பிளான், இதுக்கப்புறம் தான் யோசிச்சு வச்சுருக்கேன். சர்டிஃபிகேட் வச்சு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும்.
0: இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க?
1: இப்போ நான் வெல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். அங்கே வந்து இப்போ எக்கனாமிக் போட்டிருக்கேன், எம்ஏ எக்கனாமிக். பிஜி படிச்சுட்டு இருக்கேன்.
0: பிஜி படிச்சிருக்கேன்.
1: ஆமாம்.
0: சரி, படிப்புலேயும் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, கபடிலையும் இருக்குது. இப்போ கல்லூரி அளவிலான போட்டியில் நிறையா பங்கெடுத்துருப்பீங்க. கல்லூரி அளவில் போட்டியில் என்ன நடந்துச்சு?
1: கல்லூரி அளவில் போட்டி மட்டும் தான் விளையாடுறேன். நான் விளையாடுறது வெல்ஸ் யூனிவர்சிட்டி. அது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே நல்ல டாப் டீம், டாப் டென்னில் வரலாம் நல்ல டீம் அது. அதில் நான் விளையாடிட்டு இருக்கேன். அதில் தான் ஆசையை ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு மேலே அதை விளையாடணும்னு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி என்னை கூப்பிட்டாங்க, விளையாடி கொடுத்து 2 வருஷம் வின் பண்ணி கொடுத்தேன்.
0: சரி, ஒரு ஆஜானுபகமான உடல் அமைப்பு கபடி வீரருக்கு. அடிக்கடி காயங்கள் முட்டிலையும் சோல் பட்டிலையும் ஏற்படும். சோல்டர் ஆகும்போது மரண வழியாக இருக்கும், ஏகப்பட்ட வழியாக இருக்கும். அதுக்கு ஏற்படுறதுக்கே பயங்கர ஆடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். எவ்வளோ நாளில் சரியாயிடும் உங்களுக்குலாம்?
1: அது நிறைய அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய சின்ன டியர் இருக்கும், மசில் டியர் இருக்கும், நார்மல் மசில் பிளெயின் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்ட் கொடுத்து ஃபுட் எடுத்துக்கணும். அதுக்கு தனியாக கவனிச்சிக்கணும். நம்ம ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த இன்ஜுரியை தனியாகவே கவனிச்சிக்கணும். அது கவனிக்காம விட்டால் அது கடைசியாக ரெடியே ஆகாது. அதை ரெடி பண்ணிட்டு தான் விளையாட ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே விளையாடினா மறுபடியும் சின்ன இன்ஜுரி பெருசாகிடும். அது ரெடியாக ஒரு 6 மாதம் ஆயிரும் கண்டிப்பாக. 3 மாதம் ஆகும்னா சின்ன இன்ஜுரினா 3 மாதம் ஆகும், பெருசாக இருந்தால் ஒரு 6 மாதம் ஆயிரும்.
0: இப்போ நீங்கள் ரைடு போகிறீங்க. ரைடு போகும்போது சில பேர் 2 பேர் அவுட் பண்ணுவாங்க, 3 பேர் தட்டு போவாங்க. நீங்கள் பயங்கரமான ஒரு பிளேயர் இருப்பீங்க. இப்போ 7 பேர் அவுட் பண்ண சம்பவம்லாம் இருக்குங்களா?
1: 7 பேர்லாம் அவுட் பண்ணா 6 பேர் அவுட் பண்ணியிருக்கேன்.
0: 6 பேர் அந்த மாதிரி. இப்போ ஒரு பிளேயர் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பிடிக்கிறீங்க, காலையோ கையோ பிடிக்கிறீங்க, அவர் வந்து திமிரிக்கிட்டு போகிறாரு. அது எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் பிடிக்கிறது? சில நேரம் திமிரிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் விட மாட்டீங்க.
1: அது வந்து அவங்க வந்து அந்த நிற்கிற வரையும் பிடிக்கிறோம்ல, ஏதோ ஆங்கிளோ பிடிக்கிறோம் ஏதோ பிடிக்கிறோம். அவங்க நிற்கிற வரையும் அவங்க வந்து போதும்னு ஸ்ட்ரகிள் நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சது ரைடு. ஸ்ட்ரகிள் நிறுத்தாமல் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணி தள்ளிகிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்களே ஸ்டாப் ஆயிடுவாங்க, நிறுத்திடுவாங்க, முன்னாடி விசில் ப்ளோ பண்ணிடுவாங்க. ரைட் ஃபினிஷ் ஆயிரும். அதோட
0: இப்போ ஒரு ட்ரைனர் இருந்தால் தான் ஒரு சிறந்த வீரராக வர முடியும். உங்களுக்கு யார் பயிற்சியாளர்?
1: ஃபர்ஸ்ட் வந்து தருமபுரி நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது பேரான ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இந்தியன் பிளேயர். அவங்க வந்து தருமபுரியில் வந்து அகாடமி வச்சுருந்தாங்க. அந்த அகாடமியில் கற்றுக்கிட்டேன், ஒரு 3 வருஷமாக கற்றுக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு காலேஜில் போயிட்டு புவியரசன் இருப்பார், அவர் தான் இப்போ எல்லாமே எங்களுக்கு.
0: இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா கிரிக்கெட் மோகம் ஒன்று இருக்குது, வெளியிலனா பார்த்தீங்கன்னா கால்பந்து மோகம் அப்படிங்கும்போது. இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய இப்போ ஐபிஎல் இந்த மாதிரி பண்ணும்போது கிரிக்கெட்டில் இப்போ இதில் ப்ரோ கபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வராங்களாம். இப்போ தருமபுரியில் நீங்கள் 2 பேர் இருக்கும்போது தமிழ்நாடு பார்க்கும்போது கபடி விரும்பி வராங்களா?
1: தருமபுரி லெவலில் யாரும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. என் கூட இருக்கவங்களும் நிறைய பேர், என் சீனியர் இருக்காங்க, கூட விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கபடி போனவங்க அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கபடியை பொறுத்த வரையும் ஃபுல்லாக சவுத் சைடில் வந்து அதிகமாக ஹோப் இல்லை. ஏன்னா அதிகமாக எல்லாமே நார்த் சைடு போயிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, அதையும் தாண்டி எல்லோரும் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க உள்ள.
0: இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 விளையாட்டுலேயும் கோல் வச்சுறாங்க, 2 விளையாட்டு விளையாண்டு 2 பக்கம் 2 பதக்கங்கள் 2 பக்கமும் வாங்குறாங்க. சில இருந்து ஒரே விளையாட்டில் இருக்காங்க. நீங்கள் வேறு விளையாட்டில் எதாவது ஈடுபட்டுருக்கீங்க?
1: இல்லை, ஒரே விளையாட்டில் தான் இருக்கேன். சும்மா அப்பப்போ அண்ணா வந்து ஷட்டில் விளையாடுவார், அவங்க கூட போய் அப்பப்போ ஷட்டில் விளையாடுவேன். ஈவினிங்கெல்லாம்
0: முழுக்க முழுக்க என்ன கபடி தான்.
1: அப்படி? ஆமாம்,
0: அது ஒரு பொழுதுபோக்கார விளையாட்டு தான். ஆனால் ப்ரொஃபஷனாக கபடி தான்
1: எடுத்தோம். கபடியாக
0: இருக்கும். சரிங்க, இப்போ தொடர் பயிற்சி இருந்தால் தான் வெற்றி சூட முடியும். இப்போ எவ்வளோ நேரம் உங்கள் பயிற்சி நேரம் இருக்கும்?
1: வாரத்துக்கு 6 நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம்.
0: சரிங்க,
1: அதில் நான் 1 நாளைக்கு 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு நாள் சண்டே ஆனால் ரெஸ்ட்டு, உடம்பு ஃபுல்லாக டயர்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு நாள் லீவு. அந்த மாதிரி தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம்.
0: சரி, இப்போ காலை மாலை 2 வேளையும் பயிற்சி அப்படிங்களா?
1: காலை மாலை, காலையில் வந்து ஒர்க் அவுட்டு, ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ், கேம் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி. அதில் மதியானா ஏதாவது ஸ்ட்ரென்த்னிங், இன்ஜுரி ஆனால் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிகிட்ருப்போம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்களே ஏதாவது பண்ணிகிட்ருப்போம் ரூமில் அந்த மாதிரி காலேஜில் இருக்கும் போது.
0: கபடியோட தாயகம் இந்தியா இருந்தாலும் உலக கோப்பையில்னா தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை பண்ணிட்டுருங்க. வேர்ல்டு கப்னா அசால்ட்டாக அடிக்கிறாங்க, வேறு யாருக்கும் விடுறதில்ல. தொடர்ந்து 3 முறை கூட உலகக்கோப்பை சாம்பியன்

0: கபடியில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ஒரு விளையாட்டு வீரர் உங்களுக்கு என்ன தோணுது?
1: இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவிலேன்னு, நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்து நிறைய பேர் வராங்க, சின்ன பசங்க. இந்தியா கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஊருக்கு ரெண்டு டீம் இருக்கும், அது மாதிரி எல்லா தமிழ் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்க விளையாட. அதுலேருந்து நிறைய பேர் எடுத்து போடுறதுனால இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கு.
0: சரிங்க, இப்போ ஆண்களுக்கு இனியா பெண்களும் கபடியில் வந்து விளையாண்டுருக்காங்க, இப்போ பெண்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க இந்த இதில்?
1: பெண்களும் பயங்கரமாக சொல்ல முடியாது, ஆண்களுக்கு இனியா தான் அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க. அதை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து கார்த்திகான ஒரு பாப்பா இருப்பாங்க, அவங்களும் அது கம்பேர் பண்ணி பயங்கரமாக பையன் மாதிரி தான் ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க, எல்லா ஸ்கில்லும் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க இந்தியா விளையாடிருக்காங்க.
0: இப்போ பார்க்கும்போது இப்போ கிராமப்புறம்னா ஒரு ஸ்கூல்னா அங்கே விளையாடுவாங்க, ஒரு காலியான இடம்னா அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு தருமபுரி சரி மற்ற இடத்துலையும் சரி அதிகமாக விளையாடக்கூடிய இடமா இருக்குது. ஆனால் இன்னுமே கிராமப்புறத்துலனா அந்த கபடியை மறந்துட்டாங்க, கிரிக்கெட் ஆடுறாங்க, இல்லைன்னா சப்போஸ் வாலிபால் ஆடுறாங்க. எப்படி கபடி மீண்டும் பழைய நிலைக்கு வரணும்னா என்ன மாதிரி முயற்சி எடுத்தால் அதிகமாக ஆடுவாங்க?
1: தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கபடி நல்லா தான் இருக்குது, ஆனால் தருமபுரியில் மட்டும் கொஞ்சம் கபடி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, மித்த எல்லா கேமும் நல்லா இருந்துருக்கு.
0: அதான் பார்க்கும்போது சாதாரணமாக நமக்கு தெரியும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு
1: சொல்லும்போது. இங்கே தருமபுரி தவிர மீது எல்லாமே இப்போ அப்படின்னா ஆல் இந்தியா லெவலில் மேட்ச் நடக்குது, 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் வரையும் மேட்ச், 15 லட்சம் வரையுமே மேட்ச் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி தருமபுரியில் எதுவுமே கிடையாது, ஆனால் பிளேயர்ஸ் இல்லை அதிகமாக, பசங்க இல்லை, கபடி விளாட்ற பசங்க யாருமே இல்லை, அதனால தான் அப்படி இருக்குது. ஊருக்கு எப்படின்னா வெயிட் மேட்ச் நடத்திடுறாங்க, வெயிட் மேட்ச்னா 65 கிலோ வச்சிடறாங்க, இல்லைன்னா 85 கிலோ வச்சு நடத்துகிறாங்க. அதுவே மாதத்துக்கு ஒரு டைம் தான் நடக்குது, கம்மியாக நடக்கிறதுனால அதிகமாக யாரும் விளையாடுறதில்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து, பசங்களுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு, நிறைய இடத்துல நிறைய பேர் வருவாங்கன்ற.
0: சரி, இப்போ ப்ரோ கபடின்னு சொன்னீங்க, உண்மையிலே அதில் வந்து இடத்துக்கு தேர்வாகிறது வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா எத்தனையோ வீரர்கள் வந்தாலும் நம்ம தருமபுரிலேருந்து நீங்கள் ப்ரோ கபடிக்கு போயிட்டீங்க, அது ஒரு மாதம் பயிற்சியில் இருக்குது, இன்ஜுரியினால போட்டியில் பங்கெடுக்க முடியல. சரி, எந்த அளவுக்கு ஏலம் போனீங்க நீங்கள்?
1: ஏழெல்லாம் கிடையாது, எப்படின்னா 21 வயசில் நியூ யங் பிளேயர்னு இருக்கும்.
0: சரி,
1: அது அந்த ஏஜ் கேட்டகரியில் நான் உள்ளே போனேன், உள்ளே போயிட்டு அதில் தான் வெளியே வந்துட்டேன் கேம்பில். அங்கே இன்ஜுரி இல்லாமல் தான் செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டுவேன். அது நியூ யங் பிளேயரில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி வரும்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, இப்போ தரையிலையும் சரி மண்ணில் தான் விளையாண்டுருப்பீங்க, அந்த மாதிரி ப்ரோ கபடி பெரிய பெரிய மேட்செலாம் மேட்டில் நடக்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும், இதுக்கு இதுக்கு வித்தியாசங்கள் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
1: மண்ணில் விளையாடும் போது ஸ்லோவாக இருக்கும், மூமெண்ட் வந்து இழுக்கும், மண்ணெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பாகும், மேட்டில் அப்படி இருக்க கிரிப்பாக இருக்கும், ஷூ போட்டு தான் விளையாடணும், அது கிரிப்பாக இருக்கும், தாவலாம் உள்ளலாம் தரையாது, எதுவும் தரையாது, அதனால எப்படினாலும் அடிக்கலாம்,
0: எனர்ஜியை காட்டலாம்,
1: ஃபுல்லாக எனர்ஜி அவ்வளோ ஃபுல்லாக.
0: நீங்கள் எப்படி நினைக்கிறனா அந்த மாதிரி விளையாட்டு வடிவத்தை கொண்டு வரலாம்.
1: ஆமாம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி விளாட்ணும் அவ்வளோ.
0: சரி, குதிக்கிறீங்க தான் சொன்னால் அப்போ அடிபடாதா? அடிபடுதல் அதிகமாக இருக்காது அதில்,
1: அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, இப்படி குதிச்சா அடிபடும், அது கரெக்டாக பர்ஃபெக்டான ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அடிபடாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் கற்றுக்கிட்டு ஆடணும்.
0: சரி, அதுக்கு பிரத்யேக உடைய இருக்குது, ஷூஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, ஷூஸ் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும்?
1: ஷூஸ் கிரிப்பான ஷூஸ் இருக்கணும், நம்ம காலுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கணும், நல்ல கிரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதே கிரிப் இல்லாமல் இருந்துச்சுன்னா வழுக்க ஆரம்பிச்சிடும், ஒழுங்காக ரன்னிங் ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ரிலீஸ் ஆக முடியாது, அந்த மாதிரி இருக்கு. அதுலேயும் ஷூ 800 ரூபாயிலும் இருக்கு, 5000லையும் இருக்கு, வசதியாக இருக்கவங்க 5000 வாங்குவாங்க, இல்லாதவங்க 800 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அந்த மாதிரி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், அது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வித்தியாசம்.
0: சரிங்க, பரவாயில்லைங்க, அதனால நமக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆசிய கோப்பை, இந்த மாதிரி ஒரு கோப்பை, பெரிய பெரிய தொடர், காமன்வெல்த் போட்டி, இந்த மாதிரி தொடர்லாம் விளையாண்டுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தால் மற்ற விளையாட்டு வீரர் பார்த்து,
1: அது எல்லாரையும் எது சின்ன பையன் விளையாடலும் அதை பார்த்து என்ன இருக்கோ அதுலேருந்து கற்றுக்கிறது தான் இருக்கு, எல்லாமே பார்த்து கற்றுக்கிறது தான் இருக்குது. பார்க்கணும், ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன், உட்காந்து மற்றவங்க விளையாடுறத பார்த்து பார்த்து தான்
0: கற்றுக்கிட்டேன்,
1: அவங்கள பார்க்கும்போது இது பண்ணுறாங்க நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு வந்து ஈவினிங் ப்ராக்டிஸில் அதை பண்ணி பார்க்குவேன், அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க.
0: சரி, வீட்டில் எப்படி இருக்குது உங்களுக்கு சப்போர்ட், எப்படி இருக்குது ஆதரவு தராங்களா?
1: வீட்டிலாம் எல்லாமே எனக்கு விட்டாங்க, நீ எதுனாலும் பண்ணிக்கோன்னு, எங்கள் பண்ணாலும் பண்ணு, ஃபுல் சப்போர்ட் வீட்டில். அண்ணா அதில் நிறைய பண்ணுவார், சொல்லுவார், அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி வீட்லேயும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, எங்கே போகிறேன் கேட்க மாட்டேன், எங்கே போகிறேன்னு நல்லா கேட்க மாட்டேன், நான் சொல்லிட்டு வந்துருப்பு தான் போகிறேன்ட்டு, சரி போயிட்டோம் அப்படின்ட்டு செலவு காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க போயிட்டுக்கு.
0: ஒரு முக்கியமான கேள்விங்க, இந்த காலத்து இளைஞர்கள் அதிகம் கொண்ட நம்ம நாடு இந்திய நாடு, எல்லாம் செல்லு முகத்துலேயே 4 ரூமுக்குள்ளேயே வாழ்கிறாங்க, சுத்தமான காற்று மண்ணோட மண்ணாக வாழ்றது கிடையாது, அது நீங்கள் சரியாக பண்ணுறீங்க, அதுக்கே வாழ்த்துக்கள். எப்படியும் கூட மன அழுத்தத்தோடு அதிகமாக விளையாடுறாங்க, எப்படி பார்க்கும்போது சரியான தூக்கம் கிடையாது, செல்ஃபோன்லேயே மட்டும் கண் பார்வை இழப்பு, தைரியம் இழப்பு, இதெல்லாம் நடக்கும்போது இதில் நீங்கள் உடலை பராமரிக்கிறது எப்படி, செல்லெல்லாம் அதிகம் பயன்படுத்துறீங்க, எப்போ உங்களுக்கு தூங்கும் நேரம்னா எப்படி இருக்குது?
1: தூங்கும் நேரம்னா இப்போ ப்ராக்டிஸ் இருக்கும் போது காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு ப்ராக்டிஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு தான் வருவோம் ரூமுக்கு வந்துட்டு, போய் குளிச்சுட்டு இழிச்சிட்டு வந்துட்டு

0: கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்து அரை மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு தூங்கிடுவோம். அதுதான் கண்ட்ரோல். அப்புறம் மதியத்து மேலே இறந்து போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஏதாவது படமோ ஏதோ ரீல்ஸை பார்த்துட்டு இல்லை படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். அப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வீட்டில் எதனா ஃபோன் பேசணுமா ஃபோன் பேசிட்டு ஒரு 10:30 தூங்கிடுவோம். அப்படி தான்
1: கட்டுப்பாடு.
0: அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக உடம்பெல்லாம் வீக் ஆயிரும், டயர்டாக இருக்கும், விளையாட முடியாது போலங்க, நம்ம நினைக்கிறத பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிரும்.
1: ரொம்ப நாளாக விளையாண்டுறீங்களே, போர் அடிக்கலையே அந்த துறையில்?
0: இது நமக்கு பிடிச்ச விளையாட்டுல நமக்கு எப்படி போர் அடிக்கும்? நம்ம இதுலயே தான் இருக்கோம், மூழ்கி போயிருக்கோம், இதுலயே தான் விளையாடுறோன்னு இருக்கோம். அதனால நமக்கு போர் அடிக்காது. எங்க ஃபோன் பண்ணி எங்க கூப்பிட்டாலும் ஓடிடுவேன் விளையாடுறேன்னு சொல்லலாம். விளையாட போயிட்டா நைட்டு தூக்கம் வர தூக்கம் இருக்காது. ஏன்னா நைட் எல்லாம் மேட்ச், விடிய விடிய மேட்ச் நடக்கும். 8 மணி வரையும் கூட மேட்ச் நடக்கும். சில 2 மணி, 1 மணி, 12 மணி கூட விளையாடுவோம். அந்த மாதிரி இருக்கும்.
1: கம்பைனர்ல இருக்கீங்க, பெண்ணாரத்துல ஒரு போட்டி நடக்குது, வாங்க அப்படின்னு கூட்டம் வந்துருவீங்களா?
0: என் டீம் இருக்குல்ல, என் டீமை கூப்பிட்டு வருவேன். அந்த மாதிரி இருக்கு.
1: அப்புறம் டீம் வச்சுருக்கீங்க, தினதோறும் பயிற்சி தாங்க?
0: டீம் இருக்குல்ல, தருமபுரின்னு எனக்கு தெரிஞ்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நான் தருமபுரி விளையாடும்போது. மற்றபடி வெளியே போயிட்டா காலேஜ் டீம் விளையாடுவேன்.
1: சரி, ரெய்டுக்கு வராங்க. ரெய்டுக்குறக்கூடிய வீரர் பிடிக்கும் முறைன்னு ஒரு சிலர்னா இருக்குது. சிலர்னா முடியெல்லாம் பிடிப்பாங்க, முடியெல்லாம் பிடிக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எதாவது பிடிக்கணும், எதாவது பிடிக்கக்கூடாது?
0: முடியை பிடிக்கூடாது, டிஷர்ட்டை பிடிக்கக்கூடாது. மற்றபடி எப்படினாலும் பிடிச்சிக்கலாம்.
1: நிமிஷம்
0: ஒரு பாதிக்கு 20-20. அப்படியே இப்படி லோக்கல் இந்த பக்கம் லோக்கல்லாம் வந்துட்டா 30 கொடுப்பாங்க, 15-15. அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் மாற்றிப்பாங்க.
1: 15 நிமிஷம் தொடர்ந்து நடக்கும் இடைவேளை.
0: இடைவேளை 15 நிமிஷம். ஆமாம், ப்ரோ கபில்ல 40 நிமிஷம்
1: தொடர்ந்து. 40 நிமிஷம் பிரேக்கே கிடையாது.
0: இருக்கு இருக்கு, 20 நிமிஷம், 20 நிமிஷம் முடிஞ்சு பிரேக்கு, மறுபடியும் 20 நிமிஷம்.
1: எது பிடிச்சிருக்கு, நம்ம முறையா இல்லை ப்ரோ கபடிங்களா?
0: ப்ரோ கபடி விளையாடணும்னு ஆசை தானே, அதுதானே பிடிக்கும். அதுக்கு தான் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம்.
1: அதான் நிறைய எண்ணிக்கலாம் இப்போ தொலைக்காட்சியிலே பார்க்குறோம், விறுவிறுப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட அது பார்க்கணும், அதுலேயே நம்ம உள்ளே போயிட்டு அதுலேயே இருந்துடும். எப்போ பாயிண்ட் எடுக்குது, பஞ்சாப் டீம் எடுக்குது, சென்னை டீம் எடுக்குதுன்னு
0: பார்க்க டைம் போகிறதே தெரியாது. அதுக்குள்ளே 40 நிமிஷம் முடிஞ்சிருச்சா இந்த மாதிரி இருக்கும்.
1: ஆமாங்க. சரிங்க, இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆடுறாங்க, பல்வேறு இடத்துல ஆடுறாங்க. எந்த ஒரு மாநிலம் சிறந்து விளங்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் கபடியில்? பஞ்சாப்பா, ஹரியானாவா, எந்த மாநிலம்?
0: என்னை பார்த்தேன் தமிழ்நாடு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம்,
1: கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான், ஏன்னா நம்ம மண் சார்ந்த ஒரு விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டுருக்கு. சரிங்க, இதில் உங்களுக்கு எதிர்கால லட்சியம் என்ன கபடியில்?
0: இதில் அதான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், கவர்மெண்ட் ஜாப் விளாட்ணும், மேன் ப்ரோ கபடி விளாட்ணும், அந்த மாதிரி தான்.
1: அந்த மாதிரி என்ன
0: போகும்? ஆமாம்,
1: ஒரு 2 லட்சம் உயர்ந்த லட்சியமாக வச்சுருக்கீங்க. சரிங்க, உயர்ந்த லட்சியம் ஈடுபட்டோம். இவ்வளோ நேரம் மிக அழகாக நீங்கள் கம்பெனிலிருந்து வந்து தேசிய அளவிலான போட்டியில் எப்படி பங்கெடுத்தேன், மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டியில் எப்படி பங்கெடுத்தேன், பயிற்சி முறை எப்படி, எவ்வளோ நேரம் பயிற்சி எடுக்கிறீங்க, பயிற்சி கொடுத்துன்னு யார் இருக்காங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 சார்பாக மரமாறுத நன்றிகள்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தேசிய அளவிலான கபடி வீரர் கே கங்காநாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.

0: இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி மற்றும் நாடு மாட்டு வளர்ப்பு நார்த்தம்பட்டி என்.ஆர். முத்து அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 8:00 எழுந்தென்றல். இன்றைய எழுந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. இன்று 10:00 சுகமான ராகங்கள். திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள்.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க

0: ஆஷ்பஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க என்ன விஷயம்?
0: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
0: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
0: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ அப்படியா சார், 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
0: மேடம் ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
0: கண்டிப்பா நீங்க இத நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இதை இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
2: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

0: இன்று பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் சைல்ட்கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இருநாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும்

இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று

0: மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசார் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகைக்கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில்

நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
1: சூழல் காப்போம். அடடட, இந்த மனுஷங்க நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க போல. விடுஞ்சா போதும், கோடாரிய தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க. நம்மள வெட்டுறதுல அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியல. ஐயோ, அங்க எவனோ ஒருத்தன் வரானே, நேர நம்மட்டு தான் வரான் போலயே. ஏய் ஏய் ஏய், என்ன பண்ண போற?
2: யார் அது பேசுறது? ஏய், யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க.
1: முன்னாடி தான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன், கண்ணு தெரியலையா?
2: மரம்? என்ன மரம் பேசுது, என்னால நம்பவே முடியலையே.
1: ஆமா, இதுக்கு மேலையும் நாங்க வாய மூடிட்டு சும்மா இருந்தோம்னா நீங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச இயற்கையும் அழிச்சிடுவீங்க. அது நடக்க நான் விட மாட்டேன்.
2: நீ ஒரு சாதாரண மரம், உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? இல்ல மனுஷங்களதான் என்ன பண்ண முடியும்?
1: என்ன சொன்ன, சாதாரண மரமா? நீங்க பயன்படுத்துற வாழை இலை, தேயில, வெத்தலையில ஆரம்பிச்சு நீங்க சாப்பிட்ற பூ, பழம், காய்கறி, கீரை, இப்படி எல்லாமே எங்களுடையது. நீங்க சாப்பிட்ற கோழி ஆடு கூட எங்களை தான் சாப்பிட்டு வளருது, அது தெரியுமா? நீங்க பிறந்தா கற்ற ஊஞ்சல்ல இருந்து இறக்குற வரை எங்களுடைய தயவு உங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்ல, நாங்க இல்லனா குருவி இல்ல, மிருகம் இல்ல, தண்ணி இல்ல, நெருப்பு இல்ல, இயற்கை இல்ல, சொல்ல போனா பூமியே இல்ல. இவ்வளவு ஏன்? நாங்க இல்லனா உன்னால மூச்சு கூட விட முடியாது. என்ன, இது போதுமா? இன்னும் எடுத்து விடவா?
2: போதுமா, போதும் போதும், நல்லா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி புரிய வச்சுட்ட. இனிமே நான் மரத்தை வெட்டவே மாட்டேன். இவ்வளோ நாள் வெட்டின மரத்துக்கு பிராயச்சித்தமா நிறைய உன்னை மாதிரி மரங்களை நட்டு வச்சு வளர்க்க போறேன். நான் வரட்டுமா?
1: அந்த பயம் இருக்கட்டும். மரங்களை வளர்ப்போம்,
2: பசுமையை பரப்புவோம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5,000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து

0: ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: இது உங்கள் அன்பான ஒலியலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:10. நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். நாம் இணையவிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நாம் இணையவிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நான் உங்களுடன் சோழராணி ராமகிருஷ்ணன். என்ன நேயர்களே, இந்த மத்தியான வேலையில் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு சிலர் ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க. சிலர் நிறைய இப்போ திருவிழா நடக்குது இல்லையா, அந்த திருவிழாவுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்லூரி மாணவர்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த டைமில் காற்றலையில் கடிதம் மூலம் பாடலை கேட்கும்போது, இந்த கடிதம் நான் எழுதினேன், எனக்கு பிடிச்ச பாடல் கேட்குது அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படுவீங்க இல்லையா. அதை கேட்குற உங்களுக்கும் கடிதம் எழுதி பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு கடிதத்தை எடுங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் பாடல் உங்கள் ஊர் உங்கள் பெயர் எழுதி நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் தர்மபுரி பண்பலை 102.5 அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தாலுக்கா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் 636807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் காற்றலையில் கேட்டு சந்தோஷப்படலாம். அந்த வகையில் இன்னைக்கு கடிதம் மூலம் தனது விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிற அந்த அன்பான நேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேகம் விலகினாலும் தூரம் நம்ம பிரித்தாலும் உன் நினைவுகள் என்றும் நம்மோட இணைஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதல் சடுகுடு படத்தில் மேகத்தில் ஒன்றாய் என்ற பாடலை கேட்டிருக்காங்க. எட்டி மரத்துப்பட்டியிலிருந்து சத்யா அவங்க கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: கால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் காற்றலையில் கடிதம் மூலம் பாடலை கேட்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். என்ன நேயர்களே, நான் சொன்ன மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை கேட்டாங்க இல்லையா, அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா? அதே சந்தோஷத்தோட அடுத்த கடிதத்தை யார் கேட்டிருக்காங்கன்னா, பாலகோட்லேருந்து அன்பு டெய்லர் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் வரிகளில், பி சுசிலா குரலில், சவாலே சமாளி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்னப்பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
7: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: தனியா சொந்தமா கடை போடுறேன், கை வசம் தொழில் இருக்கு. இந்த ஜில்லாவிலேயே என்ன மாதிரி யாராலையும் ஆடு குடிக்க முடியாது, கறி கொடுக்க முடியாது. போடுறேன், அவங்க முழுக்க கடையை போட்டு நான் யாருன்னு காட்டுறேன்.
12: நேர்வு அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் காளி வெங்கட் பேசுறேன்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலைத்த நேரம் 1:30. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
11: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார். இந்த மாதிரி வந்து பைல்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15-20 நாளாக வந்து என்னால் வந்து வலியே தாங்க முடியல செயல் அப்படின்ட்டுன்னு. சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு பார்த்து செஞ்சு பண்ணாக்கா ஒரு நூல் மாதிரி அங்கே இருந்தது. அப்புறமா கேட்டேன், என்னங்க இங்கே நூல் மாதிரி இருக்குது செய்து பண்ணுது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்புறமா சொல்கிறாரு, இந்த நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே ஊர் ஊருக்கு வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நூல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேஷண்ட் நிறைய வர்றாங்க, நான் பார்த்துருக்குறேன் அந்த நூல் கட்டி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெரியுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படுக்க வச்சு குப்புறை படுக்க வச்சுக்கிறாங்க. அப்புறம் மேலே 2 பேர் ஏறி உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெளியே தீர்த்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெளியே தெரியறது எல்லாமே பைல்ஸ் தான். இழுத்து வச்சு ஒரு நூல் மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அதுக்கும் ஒன்றும் சாதாரணமாகலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, 10,000-5,000 பிடுங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது என்னென்னா என்ன பேசிக் ப்ராப்ளம்னா வெளி மூலம் அப்படின்றது, அதாவது வெளியே தெரியறது எல்லாமே மூலம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், செஞ்சுருப்பேன். நிறைய பேருக்கு வந்து வெறும் தோல் மட்டும் துருத்திட்டு இருக்கும், அது வந்து பைல்ஸே கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும் செய்ய முடியும்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரத்தக்கட்டு மாதிரி வரும், மோஷன் முக்கி போய் செஞ்சு பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரத்த நாளங்களை கிழித்து செஞ்சு பண்ணிச்சு அது ரத்தக்கட்டு மாதிரி வந்து செஞ்சு அந்த இடத்துல அது ஒரு வீக்கம் மாதிரி வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மலச்சிக்கல் வராத இருந்து செஞ்சு பண்ணோம்னாவே போதும். வெளியே தெரியறது எல்லாத்துக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நூலை கட்டி விட்டுறாங்க. அது பூரா என்ன ஆகுதுனாக்கா நூல் கட்டி விட்டால் அந்த இடத்துக்கு போகிற ரத்தோட்டம் பாதிப்படையுது, உடனே அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாயி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கணக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள். அது வந்து பைல்ஸுன்றது வந்து நமக்கு நிறைய ரத்தம் கசியணும், அப்புறமா வந்து நீண்ட நாட்களாக இருக்கணும், அப்புறம் வந்து அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம்னு இருக்குது, அதில் அது எந்தெந்த கிரேடுன்னு இருக்குது. அதில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 1-2 கிரேடுகள்லாம் வந்து மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போயிடும். இதில் பல விஷயங்கள் இருக்குது செய்து பண்ணுது, நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னா இந்த நூல் கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இன்வேரியபிளாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு அந்த புண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாகுது. அதாவது வைத்தியமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போய்

0: உட்காந்து அதுக்கு ஒரு நூலை கட்டி செஞ்சு பண்ணி அதுக்கு வந்து திரும்ப ஒரு வலியும் வேதனையும் ஒரு 15-20 நாள் அனுபவித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு இதெல்லாம் தேவையற்ற வேலை என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்ச வரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து மூலன்றது வந்து அந்த ஆசன வாயில் பிரச்சனைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்டு, பெரிய டாபிக். அதை வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தான் தேவை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வெளியே ஒரு துருத்திக்கிட்டு இருந்ததுனாவே உடனே பயந்துடுறது அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. இதில் என்னன்னாக்கா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கும் ஒருத்தருக்கும் இப்போ ஆசன வாயில் பகுதி உள் பகுதியில் வந்து இப்போ பெருங்குடலில் கேன்சர், அவருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருந்திருக்குது, அதை போட்டு கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து அவர் வந்து 1-2 மாதமாக வெளியே சொல்லாத சுற்றி இருந்து எல்லாம் பூரா அந்த இடம் பூரா புண்ணாகி ரொம்ப கோரமாக வந்து, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மலக்குடலை திருப்பி வச்சு செஞ்சு பண்ணி அந்த ரேடியோ தெரப்பின்றது ஒன்று கொடுத்து செஞ்சு பண்ணி அதை வந்து வைத்தியம் பண்ணோம் நாங்கள். அதனால் தயவுசெய்து வந்து இன்று நவீன காலகட்டத்துலேயும் வந்து அந்த மாதிரிலாம் போய் இந்த நூல் கட்டுறது செய்கிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க, உங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி விட்டுருவாங்க, செஞ்சுருவாங்க. எல்லா மூலமும் ஆப்ரேஷன் பண்ணுன்றது அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கிற அடுத்த அந்த அன்பான நேயர் யார்னா, குக்கல் மலை ராணி கேட்டிருக்காங்க சக்திவேல் படத்திலிருந்து. நாமும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே, இப்போ வந்து அடுத்ததான் நம்மக்கிட்ட கடிதம் மூலம் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. யாருன்னா, நாமக்கல் மங்களாபுரம் ராஜசேகர் கேட்டிருக்காங்க. தங்கமகன் படத்திலிருந்து நாமும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஒழித்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நேயர் விருப்பம். நேயர்களே, கடிதங்களை எழுதிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான பாடலும் ஒழிக்கப்படும். காற்றலையில் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.
1: மாங்கனிகள் தொட்டிலே

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதாரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்ட புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல. இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண

0: ஆமா கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
1: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. உலக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
3: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 7

450 கனஅடி தண்ணீரும் கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

உள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு நீலகிரி, பார்வூர், செருமுள்ளி, தேவாலா, நீலகிரி, அவலாஞ்சி பகுதியில் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி மேல் கோடலூர், கோடலூர் பஜார் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி வின்வர்த் எஸ்டேட் மேல் பவானி, கோயமுத்தூர் சிறுவாணி அடிவாரம் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கோயமுத்தூர் வால்பாறை, சின்னக்கல்லார், உபாசி போன்ற இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தொண்டியில் 40.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூரில் 23.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: மூலமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
0: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கங்கள். நேரம் 2 மணி. நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேர் அருகில் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: பொன்னி பொன்னி,
1: என்ன மருதானியக்கா?
0: நான் கடை தெரு வரைக்கும் போறேன் புள்ள. உனக்கு ஏதாவது பொருட்களை வாங்கணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன்.
1: நல்ல நேரத்துக்கு வந்து கேட்டீங்கக்கா. வீட்ல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு, தக்காளி கூட இல்ல. காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கக்கா.
0: சரி புள்ள, நான் ஒரு பை தான் கொண்டாந்துருக்கேன், நீ போய் இன்னொரு பை கொண்டா. அப்போதான் காய்கறிகளை வாங்கி சரி சமமா தூக்கிட்டு வர முடியும்.
1: மருதானியக்கா, எனக்கு அவரைக்காயும் தக்காளியும் மட்டும் போதும், காய்கறிகளை நிறைய வாங்கிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டாம்.
0: அதுவும் சரிதான். ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க அம்புட்டு தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதனால நேரமும் வீணாகுது, உடம்பும் சோர்வெல்லாம் ஆயிடுது.
1: என்ன பண்றதுக்கா? காய்கறி செடிகளை நாமளே வளர்த்தா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டி இருக்காது.
0: பொன்னி, நீ சொல்றதும் யோசிக்க கூடிய விஷயமா தான் இருக்கு புள்ள. நம்ம கிட்ட வீட்டை சுத்தி இடம் இருக்கு, நல்ல மண் வளமும் இருக்கு, ஏன் தண்ணி வசதி கூட இருக்கு. சூரிய வெளிச்சம், நல்ல காத்துன்னு விவசாயம் செய்ய ஏதுவான மண் வளத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நாம மணிக்கணக்குல நடந்து போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரணும்?
1: ஆமாங்கா, என்ன பண்றது? ரொம்ப நாளா காய்கறி செடிகளை வளர்க்கணும்னு மனசுல எண்ணம் இருக்கு. ஆனா என்ன, அது பத்தின விவரங்களை முறையா தெரிஞ்சுகிட்டா அடுத்த கட்ட வேலைகளை பாக்கலாம்.
0: ஆமா பொன்னி, ஒவ்வொரு வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது பத்தின தகவல்களை சரியா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சத்த இருப்புல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா காய்கறி தோட்டம் போட்டு பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கிட்ட போன பண்ணி என்ன ஏதுன்னு விவரங்களை கேக்குற புள்ள.
1: சரிங்கக்கா. என்ன மருதானியக்கா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசுனீங்க, என்ன சொன்னாங்க? விவரங்கள்லாம் தெரிஞ்சுதா?
0: பொன்னி, காய்கறி சம்பந்தமான விவரங்களை நான் சொல்றத காட்டிலும் இப்ப வானொலியில வர நிகழ்ச்சியை கேளுங்க, தெளிவா உங்களுக்கு புரியும்னு சொன்னாங்க.
1: அப்படியாக்கா? அப்ப இப்பவே என் கைபேசியிலே வானொலி நிகழ்ச்சியை கேட்போம்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: காய்கறிகள்ல நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம

இந்த தலைமணி சாம்பல் சத்துலாம் பேரூட்டத்தில் சேரும். நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், அயன், மேகனிஸ், ஜிங்க், காப்பர், போரான், மாலிப்டனம், குளோரின் மற்றும் நிக்கல் இது எல்லாமே வந்து நுண்ணூட்டத்தில் சேரும். இந்த நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறி பயிருக்கு போதுமான அளவு இந்த யூரியா தருவோம், டிஏபி தருவோம், எஸ்எஸ்பி தருவோம். ஆக்சுவலா என்னன்னா எல்லா பேரூட்டமும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு நிறையவே தருவோம். ஆனா நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம எந்த விதமான இதுவும் கொடுக்கறது இல்லை, எந்த கலவையும் கொடுக்கறது இல்லை. நுண்ணூட்டக்கான தேவையான இந்த திரவ பொருட்கள் எதுவுமே பயிருக்கு தரதில்லை. அதனால என்ன ஆகும்னா மகசூல் ரொம்பவே கம்மியாகும், வருகின்ற காய்களுடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு காயோட வளர்ச்சி மற்றும் அதனுடைய திறன் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிக லாபத்தை ஈட்ட முடியும். இந்த நுண்ணூட்ட குறைபாட்டுக்கு நம்ம என்னென்ன முறைகள்லாம் பண்றது, அதை சரி செய்ய என்ன பண்றது அப்படின்னா இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்தலாம். காய்கறி பயிருக்கான நுண்ணூட்ட கலவை இது வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம், அதாவது திருவண்ணாமலை வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் கிடைக்குது. இந்த நுண்ணூட்ட கலவை பொறுத்த வரைக்கும் இதுல அதிகமா இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தோம்னா துத்தநாகம், மேகனீசு, இரும்பு, தாமிரம், மெக்னீசியம், போரான் இது எல்லாமே வந்து இந்த நுண்ணூட்ட கலவையில இருக்கு. இதை வந்து இலைவழி தெளிப்பா கொடுக்கும் போது நம்மளுடைய பயிர்ல 20-30% வரைக்கும் கூடுதல் மகசூல் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த பயிர்ல வந்துட்டு நல்ல எதிர்ப்பு சக்திய தூண்டிவிட்டு இந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு பயிர்களை வந்து தாக்க விடாமையும் பாத்துக்குது. அதே மாதிரி விளை பொருட்களுடைய தரம் வந்து நல்லவே மேம்பட்டு போயிருக்கு இந்த நுண்ணூட்ட கலவைய பயன்படுத்துதல் மூலமா. இந்த நுண்ணூட்ட கலவையினுடைய பயன்பாட்டு அளவுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பயிருக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப தக்காளி, மிளகாய், கத்திரி, முட்டைக்கோசு இந்த மாதிரி பயிர்கள்லாம் பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணியில 50 கிராம் அளவு இந்த நுண்ணூட்ட கலவைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுவே பீன்ஸு, தட்டைப்பயிறு, வெண்டை, கீரை வகைக்கெல்லாம் 30 கிராம் 10 லிட்டர் தண்ணீருக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுவே கொடி வகை காய்கறி பயிர்களா இருந்துச்சுன்னா 10 கிராம் 10 லிட்டர் தண்ணியில கலந்து பயிருக்கு தெளிப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த 10 லிட்டர் தண்ணியில கலந்ததுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சபழத்தை புளிஞ்சு விட்டுட்டு ஒரு ஷாம்பு பாக்கெட், அதாவது பயிரோட அது ஒட்டணும் இல்லையா அதுக்காக இது ரெண்டும் பயன்படுத்துறாங்க. அப்படி கலந்துட்டு அந்த பயிருக்கு தெளிக்கும் போது பயிர் வந்து நல்லவே ஒரு வளர்ச்சியே பெறும். இதை வந்து பொதுவாகவே எப்பப்பெல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயிர் வந்து நடவு செஞ்ச 30ஆம் நாளில் செய்யணும், அப்படி இல்லைன்னா விதைச்ச 45ஆம் நாள் இந்த தெளிப்பை வந்து பயன்படுத்தணும். 30 அல்லது 45ஆம் நாள் விதைத்த 45ஆம் நாள் முதல் தெளிப்பு கொடுத்துட்டு பிறகு 15 நாட்களுக்கு அப்புறமா ஒரு தெளிப்பு கொடுக்கணும். இந்த நுண்ணூட்ட கலவைய எப்போதும் காலை அல்லது மாலை நேரங்கள்ல கொடுக்கணும், வெயில் வந்து கொஞ்சம் தளர்ந்த விடம். எப்படி வந்து தரணும் அப்படின்னா பயிரோட இலை அடிப்பாகம் வந்து நல்லா நனையணும், பயிர் ஃபுல்லா நனையணும். அப்படி கொடுக்கும் போது பயிர் ஃபுல்லா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இது இந்த வளர்ச்சி ஊக்கிகள் இந்த நுண்ணூட்ட குறைபாடு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி பயிரை வந்து நல்லவே வளர செய்யும். அதே மாதிரி மகசூலும் அதிகமாக வந்து இருக்கும். இந்த காய்கறி நுண்ணூட்ட கலவையை வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லியினுடையோ இல்லை பூஞ்சான உரத்தோடையோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி பயிரில் இருக்கிற சிறப்பு நுண்ணூட்ட கலவை நுண்ணூட்டத்தின் அளவு வந்து பார்த்தோம்னா துத்தநாகம் வந்து 4.86% வரைக்கும் இருக்கு, போரான் வந்து 20%, மேகனஸ் வந்து 0.9%, இரும்பு சத்து வந்து 1.5%, தாமிரம் வந்து 0.54%, மற்றும் மெக்னீசியம் வந்து 4.9% வரைக்கும் இந்த நுண்ணூட்ட கலவையில இருக்கு. இதை வாங்கி பயிருக்கு வந்து தெளிக்கும் போது பயிரில் வந்துட்டு நல்ல ஒரு மகசூல், அதே மாதிரி நுண்ணூட்ட குறைபாடு இல்லாமல் நம்ம பயிரை பாதுகாக்குது. நுண்ணூட்ட கலவைக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பயிருக்கு கொடுக்க வேண்டியது வந்து வளர்ச்சி ஊக்கிகள். என்ன இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வளர்ச்சி ஊக்கியானது பயிரில் வந்து இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒன்று. இந்த நுண்ணூட்ட கலவை நான் ஒவ்வொன்றும் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பயிருக்கு வெவ்வேறு விதமான பயன்களை கொடுத்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த போரான் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா காய் அல்லது பழத்துக்கான அந்த வளர்ச்சியை வந்து நிர்ணயிக்கிறது இந்த போரான் தான். போரான் குறைபாடு இருக்கும்போது பயிரில் வந்துட்டு இந்த சதையே இல்லாமல் ஒரு மாதிரி சுருமி போன காய்கள் அந்த மாதிரி காய்கள் உதிருது, இது எல்லாமே வந்து போரான் சத்து குறைபாடுனால நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி

காப்பர் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பயிர் வந்து அந்த மூச்சு விடுறதுக்கும் இந்த காப்பர் அப்படிங்கிற நுண்ணூட்டம் மிகவும் அவசியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் அயன், குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்களில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் வந்து சுரக்கிறதுக்கான அந்த ஒரு கொடுக்கறது வந்து இந்த அயன் தான். அதே மாதிரி பயிர்கள் வந்து இந்த நைட்ரஜன் வாயுவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது இல்லைங்களா, அதாவது மண்ணில் வந்து சேர்க்கறதுக்கும் இந்த அயன் அப்படிங்கிற நுண்ணூட்டம் மிகவும் அவசியமானது. அதே மாதிரி மேங்கனீஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளி சேர்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு நுண்ணூட்டமாக பயன்படுது. அதே மாதிரி அடுத்த நுண்ணூட்டம் பார்த்தோம்னா இந்த மாலிப்டனும் பார்த்தோம்னா பயிர்கள் வந்து எப்போதுமே இந்த நைட்ரஜன் எடுத்துக்குது இல்லையா, அதை வந்து அமினோ ஆசிடா மாத்திட்டு தான் பயிர்கள் வந்து அதை எடுத்துக்கும். அப்படி வந்து அந்த அமினோ ஆசிடா மாத்துறதுக்கு இந்த மாலிப்டனும் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டம் அதிகமா தேவைப்படுது. அப்புறம் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் அந்த தண்டு வேர் அந்த வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த ஜிங்க். அதனோட இந்த குளோரோஃபில் பயிர்களில் இருக்கக்கூடிய அந்த உணவு தயாரித்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய குளோரோஃபில்லுடைய அந்த சுரப்பும் இந்த ஜிங்கை வந்து சார்ந்து தான் இருக்கு. குளோரின் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒளி சேர்க்கை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நுண்ணூட்டம் தான் இந்த குளோரின். அதுக்கப்புறம் நிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து யூரியாவை நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மாத்துறதுக்கு யூரியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் பயிர்களுக்கு தேவைப்படும். அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது இந்த நிக்கல் அப்படிங்கிற இந்த நுண்ணூட்டம் தான். இது எல்லாமே பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தினுடைய ஒவ்வொரு பயன்கள். இது வந்து இயற்கையாகவே பயிர்களில் சுரக்கக்கூடியது தான். அப்படி வந்து இல்லை, நல்ல வெப்பநிலை இல்லை, தகுந்த சூழ்நிலை இல்லாதப்ப தான் பயிர்களுடைய வளர்ச்சி மகசூல் வந்து கம்மியாகுது. அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணலில் இருக்கக்கூடியது தான். ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம். அடுத்து வளர்ச்சி ஊக்கிகள். வளர்ச்சி ஊக்கிகள் வந்து உயர் விளைச்சலுக்காக பயிருக்கு அந்த பயிரில் இயற்கையாக வரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இந்த வளர்ச்சி ஊக்கிகள். ஆனால் பயிரோட வளர்ச்சிக்கு தகுந்த சூழ்நிலை இல்லாததுனால இந்த வளர்ச்சி ஊக்கிகளுடைய அந்த சுரப்பு வந்து கம்மியாகுது. அப்படி இருக்கும்போது பயிர்களில் மகசூல் வந்து பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது செயற்கையான முறையில் இந்த வளர்ச்சி ஊக்கிகளை பயிர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல மகசூலை நம்ம கொடுக்கலாம். அதாவது 25-30% வரைக்கும் நல்ல மகசூலை இந்த வளர்ச்சி ஊக்கிகள் மூலமா நம்ம கொடுக்கலாம். தக்காளியில் இப்போ வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரையோகேண்டனால் பொறுத்த வரைக்கும் 1 PPM தக்காளி பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதை எப்போ பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தக்காளியை நட்ட 15-ஆம் நாள் இந்த வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்தணும். 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி அளவில் 15-ஆம் நாள் கொடுக்கணும். மற்றும் பூ பூக்கிற நேரத்தில் 1 தடவை நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது பூ உற்பத்தி வந்து அதிகரிக்குது, பூ உதிர்தல் கம்மியாகுது, அதே சமயம் நல்ல மகசூல் வந்து பயிர்களுக்கு கிடைக்குது. அடுத்த வளர்ச்சி ஊக்கி வந்து மிளகாய் பயிரில். மிளகாய் பயிர் பொறுத்த வரைக்கும் இதே ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியே நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து 1.25 PPM என்ற அளவு இந்த வளர்ச்சி ஊக்கியை நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.25 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த மிளகாய் பயிரை நட்ட 20, 40, 60 மற்றும் 80-ஆம் நாள் வரைக்கும் நம்ம இந்த பயிருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பூ உற்பத்தி ரொம்ப அதிகமாக அதிகரித்து நல்ல மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த வளர்ச்சி ஊக்கி பொறுத்தவரை NAA அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை மிளகாய் பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். NAA-னா நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட். இந்த நாஃப்தலின் அசிட்டிக் அமிலத்தை 10 PPM வரைக்கும் மிளகாய் பயிருக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். 1 மில்லி NAA-வை 4.5 லிட்டர் தண்ணியில் கலந்து நட்ட 60 மற்றும் 90-ஆம் நாட்களில் தெளிக்கணும். இப்படி தெளிக்கும் போது பூ உதிர்வது வந்து நல்லவே கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்த வளர்ச்சி ஊக்கி பொறுத்த வரைக்கும் கத்திரி மற்றும் வெண்டையில் வந்து ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற

0: எச்யூகே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். 2 ppm அளவு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது 2 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து பயிருக்கு தெளிச்சிட்டு இருக்கோம். இது வந்து நட்ட 15ஆம் நாள் வந்து இந்த ட்ரையோகேண்டனால நம்ம பயன்படுத்துகிறோம். மற்றும் பூ பூக்கிற பருவத்தில் நம்ம தெளிக்கிறதுனால நல்ல மகசூல் வந்து கிடைக்குது. கத்திரி பயிருக்கு இந்த ட்ரையோகேண்டனால தெளிக்கும் போது போராக்ஸையும் ஒரு 35 mg/L அளவு தண்ணியில் கலந்து தெளிச்சா கூடுதல் பலன் வந்து நமக்கு கிடைக்கும். கொடிவகை பயிர்களுக்கும் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது. கொடிவகை பயிர்கள் பொறுத்த வரைக்கும் எத்திரல் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்திட்டு இருக்கோம். பரங்கி, பீர்க்கன், பூசணி, தர்பூசணி ஆகிய பயிர்களுக்கு வந்து எத்திரல் வளர்ச்சி ஊக்கியை 250 ppm பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது 2.5 ml 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து பயிருக்கு தெளிச்சிட்டு இருக்காங்க. புடலங்காய், பாகற்காய் ஆகிய பயிர்களுக்கு வந்து இந்த எத்திரல் வளர்ச்சி ஊக்கிய 100 ppm பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது 1 ml 10 லிட்டர் தண்ணியில கலந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து 2 இலை பருவத்திலேருந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாரம் 1 முறை என 4 முறை கண்டினியூஸா தெளிக்கிறதுனால பெண் பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. பெண் பூக்கள் தான் நமக்கு காயா மாறுது இல்லைங்களா, அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நல்ல மகசூல் வந்து கிடைக்குது.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: பொன்னி, காய்கறி செடிகளை பயிரிடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க. இந்த விவரங்களை இன்னைக்கு நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் புள்ள.
3: ஆமா மருதானியக்கா, வீட்டு தேவைக்கு காய்கறி செடிகளை எப்படி வளர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு அது மூலமா வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு விவசாய தொழிலால இருக்கு.
2: ஆமா புள்ள, இவங்க சொன்ன முறைகளை நாம சரியா கடைபிடிச்சா காய்கறி செடிகளை நல்லா வளர்க்கலாம்.
3: இப்படி புல்லு முளைச்சு போயிருக்கிற நம்ம நிலத்தை எல்லாத்தையும் கொத்தி எடுத்து நாளைக்கு காய்கறி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சுட்டா திரும்புற பக்கம் எல்லாம் கத்திரி, வெண்டை, கொத்தவரன்னு காய்ச்சல் தொங்கும்.
2: கண்டிப்பா புள்ள, இப்படி சத்தான உணவு கிடைச்சிட்டா ஆரோக்கியம் நம்ம வசம் தானே.
3: உன்னதமான இந்த விவசாய தகவல்கள்லாம் என் மச்சாங்கிட்டயும் சொல்லி இதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்க போறேன்.
2: நல்லது புள்ள, கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கிட்டயே காய்கறி கடைய போட்டுடுவோம். என்ன நான் சொல்றது?
3: நீங்க சொல்றதும் சரிதான்க்கா.
2: சரி சரி, இப்ப நான் கடை தெருவுக்கு புறப்படுறேன் புள்ள. பைய கொடு.
3: இந்தாங்கக்கா பையும் காசும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வளம் தரும் புளிய மர சாகுபடிகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: புளிய மரம் பல நூறு ஆண்டுகளாக நமது நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது. வெப்பமண்டல சமவெளி பகுதிகளில் விளையும் பழப்பயிர்களில் புளி மிக முக்கியமான மரப்பயிராகும். புளி

தாயகம் தெற்கு ஆப்பிரிக்கா ஆகும். உலக அளவில் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்பட்டு வணிக ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. புளி பல்வேறு பயன்களை அளிக்கும் மரமாகும். இது பெரும்பாலும் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வளரும் தன்மையுடையது. இயற்கையாகவே புளியில் பல்வேறு வகைகள் உள்ளன. புளியின் அமிலத்தன்மையை பொறுத்து புளிப்பு புளி மற்றும் இனிப்பு புளி என வகைப்படுத்தலாம். புளிப்பு புளியில் அமிலத்தன்மை அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் இருக்கும். இனிப்பு புளியில் சர்க்கரை அளவு அதிகமாகவும் அமிலத்தன்மை குறைவாகவும் காணப்படும். புளியம்பழத்தில் உள்ள சதைப்பற்று நிறத்தை பொறுத்து சிவப்பு மற்றும் பச்சை புளி என வகைப்படுத்தலாம். சிவப்பு புளியில் உள்ள ஆந்தோசயனின் என்ற இயற்கை நிறமி சாய தொழிற்சாலைகளிலும் உணவு பதப்படுத்தும் தொழிலிலும் பயன்படுத்தப்படுகிறது. இனிப்பு புளி அதிக வைட்டமின் மற்றும் தாது பொருட்களை கொண்டுள்ளதால் பழக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. புளி சாகுபடியில் மண் மற்றும் காலநிலை, நிலம் தயார் செய்தல் மற்றும் அதற்கான ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பல்வேறு மண் வகைகளில் புளி சாகுபடி செய்யப்படுகிறது. எனினும் 3 முதல் 6 அடி ஆழமுடைய வளமான வடிகால் வசதி மிக்க மண் நல்ல பலனை தரும். புளி நன்கு வளர 25 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலை உகந்ததாகும். மழை அளவு ஆண்டிற்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். நிலத்தை நன்கு உழுது தயார் செய்ய வேண்டும். புளி நடுவதற்கு ஆழமான மண் உள்ள நிலங்களை தேர்வு செய்ய வேண்டும். பாறை மற்றும் கற்கள் உடைய நிலங்களை தவிர்த்தல் வேண்டும். வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வட இந்தியாவில் கள ஆய்வு மேற்கொண்டு சிறந்த தாய் மரங்களை தேர்வு செய்து அவற்றை இணைவு மற்றும் பிளவு ஒட்டு மூலம் இனவிருத்தி செய்து தாய்மர தோட்டத்தில் பராமரித்து வருகிறது. 3 அல்லது 4 ரகங்களை கலந்து கலப்பின தோட்டம் உருவாக்குவதன் மூலம் சிறந்த விளைச்சலை பெற இயலும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட PKM 1 மற்றும் உரிகம் ரகங்கள் விவசாயிகளுக்கிடையே வரவேற்பு பெற்றவை. இனிப்பு புளி பொதுவாக தாய்லாந்து நாட்டில் மட்டுமே பயிரிடப்பட்டு வணிக நோக்கில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரபு பன்மை மற்றும் வேறுபாடுகள் காரணமாக இப்புளி ஆங்காங்கே பரவியுள்ளது. வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 60 வகை சிவப்பு புளி மற்றும் 30 வகை இனிப்பு புளி மரங்களை தேர்வு செய்து அதனை பக்க ஒட்டு முறை மூலம் பயிர் பெருக்கம் செய்து மரபு பூங்கா அமைத்து பாதுகாத்து வருகிறது. நிலையான காய்ப்புத்தன்மை மற்றும் அதிக விளைச்சல் தரக்கூடிய இனிப்பு, உவர்ப்பு மற்றும் சிவப்பு புளி ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வழங்கி வருகிறது. ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒட்டுக்கன்றுகளை மழைக்கு முன்போ பின்போ நட வேண்டும். நெருக்கு ஒட்டு, குருத்து ஒட்டு, மென்தண்டு ஒட்டு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட 6 முதல் 12 மாத வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். புளியை நடும் பொழுது வரிசைக்கு வரிசை 6 மீட்டரும் செடிக்கு செடி 6 மீட்டரும் இடைவெளி விட்டு நட வேண்டும். 1 ஏக்கருக்கு 160 ஒட்டுக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும். 1 கனமீட்டர் அளவுள்ள குழிகளை செடி நடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுத்து ஆறவிட வேண்டும். குழியில் பாதி அளவிற்கு மேல்மண் 10 கிலோ தொழு உரம், 50 கிராம் லிண்டேன் கலந்து நிரப்ப வேண்டும். குழியின் நடுவே ஒட்டு கன்றுகளை நட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். இதற்கான நீர் நிர்வாகம் மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். செடிகள் நடவு செய்தவுடன் மற்றும் 3வது நாள் உயிர் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு வாரத்திற்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். புளி நடவு செய்த முதல் 3 ஆண்டுகளுக்கு 15 நாட்களுக்கு 1 முறை கட்டாயம் நீர் பாய்ச்ச வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி மரங்களை சிறிது கடினப்படுத்துவதன் மூலம் நன்றாக பூக்க வைக்க இயலும். புளியின் பிஞ்சுகள் வளரும் பருவத்தில் 15 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்சுவதன் மூலம் பிஞ்சு உதிர்வது தவிர்க்கப்பட்டு விளைச்சலை அதிகரிக்க இயலும். இளம் கன்றுகளுக்கு உரங்களை மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 60 சென்டிமீட்டர் தூரத்திலும், வளர்ந்த காய்க்கும் மரங்களுக்கு 160 சென்டிமீட்டர் தூரத்திலும் வட்டக்குழிகள் தோண்டி அவற்றில் உரத்தை இட்டு மேல்மண் கொண்டு மூட வேண்டும். மரத்தின் கிளைகள் படர்ந்துள்ள தூரத்தில் சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்ட வேர்கள் அதிகம் இருப்பதால் அப்பகுதியில் உரங்களை இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உர அளவில் மொத்தமாக ஒரே தவணையில் இடுவதற்கு பதில் பிரித்து அளிப்பதன் மூலம் சிறந்த பலனை அடைய இயலும். சிறிய மரத்தில் ஒட்டுக்கு கீழ் உள்ள வேர்க்குச்சியிலிருந்து தோன்றும் பக்க கிளைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். பொதுவாக புளியில் கவாத்து செய்யப்படும்

0: வாய்ப்பு இல்லை. எனினும் தேவையற்ற உட்புற கிளைகளையும் நோயுற்ற மற்றும் காய்ந்த கிளைகளையும் வெட்டிவிட வேண்டும். இதனால் மரத்தின் மேல் பகுதிக்கு சூரிய ஒளியும் காற்றும் அதிக அளவில் கிடைக்கும். கவாத்து செய்தவுடன் உரமிட்டு நீர் பாய்ச்சுவது நல்லது. கவாத்து செய்யும் போது வெட்டப்படும் பகுதியில் சாணம் அல்லது பூஞ்சைக்கொல்லியை தடவி விடுவது அவசியம். புளியில் வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல் மற்றும் அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழியே கொடுப்பதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு பழங்களின் சதை பற்றியும் அதிகப்படுத்த முடியும். பொட்டாசியம் நைட்ரேட் 2% கரைசலை இலை வழியாகவோ அல்லது கல்டார் 3000 PPM கரைசலை வேர் வழியாகவோ அளிப்பதால் மரத்தின் பூக்கும் தன்மையை அதிகப்படுத்தலாம். பூக்கும் தருணத்தில் 2% NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் மலர்கள் உதிர்வது தடைபட்டு காய்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. புளி பெரும்பாலும் பிப்ரவரி முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை உள்ள காலங்களில் அறுவடைக்கு வரும். நன்கு முதிர்ந்த பழுத்த பழங்களை காம்புடன் அறுவடை செய்ய வேண்டும். இனிப்பு புளி நடவு செய்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு காய்பிடிக்க தொடங்கும். 5 முதல் 6 ஆண்டுகள் வளர்ந்த மரம் 25 முதல் 30 கிலோ பழங்களை தரும். சிவப்பு புளியில் 75 முதல் 100 நாட்கள் வயதுடைய காய்களை அறுவடை செய்து இயற்கை சாயம் தயாரிக்க பயன்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்கு உரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும்

0: மாதிரியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவு பெற்றது விவசாய அரங்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2:30.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கேர் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். இனிமையான இந்த நேரத்தில் உங்களுடன் நான் இணைகிறேன். நான் உங்கள் சோழராணி ராமகிருஷ்ணன். மதிய நேரத்து மலர்களின் மனம் போல இனிமையாக்கும் இந்த பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடலாக நண்பன் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததாக, நண்பனை கண்டாலே புன்னகை பூக்கும் இல்லையா, அந்த மாதிரி நண்பருக்காக நம்ம பூங்கத்தின் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கவிஞர் விவேகா வரிகளில்

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரர்கள் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக, காதல் வந்தாலே இதயத்துக்கு எப்படி ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு துள்ளலான இசையோட நான் முத்துக்குமாரின் வரிகளில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2:48. நம்ம எல்லாருக்குமே கல்லூரிக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி இன்னைக்கு ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து எல்லோருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும், அந்த கனவுகளை இந்த பாடல் மூலமாக உங்களுக்கு நிறைவேற்றலாம். இணைந்திருங்கள், இந்த பாடலோடு கேட்டு ரசிங்கள்.

0: இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மனதை மெதுவாக வருடி காதல் உணர்வுகளை பூவாக மலரச் செய்யும் பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த இனிய பாடலாக வைரமுத்து

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனதை மெதுவாக வருடி காதல் உணர்வுகளை பூவாக மலரச் செய்யும் பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த இனிய பாடலாக வைரமுத்து வரிகளில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரல்களில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதுவரை இணைந்திருந்தோம். பூங்கொத்து நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டோம். நான் உங்களுடன் சோழராணி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை 0434242443030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஆட்டியாம்பட்டி பகுதியிலிருந்து ராஜமுருகன் கேட்டிருக்கும் பாடல் கண்ணெதிரியை தோன்றினார் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சென்னை பூந்தமல்லியிலிருந்து நவீனா கேட்டிருக்கும் பாடல் எங்க சின்ன ராசா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, கட்செவியில் கலக்கல் பாடல்கள். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணகிரி புத்துக்கோவில் பகுதியைச் சேர்ந்த வர்ஷினி கேட்டிருக்கும் பாடல் கனவே கலையாது எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8428 20.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கரர்கள், தர்மபுரி.
6: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் இளம்பலிலிருந்து கீர்த்தனா யுவராணி கேட்டிருக்கும் பாடல் திருமலை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
2: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
3: தீராதா இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: ஹலோ, யார் பேசுறது?
8: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
7: சொல்லுங்க, என்ன விஷயம்?
8: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
8: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
7: என்ன வேலை சார்?
8: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
7: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
8: மேடம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
7: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
8: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
7: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
9: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாணிம்பாடி பகுதியிலிருந்து ரவிக்குமார் கேட்டிருக்கும் பாடல் சொல்லாமலே எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி
3: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
8: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

கர்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மாரண்டலி பகுதியிலிருந்து சின்ன கேட்டிருக்கும் பாடல் ஜென்டில்மேன் என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

கட்சுவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பாலக்கோட்டிலிருந்து மாரியப்பன் கேட்டிருக்கும் பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன் எனும் திரைப்படத்தில் இருந்து அந்த இனிய பாடல்

தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்செவியில் கலக்கல் பாடல்கள். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் உழவன் கொட்டாய் பகுதியிலிருந்து மாதாமால் கேட்டிருக்கும் பாடல் தர்மபத்தினி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை என்னையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரி.

0: பட்சத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மோகனூரில் இருந்து மகேஸ்வரி கேட்டிருக்கும் பாடல் கல்கி என்னும் திரைப்படத்திலிருந்து.

0: மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். நாம் இணைந்திருக்கிறோம் விடை திடம் வினாக்கல்ல. எவ்வளோதான் தேடல் இருந்தாலும் நிச்சயமாக எல்லா கேள்விக்கும் விடை இருக்கும். நாங்கள் இன்றைக்கி நிறைய கேள்விகளோட உங்களை சந்திக்க வந்திருக்கோம். நான் அறிவிப்பாளர் உங்கள் சோழராணி.
2: நான் உங்கள் மாரிமுத்து. சரிங்க, எல்லா வினாவிற்கும் பதில் இருக்கோ இல்லையோ, ஆனால் குறிப்புகள் நம்மகிட்ட இருக்கேன்.
1: நிச்சயமாக
2: நைட்டு ஃபுல்லாக ரொம்ப விடிய விடிய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தேடலோடு நீங்கள் தேடி வந்திருக்கீங்க. முதல் வினாவை நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதன் முதலாக நம்ம இந்தோனேஷியாவுக்கு இப்போது சென்றிருக்கார் பிரதமர் மோடி அவர்கள். ஜகர்த்தா விமான நிலையத்தில் தான் வந்து அதிபர் பிராபவோ சுபியந்தா வந்து நேரடியாக வந்து அவருக்கு கொஞ்சம் வரவேற்றாங்க. ஸோ அந்த தொடர்பாக கூடிய ஒரு வினாக்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். இனிப்பில் இனி நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0-43-42-24-40 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேர்களும்,
1: 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
2: இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினர் வருக, வணக்கம். வணக்கம்,
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, ஓகே துரை, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் பாருங்க. முதல் 3 குறிப்புகள்.
1: இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருது. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சேவையை பாராட்டி வழங்குறாங்க. அடுத்த குறிப்பு என்னன்னா, இந்திய தலைவர்களும் இந்த விருதை வந்து பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லலாம்.
3: பத்மஸ்ரீ விருது.
2: பத்மஸ்ரீ விருது என்பது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயரிய விருதுகளில் அது ஒன்று. அதில் நீங்கள் நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். வணக்கம்,
1: இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க.
2: வணக்கம்,
3: வணக்கம்,
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: உத்தமமான மாலை வணக்கம் மாதிரி தர்சூர்ல இருந்து பழனி.
2: சரிங்க,
3: உங்களுக்கு வணக்கம்மா.
2: சரிங்க பழனி, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: கொடுங்க சார்.
1: இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா பதக்கம் மற்றும் அலங்காரம் சின்ன கொண்டது அப்படின்னு சொல்லலாம்.
2: நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு, அது தொடர்புடைய ஒரு விருது நாங்க சொல்லியிருக்கோம்.
3: என்னங்க
2: இல்லைங்க, கீர்த்தி சக்ரா விருது சொல்றீங்களா?
3: சரி
2: இல்லைங்க, கீர்த்தி சக்ரா விருது என்பது இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கங்க,
2: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து சம்பூர்ணம்.
1: சம்பூர்ணம்மா, குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுங்களா? சொல்லுங்க.
4: பிண்டாங் ஆதிபூர்ணம்.
2: என்னங்க?
4: பிண்டாங் ஆதிபூர்ணம்.
2: பிண்டாங் ஆதிபூர்ணம், சரிங்க. பிண்டாங் ஆதிபூர்ணா என்பது ஒரு சரியான பதில். சூப்பராக வந்து சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா. அது இந்தோனேஷிய பயணத்தின் போது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்நாட்டின் உயரிய விருதுனா பிண்டாங் ஆதிபூர்ணா விருது அப்படின்னு அந்த நாட்டோட அதிபர் பிராபவோ சுபியந்த் வழங்கி கௌரவித்தார். பொதுவாக இந்த விருதை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களுக்கும் இரு நாடுகளுக்கும் நீண்ட நட்புணர்வுக்காக அந்த நட்புணர்வுக்காக கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இந்திய குடியரசு அதாவது இந்தோனேஷியா குடியரசின் ஒற்றுமை மற்றும் செழுமைக்காக சிறந்த முறையில் சேவையாற்றிய தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நமது கியூபா தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமது பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும், தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவங்களுக்கும் இந்த விருது கொடுக்கப்பட்டது என்பது கூடுதல் தகவல்.
1: என்ன பாடல கேட்டுக்கலாம்?
2: என்ன பாடல கேட்கலாம் சொல்லுங்கம்மா?
4: என்ன
2: சூப்பர், என்ன என்ன வேலை செய்றீங்க, என்ன பண்றீங்க?

தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான மாலை வணக்கம். நேரம் 4 மணி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்

0: மளிகை ஸ்டோர்ல எப்படி கரெக்டா அழகா கண்டுபிடிச்சீங்க? குறிப்புகள் பயன்படுத்தி ரொம்ப வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு நாடு தான் நமது இந்தோனேஷியா. அந்த இந்தோனேஷியாவில் நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தோனேஷியாவில் ஐஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் வளாகம் அமைக்கப்படும் என்று அந்நாட்டின் தலைநகர் ஜகதாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பது ஒரு கூடுதல் தகவல். வாழ்த்துக்கள். இதற்கு சரியான பதில் பிந்தாங் அதிபூர்ணா விருது என்பது சரியான பதில்.
1: சரி, நம்ம ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
9: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் ₹8,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
10: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 4:14.
4: ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அற்புதமான ஒரு விருதை பற்றி கேட்டோம். அந்த விருது வந்து அற்புதமான பதிலை வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு பாடலை பற்றியும் நம்ம குறிப்புகளை வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பொதுவாக நிறைய வாகன பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக நிறைய வாகன பெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4:15 ஆச்சுனால நிறைய இந்த பள்ளிக்கூடம்லாம் விட்டுட்டு கல்லூரியில் விட்டு போகும்போது பார்க்குறதுனா அவ்வளோ டிராஃபிக் ஜாம் நம்மளால் பார்க்க முடியும். 2-சக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்கள்லாம் பார்க்க முடியும். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சாலை பாதுகாப்பு அந்த விழிப்புணர்வுன்றது நமக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அது நம்ம இந்த சாலை பாதுகாப்பு தொடர்பான வினாக்கள் நம்ம அடுத்ததாக வந்து கேட்க போகிறோம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினர், வாங்க வணக்கம்.

0: அடுத்த நேர வரவேற்பம். வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இய மாலை வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? அதாவது இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வுக்கான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பொது சுகாதாரம், சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த பாடல் உருவாக்கியிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த பாடல் வந்து வெளியிட்டிருக்காங்க.
2: அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை.
0: நன்றி. அடுத்த நேர வரவேற்பும். வருக வணக்கம். வெளியிட்டிருக்காங்க.
2: அதுவும் அந்த பிராந்திய மொழிகள் சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி வகையான மொழிகள் இந்த பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு தந்தார் போல்.
3: நன்றி.
2: கோபால், உங்களுக்கான இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு பாடல் வந்து ஒளி அண்ட் ஒளி, அதாவது சவுண்ட் அண்ட் லைட், அந்த வடிவில் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரிலாம் நமக்கு விழிப்புணர்வோட சாலையில பயணம் மேற்கொள்ள வேண்டும், சாலை விதிகள் எப்படிலாம் நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்றத உணர்த்தும் வகையில் இந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2:44 இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பாடல்.
0: இல்லைங்கய்யா, பாடல் தோணுது. அவர் வந்து இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் நினைச்சிட்டாரு. முயற்சிக்கு நன்றி. அடுத்த நேர வரவேற்போம். வருக வணக்கம். ஐயா, ரகுபதி ஐயா, வரும்போதே சவுண்டோட தான் வரீங்க. சரிங்க ஐயா, பதில் சொல்லலாமா? ஐயா, இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:44 இருக்கிற ஒரு விழிப்புணர்வு பாடல்.
2: வணக்கம் வணக்கம். வாங்க, நல்லா பாட்டு வாங்க.
0: நன்றி.
2: சரிங்க,
0: அடுத்த நேர இணைப்போம். வருக வணக்கம்.
2: இணைப்பில் இனியும் அடுத்த நேர்
0: இருக்கீங்க?
2: அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
4: வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசு துறை, பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்ல ஒளிபரப்பணும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிருக்காங்க. அந்த பாடல் இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
2: என்னங்க இந்த பாடல் எங்க கேட்டீங்க? நீங்க சொன்னீங்களே நடிச்சு எங்க கேள்விப்பட்டீங்க இந்த பாடல்.
5: வணக்கங்க.
2: வாங்க, அருமையான உங்க பேர் சொல்லுங்க.
0: ஐயா, இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பிரசூன் ஜோசி அப்படிங்கிறவர் எழுதி, சங்கர் மகாதேவன் அவங்க பாடி இசை அமைச்சிருக்காங்க.
5: என்னங்க
0: ஐயா, இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைச்சீங்க. நன்றி. இணைப்புல என்ன அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம.
0: வணக்கம்.
6: குணசேகரன்.
0: குணசேகரன் ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா? ஐயா, இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம சாலை விழிப்புணர்வு பத்திய ஒரு பாடல்.
6: பாடல் பேர் வந்து
0: பர்வாக். ஆமாங்க ஐயா. ஆமா, அந்த பாடல் தாங்க ஐயா.

0: ஏதாவது குறிப்பு தெரியுங்களா?
1: சாலை பாதுகாப்பு ஸ்பீட் பெல்ட் அணிவது, அதே மாதிரி தலைக்கவசம், அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க.
0: ஆமாங்க, நல்ல சிறப்பா
1: சொன்னீங்க.
0: உங்களுக்கான பாடல் சொல்றீங்களா?
1: அகல் விளக்கு படம்.
0: அகல் விளக்குங்களா? சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: ஏதோ நினைவு.
0: முயற்சிக்கு நன்றிங்க.
2: பொதுவாக இந்த பாடல்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு சுமார் 4.88 லட்சம், அதாவது 4.5 லட்சம் சாலை விபத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. நாளொன்றுக்கு சராசரியாக பார்க்கணும் அப்படின்னா 485 பேர், அதாவது மணிக்கு சுமார் 20 பேர் இந்த சாலை விபத்தினாக உயிருக்கிறாங்க. நம்மளால் பார்க்க முடியும், நெடுஞ்சாலைகளில் இல்லை குறுகிய சாலைகளில் வெவ்வேறு இடங்களில் வந்து விபத்துக்கள் ஏற்படுகிறது. உலக அளவில் பொறுத்த வரைக்கும் மொத்த வாகனங்களே இந்தியாவில் இருப்பது வெறும் 1% மட்டுமே, ஆனால் உலகளவில் சாலை விபத்தில் மற்றும் மரணங்களில் 11% இந்தியாவில் நிகழ்கிறது என உலக வங்கி எச்சரிக்கிறது. இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உயிரிழப்பவர்கள் 66% உயிரிழக்கக்கூடிய, சாலை விபத்தில் உயிரிழக்கக்கூடிய நபர்களில் 66% பேர் 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்ட உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்கள் என்பது இது ஒரு கூடுதலான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது இந்த இளைய சமுதாயம் வந்து இழக்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இறந்து போகிறார் சாலை விபத்தில் அப்படின்னா, அந்த குடும்பம் எவ்வளவு பொருளாதார ரீதியாகவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பது நம்மளால் பார்க்க முடியும். அதை யோசித்து பார்க்கறது ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த விபத்துக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்தமாரி சாலை விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும், மக்களிடம் பொதுவாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடல் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. இதை எதன் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சடக் சுரக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே. ஃபர்வாக் அப்படின்னா என்ன, அதோட பொருள் அப்படின்னா அக்கறை, மனிதர்கள் மீதும் மனித உயிர்கள் மீதும் ஒரு அக்கறையோடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம என்ன இழந்தாலும் கூட பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் உயிர் என்பது போனால் நிச்சயம் பெறுவதற்கு மிக மிக கடினமான ஒன்று. அதனால் இந்த நிகழ்ச்சி கேட்டுருக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருசக்கர வாகனம் போனீங்கன்னா ஹெல்மெட் போடுவாங்க, கார் போனால் சீட் பெல்ட் போடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போவாங்க.
0: முக்கியமா போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க.
2: ஆமா, நிச்சயமா அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. நான் மேக்ஸிமம் நாளா அந்த வண்டி ஓட்டினா போன்ல இருந்து பேசுற பழக்கம் எனக்கு.
0: போன் பேசுறது, அப்பதான் மொபைல் சாட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவிர்க்க வேண்டாம். ஏன்னா நம்மள நம்பி நம்ம குடும்பங்கள் நிச்சயமா இருக்காங்க.
2: ஆனா அந்த போன் என்பது நம்மளுடைய அதாவது நமக்கு அத்தியாவசிய தேவை ஒன்றும் கிடையாது, நமக்கு அவசியமான ஒன்றும் கிடையாது, பட் ஏதோ தேவைக்காக. அப்போ அந்த மொபைல் பேசுறது இல்லைன்னா நமக்கு ஏதாவது வேடிக்கை பார்த்து போது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அறவே தவிர்ப்போம். சாலை விபத்தை முற்றிலுமாக ஒழிப்போம், மனித உயிரை போற்றுவோம். அற்புதமான ஒரு பாடலை வந்து கேட்டிருக்காங்க.
0: நம்ம ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
2: அந்த பாடலை கேட்போம்.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: Students, listen carefully.
8: Salem la best arts and science college na nama Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
9: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
13: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
14: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் குமாரசாமி பேட்டை தர்மபுரி தொடர்புக்கு 8608653440
3: ஹே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா
4: புதுசுதான்
3: எப்படி வாங்கின
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்
3: அது எப்படி
4: ரொம்ப ஈஸி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்
3: தங்க விலை ஏறனா
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை
3: அப்ப விலை குறைஞ்சா
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்
3: ஹே சூப்பர்
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி இனி டென்ஷன் இல்ல
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின்
5: India's most trusted dweller, Shri Kumaran Thangamaligai.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்
6: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு கவுன்சிலிங் கோட் 2633
10: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி
12: தொடர்புக்கு 9500848820
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள்ல நேரம் 4:33 இப்ப நம்ம ரெண்டு க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லையா
15: ஆமா கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க
14: அது ஒரு பாடல் பார்த்தோம் ஒரு விருது பார்த்தோம் இப்ப அடுத்தது என்னவா இருக்கும்
15: பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை முறைகளை வந்து பிரதிபலிக்க கூடியது அவனுடைய வாழ்ந்த அந்த பண்பாடு கலாச்சாரங்கள் வாழ்க்கையோட அமைப்பு முறைகள் இதெல்லாமே வந்து பிரதிபலிப்பினா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விட்டு சண்டை எச்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அமைப்புகள் எச்சங்கள்லாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தமிழகத்தில் இருக்கிற தொழில் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் துறை சார்ந்த நிறைய கண்டுபிடிப்புகள் பழமையான கண்டுபிடிப்புகள் நம்மளால் பார்க்க முடியும் நிறைய இடங்களில் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்களில் வந்து பழங்கார கல்வெட்டுகள் சிற்பங்கள் கற்கருவிகள் இரும்பு பொருட்கள் மண்பாண்டங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அது கண்டுபிடிக்கிறோம் அந்த கண்டுபிடிப்பது தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி சொல்லி நம்மளுடைய இப்போ இருக்கிற இந்த தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சியின் அமைப்பின்படி 250 ஆண்டுகள் பழமையான படிகட்டக்கூடிய அமைப்புடன் கூடிய ஒரு கிணறு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது எங்கே இருக்குது அதோட பரிமாணங்கள் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி நம்ம இன்றைக்கி அடுத்து குறிப்பாக சொல்ல போகிறோம் இனிப்பில் இருக்கக்கூடிய நேர் வாங்க வணக்கம்
16: வணக்கம்
14: வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கான குறிப்பு கேட்டிருக்க மாட்டீங்க சொல்லிடலாங்களா ஐயா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊரை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அகழ்வாய்வு தளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழடி போன்ற ஒரே காலத்தில் தொழில்துறை மையமாக இருந்திருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய தொழில்துறை மையங்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட என்னென்ன தொழில்துறைன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மணிகள் தயாரிக்கும் தொழில் கூடம் இரும்பு உருக்கும் பொருட்கள் நுண்கருவிகள் இதெல்லாம் இங்கிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊரோட பேர் என்னன்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் தொலைபேசி எண்கள் மறந்திருப்பாங்க நினைக்கிறதுக்குள்ளேயே காலர் வந்துட்டாங்க இணைப்பில் இணைச்சிடலாம் வருக வணக்கம்
16: ஐயா இருவருக்கும் வணக்கம் ஐயா
14: வணக்கம் ஐயா யார் எங்க இருந்து

0: இங்கே இருவருமே இந்த வண்டியில மொபைல் பேசுறது ஓட்டின் போகும்போது பேசுறது அவங்க எல்லாம் மறக்க மாட்டாங்க.
1: அப்படிங்களையா?
0: எம்ஜிஆர் பாடுவாரு குடும்ப தலைவர்ல, மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது, அந்த மாதிரி இது.
1: என்னன்னு சொல்லலாம்னா, புதிய கற்காலம், இரும்பு காலம், சங்க காலம்னு எல்லா காலகட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாழ்வியல் தடயங்கள் நிறைய பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: சேலம் மாவட்டம்
2: இல்லைங்க,
1: சேலம் மாவட்டம் இல்லைங்க. ஐயா முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணைய அடுத்த நேர வரவேற்போம். பாருங்க, வணக்கம்.
3: வானொலி நிலையமா?
1: ஆமாங்க ஐயா.
3: என்ன நிகழ்ச்சிங்க?
1: ஐயோ நிகழ்ச்சி,
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: பாட்டு போட சொன்னா பாட்டு போடுவீங்களா?
2: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. எந்த ஊருங்க?
3: நான் முத முதல்ல புத்தா புதுசா புதுசா பேசுற லப்பக்குடியாளு, பெரம்பலூர் மாவட்டம்.
2: லப்பக்குடியில இருந்து பேசுறீங்களா? என்ன வேலை செய்றீங்க?
3: வேலை செய்ய முடியாது சார், பேஷண்ட்.
2: சரி சரி, நல்லது நல்லதுங்க. என்ன பேர் உங்க பேரு? நேரங்கள்ல கேப்பீங்க? பழைய பாட்டு
3: நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அந்த வினா விடை, செப்பு வசந்தமில்.
2: சரிங்க,
1: இப்ப நீங்க விடை தேட வினாக்கள்ல தான் இருக்கீங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், அந்த ஊர் பேரு சொல்றீங்களா?
3: ஏழாவது வரையும் தான் படிச்சிருக்கேன்.
1: பரவாயில்லைங்க ஐயா, நாங்க வந்து ஒரு இடத்த பத்தி கேட்டுட்டு இருக்கோம். அந்த இடம் வந்து ஒரு அகழ்வாய்வு தளம்னு சொல்லுவோம். அந்த இடம் பேர் என்னன்னு சொல்றீங்களா? சரிங்க, முயற்சிக்கு நன்றி. இனிப்பிளையும் அடுத்த நேர வரவேற்போம். பரக வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: காரிமங்கலம் வட்டம் ஜெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜ்.
1: பீமராஜ் ஐயா, பதில் சொல்லலாங்களா?
4: ஒரு குறிப்புமா
1: ஐயா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மயில் ஓவியங்கள் வரையப்பட்ட முதுமக்கள் தாலி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியும் கலந்த பொருட்கள், மனித பற்கள், இந்த மாதிரி நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
4: மலையடிப்பட்டி.
2: மலையடிப்பட்டி என்பது சரியான பதிலுங்க. வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி அகழ்வாய்வு அப்படின்ற இடத்துல வந்து ஒரு 2500 ஆண்டுகள் பழமையான
1: குறிப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஐயா உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லிடலாங்களா?
2: மெகந்த சர்க்கஸ். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகில் கூடிய மலையடிப்பட்டி அகழ்வாயில் தான் நமக்கு இந்த 2500 பழமையான படிக்கட்டக்கூடிய கிணறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, கரிச்சத்தான் கிராமத்தில் இது 1930களில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 6 தங்க நாணயங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக, அதன் மூலம் இப்போது ஒரு வணிகத்தலமாக இருந்திருக்கலாம். ஏன்னா தங்க நாணயங்கள் வந்து பொதுவாக நம்ம எங்கே வந்து கமர்ஷியல் ஏரியா, அந்த பொட்டன்ஷியல் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த வணிகங்கள் நடைபெறுகிறதோ அந்த இடத்துல தான் நமக்கு தங்க நாணயங்கள் பரிமாற்றம் செய்யப்படும். அந்த தங்க நாணயங்கள் இருக்கக்கூடிய இடமாக அங்கே நடந்திருக்கலாம், நமக்கு வணிகத்தலங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது தாண்டி பார்த்தீங்கன்னா 4x4 மீட்டர் அளவில் படிக்கட்டுடன் கூடிய செங்கல் வந்து சைடில் ஃபுல்லாக செங்கல் வந்து கட்டப்பட்ட ஒரு கிணறும். அந்த படிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சைஸ் கல்னு சொல்லக்கூடிய அந்த பாறை கற்களாக கட்டப்பட்டதை ஒரு கிணறு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செங்கல் கல் வந்து பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் நீளமும், 20 சென்டிமீட்டர் அகலமும், 7 சென்டிமீட்டர் கனமும் கொண்டதாகவும் மிகப்பெரியாக உள்ளது. இந்த கிணற்று பகுதியில் நீர்மட்டம் அதிகமாக இருந்திருக்கான தடயங்கள் வந்து இருந்திருக்குது. அந்த பழங்காலத்தில் கிணற்றில் இருந்து நேர்கள் வந்து தண்ணியை வந்து அந்த இருக்கக்கூடிய மக்கள் தண்ணியெல்லாம் எடுத்து பருகியிருக்காங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட நகர பகுதி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான அடையாளங்களாக இந்த பகுதி இருக்குது. கீழடியாக இருக்கட்டும், காவிரி பூம்பட்டிமாகட்டும், அல்லது அரிக்காமேடு போன்ற பகுதியில் கிடைக்கக்கூடிய செங்கல் அமைப்பு போன்று இந்த கிணற்று பகுதியிலும் வந்து கிடைச்சிருக்கனால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி

0: பகுதிக்கு ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல். இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் பதிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இடுகாட்டு குழிகளும் அங்கே இருந்திருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறமா தாளிகள், முதுமக்கள் பயன்படுத்திய தாளிகள், அப்புறம் வரையப்பட்ட மூன்று பானைகளும் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஒரு கூடுதலான தகவல். இது நிறைய ஆராய்ச்சி பண்ணும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு முறையில், அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு, அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தொழில்துறை வந்து சொல்லியிருக்காங்க. சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அப்படின்றதான் சரியான பதில். அந்த நேர்கட்ட பாடலை கேட்போம்.
1: அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 26

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர்
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். நேரம் 4:50.
7: பொதுவாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள் என்பது மிக முக்கியமான இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு ரோல், அதாவது நமக்கு செய்யக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பறவைகள் மூலமாகத்தான் மரங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பரவுது அப்படின்னா, அந்த பறவைகள் வந்து பழங்கள் சாப்பிடும், அதோடய எச்சங்கள் பல்வேறு இடங்களில் வந்து விழும், அது மூலமாக நமக்கு மரங்கள்

0: இதை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள்லாம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பறவைகளை பற்றி தான் நமக்கு குறிப்புகள் வந்து கொடுக்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான குறிப்புகள், இது ஒரு பறவை சரிங்களா? இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமாக காணப்படுகிற ஒரு பறவை. புல்வெளிகள் சொல்லக்கூடிய நிறைய தாவரங்களுக்குரிய அந்த இடங்கள், விவசாய நிலங்களில் நம்ம இதை வாழ்வதை பார்க்க முடியுங்க. இல்ல, மரங்கொத்தி பறவை இல்லைங்க. ஆமா, இல்ல. இனிப்பிள்ளினே கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். இந்த காடையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிறைய இப்போ கடைகள்லாம் நம்ம போனோம் அப்படின்னு வச்சுக்கேன், சிக்கன் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இதுவும் ஒரு உணவுப் பொருளாக
1: சாப்பிட்றதுலே இருக்கிறாரு.
0: ஏன்னா அது மட்டும் தாங்க நமக்கு தெரியும், அதனாலதான் அதை பத்தி சொல்றது.
1: நீங்க சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு நேயர் வந்துட்டாங்க. இனிப்பிள்ளை நினைச்சிடலாம். வருக. வணக்கம். விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயரை இணைப்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
1: குமார் ஐயா, குறிப்பு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: காடை.
1: காடை ஐயா, இப்பதான் சாப்பிடறத பத்தி இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தாரு, உங்களுக்கு அது கேட்டுருச்சு போல.
0: காடை, காடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காடையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது என்ன காடை? காடை தான். காடையில் நிறைய வகைகள் இருக்கு. நம்ம ஜப்பானிய காடைகள் இருக்கும், அந்த மாதிரி நிறைய காடைகள் இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காடை என்னதான், அதை தான் கேட்டு இருக்கோம். இனிப்பிள்ளை நேரம் வாங்க. வணக்கம். காடை என்பது சரியான தான், ஆனா என்ன காடைகள்? நிறைய வகைகள் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட வகையை தான் கேட்டு இருக்கோம். வணக்கங்க.
3: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
3: ஐயா, பூசாரிப்புல இருந்து டிஃபன் கடை சுமதி பேசுறேன் ஐயா.
0: சுமதிமா, என்ன போட்றீங்க சாயந்தரம் டிஃபனுக்கு? என்ன போட்றீங்க இப்ப
3: ஐயா? இப்ப பணியாரம் போட்றீங்க ஐயா. வடை போட்றேன்.
0: வடை பணியாரம். வடை பணியாரம் கேள்விப்படுங்க. அதே மாதிரி வடை பணியாரம் அதே எப்படிங்க போடுவீங்க
1: ஐயாவுக்கு? காற்றலையிலே பசி எடுத்துறோம் போல.
3: கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சிருக்கோம்.
0: ஓ, அப்படி சொல்றீங்களா? நாங்க வடையும் பணியாரமும் சேர்த்து வடை பணியாரம் நினைச்சிட்டீங்க. தோ எங்கே தோசைன்ற மாதிரி.
1: அதான் இப்ப பார்சல் வந்து ஐயாவுக்கு உடனே வெளியில வரும்.
0: ஆமாங்க. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? ஒருத்தர் வந்து ஒரு காடைன்னு அப்படி சொல்லிட்டாரு. அது என்ன என்ன வகை காடைன்னு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த காடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 முதல் 8 முட்டைகள் இடக்கூடியது தாங்க.
1: ரங்கசாமி ஐயா, பதில் சொல்லலாங்களா? சொல்லுங்க ஐயா.
4: விஜய்
0: சேதுபதி நடிச்சிருப்பாரு. சரிங்க, நல்லதுங்க, வாழ்த்துக்கள். சரிங்க, இதை பற்றி நம்ம இன்னும் குறிப்புகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து முட்டைகள் வந்து தரையில் ஒரு இடத்துல வந்து பள்ளம் தோண்டும், பள்ளத்தில் தோண்டி வைக்கும். காடையெல்லாம் பொதுவாக அப்படி தான். நம்ம எங்கே நான் சின்ன வயசுலாம் படிக்கும் போதும் நமக்கு கிராமப்புறங்களில் சாமை அப்படின்னு சொல்லுவோம். சாமை பயிரிடுவோம், சிறுதானியங்களை சாமை, கேழ்வரகு, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய வந்து பறவை பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்னதாக கூடு கட்டி அப்படி நம்ம மண் தோண்டும், மண்ணில் தோண்டி வந்து இது வந்து அதை முட்டைகள் இடக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அந்தமாரி இருக்கக்கூடிய காடையை தான் வந்து நம்ம அங்கே கேட்டோம்.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா 16 முதல் 18 சென்டிமீட்டர் நீளம் வரை கூட வளரும். நம்ம இந்திய துணைக்கண்டம், தென்கிழக்கு ஆசிய பகுதியில் காணப்படக்கூடிய

0: ஒரு பறவைன்னு சொல்லலாம். இந்த பறவை வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல இப்போல்லாம் மழைக்காலம் இல்லையா, அந்த மழைக்காலங்களோட தொடர்புடையது. இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்கள், தாவர விதைகள், பூச்சிகள், அப்புறம் முதுகெலும் பெற்ற உயிரினங்கள் எல்லாம் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இது முட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தில் தான் தோண்டிடும். அதே மாதிரி இதோட கழுத்து வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மலைக்கடை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து வலசை போதுன்னா அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பறவைகள்லாம் வந்து தங்கிட்டு போற இடம். இப்போ நம்ம மேட்டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவை வந்தும் இன்னும் திரும்பி போகல, அந்த பறவை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த பறவைக்கு இன்னொரு பேர் என்னன்னா கருப்பு மார்பு காடை அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா மலைக்காடை அப்படின்ற பறவை தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம இணையலாம்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி

0: அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம இணையலாம்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி,
2: திருச்செங்கோடு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி விடுத்த வினாக்களை நான்கு வினாக்கள் கேட்டோம். இந்தோனேஷியா அரசு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த உயர் விருதான ஃபிந்தாங் அதிபூர்ணா விருது என்பதை கேட்டோம். அடுத்ததாக 2500 ஆண்டுகள் பழமையான தொழில்துறையால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகில் உள்ள மலடிப்பட்டி அந்த ஊரில் வந்து ஒரு பழமையான கிணறு ஒன்று கேட்டோம். அடுத்ததாக அந்த சாலை பாதுகாப்பு
1: அந்த பாடல், சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடல் கேட்டோம்.
0: பர்காவ் அப்படின்ற ஒரு பாடல், பர்காவ்னா அக்கறை அப்படின்னு அர்த்தம். நிறைவாக
1: மலைக்காடை,
0: அதுதான் கேட்டோம்.
1: இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. நான் உங்களுடன் அறிவிப்பாளர் சோழராணி ராமகிருஷ்ணன்
0: மற்றும் ஆரிமுத்து.
1: நன்றி நேயர்களே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சந்திரபோஸ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் குரலில் வருகிறது கதாநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அருமையான பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
7: நேரமலை 5:10. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சந்திரபோஸ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கே ஜெயசுதாஸ் குரலில் வருகிறது வசந்தி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான பாடல்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
5: பென்னகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: Listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.

5:17 மேடம். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். இந்நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வருகிறது தாய்மேல் ஆணை என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலையா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நேரம் மாலை 5:23. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

Viking Bunions and Briefs. மாலை தண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா ஆகியோரின் அருமையான குரலில் வருகிறது. இது நல்லவன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால்

0: ஆர்பிஐ குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இதுவரை கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്
1: மாலைத்தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கங்கை அமரன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அருமையான பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
9: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
13: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
14: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.

நேரமலை 5:40 மாலை தண்டல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இனி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேவேந்திரன் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், கே சித்ரா ஆகியோரின் குரலில் உழைத்து வாழ வேண்டும் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, திருச்செங்கோடு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஐந்து மணி 45 நிமிடம். இந்த இனிமையான மாலை பொழுதிலே உங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராஜேஷ் கண்ணா இசையில் மனோ உமாரமணன் ஆகியோரின் குரலில் நம்ம ஒரு நாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

உனை காணே நினைக்கேனே உயிர்த்தேனே வா வா வா வசந்தமே வா வண்ண மலரே வா என் ஜீவனே நீங்கு வா வா.

உலகம் முழுவதும் சம்சரிதம் எழுதுவோம், உலகம் முழுவதும் சம்சரிதம் எழுதுவோம், நெஞ்சீவனே நீங்கு உன்னை தானே நினைத்தேன் நீ குறித்தேன்.

Oh, my God.

மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சகாதேவன் மகாதேவன் என்ற திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஐந்து மணி 55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் நேர்களே. மனதை வருடும் இனிமையான பாடல்களை இந்த இதமான மாலை வேளையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

செந்தூரப் பூவே என்ற திரைப்படத்திலிருந்து. மனோஜ் கயான் இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா ஆகியோரின் குரலில் இந்த அருமையான பாடல் உங்களுக்காக.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரமாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் வடக்குநாதன் கோவிலை தரிசிக்கலாம். இந்தியாவின் கேரள மாநிலத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சிவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோவில்தான் இந்த வடக்குநாதன் கோவிலாகும். கேரளாவின் கட்டிடக்கலை பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் இந்த வடக்குநாதன் கோவில். கோவிலின் 4 பக்கங்களிலும் பிரம்மாண்டமான கோபுரங்களை கொண்டுள்ளது. கோவிலின் உள்ளே மகாபாரதத்தின் பல்வேறு காட்சிகளை சித்தரிக்கும் சுவர் ஓவியங்களை நம்மால் காண முடியும். சன்னதிகளிலும் கூதம்பலத்திலும் மரத்தில் செதுக்கப்பட்ட சிறு சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கோவிலும் இதன் சுவர் ஓவியங்களும் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரால் கட்டப்பட்ட முதல் கோவிலாகும். வடக்குநாதன் கோவிலை சுற்றியுள்ள தெக்கின் காடு மைதானம் புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவின் முக்கிய இடமாகும். பரசுராமரால் நிறுவப்பட்ட பண்டைய கேரளாவில் உள்ள 108 சிவன் கோவில்

0: தலங்களில் இக்கோவில் முதலாவதாகும். இது தெற்கின் கைலாசமலை என்று அழைக்கப்படுகிறது. நான்கு திசைகளையும் நோக்கியவாறு நான்கு கோபுரங்கள் உள்ளன. உள்கோவிலுக்கும் வெளிச்சுவர்களுக்கும் இடையில் ஒரு விசாலமான வளாகம் உள்ளது. அதன் நுழைவாயில் கோபுரங்கள் வழியாக அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமான சிவன் மேற்கு நோக்கியும், அவருக்கு பின்னால் அவரது துணைவியார் பார்வதி கிழக்கு நோக்கியும் உள்ளனர். இது அவர்களின் இணைந்த வடிவமான அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறது. கருவறையில் சிவன் 16 அடி உயரமுள்ள லிங்கமாக வழிபடப்படுகிறார். பல ஆண்டுகளாக தினமும் நெய்யால் அபிஷேகம் செய்வதால் உருவான நெய்க்குவியலால் இந்த லிங்கம் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இந்த லிங்கம் தங்கத்தாலான 13 அடுக்கடுக்கான பிறைகளாலும் அதன் உச்சியில் 3 நாகப்படங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நெய்யால் மூடப்பட்ட இந்த லிங்கம் சிவனின் இருப்பிடமான பனிமூடிய கைலாசமலையை குறிக்கிறது. லிங்கம் கண்ணுக்கு தெரியாத ஒரே கோவில் இதுதான். இங்கு பல நூற்றாண்டுகளாக படைக்கப்படும் நெய்யிக்கு எந்த துர்நாற்றமும் இல்லை என்றும், அது கோடை காலத்திலும் உருகுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. பழங்கால சுவர் ஓவியங்கள், மர சிற்பங்கள் மற்றும் பண்டைய கால கலை படைப்புகள் அடங்கிய அருங்காட்சியகமும் இங்கு உள்ளது. நெய்யில் சுட்டப்பட்ட இனிப்பான அரிசி அப்பம் படைப்பது இக்கோவிலின் மிக முக்கியமான காணிக்கைகளில் ஒன்றாகும். இங்கு இவரை வழிபடுவது செழிப்புக்கும் செல்வத்திற்கும் வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தைப்பூயம் இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாவாகும். மகா சிவராத்திரி இக்கோவிலில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கோவில் வளாகத்தில் கலாச்சார மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திருவிழாவில் சுமார் 100,000 கோவில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. இந்த நாளில் நெய் மற்றும் இளநீர் கொண்டு லிங்கத்திற்கு தொடர்ச்சியான அபிஷேகம் செய்யப்படுகிறது. இரவில் கோவில் மூடப்படுவதில்லை. அன்று அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது. யானைகளுக்கு உணவளிக்கும் ஆணூட்டு இக்கோவிலில் நடைபெறும் 2வது பெரிய திருவிழாவாகும். பக்தர்கள் யானை முகக் கடவுளான விநாயகரின் அவதாரமாக யானைகளை குறிப்பிடுகிறார்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த கேரள மாநிலத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வடக்குநாதன் கோவிலை நாமும் நேரில் கண்டு தரிசிப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.
3: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is en route to Australia after concluding his 3-day successful visit to Indonesia. During his 3-day visit to Australia, Mr. Modi will participate in the 3rd India-Australia Annual Summit with his counterpart Anthony Albanese in Melbourne. Discussion between the two leaders will cover cooperation in areas including critical minerals, the cybersecurity domain, supply chain resilience, emerging technologies and others. Prime Minister Modi will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. Earlier in the day, Prime Minister Modi visited the UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, along with Indonesian President Prabowo Subianto. The two leaders toured the 9th century temple complex, with Prime Minister Modi offering prayers at the main Shiva temple. In a joint press statement at the temple premises, President Prabowo said Prambanan stands as a symbol of the centuries-old civilizational bond between India and Indonesia. He thanked India for its support towards the conservation and restoration of the temple complex. Speaking on the occasion, Prime Minister Modi described the visit as a deeply spiritual and memorable experience.
4: योग्यकर्ता के इस भव्य मंदिर कॉम्प्लेक्स अब जब हम पुनर्निर्माण का काम करने जा रहे हैं और ये यूनेस्को का वर्ल्ड हेरिटेज है, दुनिया के दूर दूर क्षेत्रों में कहीं पर भी जाएं, हमें कहीं न कहीं भारत के सांस्कृतिक विरासत के दर्शन होते हैं। ये पूरे साउथ

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை.

0: நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலையா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உயிரின் துடிப்பை இசையாக மொழிபெயர்க்கும் காதலின் மென்மையான உணர்வு, பாடலாசிரியர் வைரமுத்துவின் வரிகளில் AR ரகுமான் இசையில் கார்த்திக் பாடிய இந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம். ராவணன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் பண்பலை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: Students, listen carefully.
4: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: Theerada iduppu vali, kai kal vali, mudhugu valiya, ada ini kavalaiya vidunga. Nirandhara theervukku Sri Saraswathi Maruthuvamanai, Register Office arugil, Krishnagiri.
7: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
8: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
7: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
8: கான்டாக்ட் 9524936156.
9: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
10: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து

0: தகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டா டைமண்ட்ஸ், ராதாகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கேர் அருகில் தருமபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இயற்கையான சூழல தன் காதலை சொல்ல வராரு. இனிமையான பாடலா நான் முத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்

0: அவர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன

0: பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் மொத்தம் 119 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. மேலும் தொடர்பான விவரங்களுக்கு அதாவது விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, இந்திய விமானப்படையில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எம்டிஎஸ் பிரிவில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 12வது வகுப்பு முடித்தவர்கள், 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து தற்போது கூறப்படும் இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும். கமாண்டர் IIM IAF பெங்களூர், 560017 என்ற முகவரிக்கு வருகின்ற 26ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப வேண்டும்.

மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு drive.google.com/file-d என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:42 அடுத்த அறிவிப்பாக, பிரசார் பாரதி பொதுத்துறை நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான செய்தியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 40 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 10ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு prasarbharathi.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர், கன்சல்டன்ட், சட்ட அதிகாரி, ஏரோனாட்டிக்கல் ஆபீசர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 450 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ அல்லது பிடெக், பட்டப்படிப்பு அல்லது பிஃபார்ம், பிஎல் முடித்தவர்கள், 16 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 17ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருங்களின் அடுத்த அறிவிப்பாக, இந்திய கடற்படையில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மொத்த காலி பணியிடமாக 275 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ ஆர் பிடெக் அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சி அல்லது எம்பிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு பிரிவு வாரியாக வயது மாறுபடும். சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி joinindianavy.gov.in என்ற இணையதள முகவரில் வருகின்ற 27ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் குரூப் 1 பணிக்கான தேர்வு அறிவிப்பினை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது. துணை கலெக்டர், மாவட்ட பதிவாளர், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர், தொழிலாளர் துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இதற்கான காலி பணியிடங்கள் உள்ளன. பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட புது பிரிவினரும், மற்றவர்கள் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு பதிவு கட்டணமாக 150 ரூபாய் செலுத்த வேண்டும். தேர்வு கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 29ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு tnpc.gov.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. வெற்றி என்பது வீழ்ந்தவுடன் கிடைப்பதை அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து கொண்டிருப்ப கிடைப்பதுதான் வெற்றி என்ற வரிகளோடு நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திற்கு. ஆறு மணி 6:45 இனிமையான இந்த மாலை வேளையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பஜாலி அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழையளவும், மேல் கூடலூர், குன்னூர், தேவாலா ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், விண்ட்வொர்த் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், ஃபார்வுட் 4 சென்டிமீட்டர் மழையளவும், மேல் பவானி, சிறுமுள்ளி, வுட் ஃப்ரேயர் எஸ்டேட், சின்னக்கல்லார், எமர்லாட் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. சிறுவாணி, அடிவாரம், சோலையார், உபாசி, நடுவட்டம், வால்பாறை தாலுகா அலுவலகம், சின்கோனா ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், கிணத்துக்கடவு, சில கிளான்மார் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திற்கான வெப்பநிலையாக தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக தொண்டியில் 40.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய

கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இதர மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஒருவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக. தமிழக கடலோரப் பகுதியினை சேர்ந்த மீனவர்களுக்கும் வங்கக்கடல் பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கும் எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97-86-21-07-17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75-98-31-39-50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 10 77 என்ற எண்ணிலும், 94-45-00-11-13 என்ற எண்ணிலோ, அல்லது 94-43-27-20-60 என்ற எண்ணிலோ, அல்லது 94-43-40-93-46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். மதுரைக்கு ஒரு சிறப்பு. ஒருபுறம் மதுரையிலே மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்துக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் வருவார். தாய் தந்தையுடைய திருமணத்தை பார்க்க பிள்ளை வருவது வழக்கம். அதுபோல முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற இந்த திருமணத்திற்கு யார் யாரெல்லாம் வந்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், இந்த பழைய புகைப்படத்தை ஆல்பத்தை புரட்டி பார்க்குற மாதிரி பார்த்தா, இந்தா எங்கள் பெரியப்பா வந்திருந்தார், சித்தப்பா வந்திருந்தார், எங்கள் அண்ணன் வந்திருந்தார் என்று நாம் சொல்வதைப் போல, திருமுருகாற்றுப்புறனுடைய முதல் பகுதியை எடுத்து பார்த்தால் யார் யார் இந்த திருமணத்துக்கு வந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்து வியக்கலாம். சரி, பெண் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நன்றி மட்டுமா? நன்றி மட்டும் இல்லை, வீரர்களுக்குத்தான் பெண் கொடுப்பார்கள். அந்த காலத்தில் ராமாயணத்தில் ராமனுக்கு சீதையை கொடுப்பதற்கு முன்பாக அவன் வில்லை முறிக்கிறான். யாராலும் செய்ய முடியாத செயல் அது. பாஞ்சாலியை மணப்பதற்கு அர்ஜுனன் மேலே சுழல்கின்ற மச்சத்தை மேலே நோக்காது கீழே நிழலை நோக்கி தன்னுடைய அம்பை செலுத்தி அதை வீழ்த்துகிறான். அதுபோல முருகப்பெருமான் தேவர்களுக்கும் உலகத்தாருக்கும் துன்பம் கொடுத்து வந்த அந்த சூரபத்மனை வதம் செய்து அவனை இருகூராக்கி மயிலாகவும் சேவற்குடியாகவும் ஏற்றுக்கொண்ட அந்த அரும் செயலுக்காக மக்கள் இறைவனை முருகனை வணங்குகிறார்கள். தேவர்கள் நன்றியோடு முருகப்பெருமானுடைய திருவடியை பாராட்டுகிறார்கள். அதற்கு மேலும் தங்களுடைய பரிசாக தெய்வயானியை தருகிறார்கள். இந்த புராண நிகழ்ச்சிக்கு ஏற்பத்தான் திருமுருகாற்று படை பாடப்பட்டிருக்கும். அதனை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அதாவது ஔவையார் பல பேர் இருந்தது போல நக்கீரரும் பலர் இருந்திருப்பார்களோ என்ற ஐயம் இருக்கிறது. ஏனென்றால் திருமுருகாற்று படை பாடிய நக்கீரர் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்ற பல பாடல்களுடைய அந்த பாட்டுக்குரிய நக்கீரர் இறைவனோடு வாதாடி மகளிரின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையா என்று வாதிட்டு நெற்றிக்கண்ணில் அந்த உருகிப்போன நக்கீரர் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவரை பற்றி பார்க்கிற போது திருமுருகாற்று படையில் அவர் இப்படி தொடங்குகிறார். இருள் விலகுமாறு சூரியன் கடலில் எழுகிறான். அவன் சிவந்த நிறத்தோடு எழுகிற போது இருள் மறைகிறது. இது புற இருள். உலகத்தின் புற இருளை சூரியன் கடலில் இருந்து எழுந்து அப்படியே அதை மாற்றி விடுகிறான். அதே போல முருகப்பெருமானும் நம் அக இருள் போக மயில் மீது எழுந்தருளி நம்முடைய அறியாமை என்னும் இருளை போக்குகின்றார். உலகம் உவப்ப வலநேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கவனொடி உருணர் தாங்கிய மதனுடைய நோண்டால் அப்படின்னு ஆரம்பிக்கிற போது உலகம் மகிழுமாறு வளமாக சுற்றி கொண்டு வருகின்ற என்று தொடங்கி மேகங்கள் நிறைந்த இந்த பூமியிலே சூரியன் எழுவதைப் போல எம்பெருமான் மயில் மீது எழுகிறான் என்பதை பாராட்டி சொல்கிறார் நக்கீரர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருமணத்தை காண தேவர்கள் வருகிறார்கள், மூவரும் வருகிறார்கள், தேவ மகளிர் வருகிறார்கள், மற்றவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். வந்திருந்து இந்த திருமண நிகழ்வை கண்டு மகிழ்கிறார்கள். மற்ற திருமணங்களில் மணமக்களை ஆசீர்வாதம் செய்வோம், நாம் இந்த திருமணத்திலே மணமக்களிடத்திலே நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். அப்படி முருகப்பெருமானிடத்திலே அருளை பெற்ற அந்த நிகழ்வை நிறைவு செய்யும் போது செலவு நீ நயந்தனையாயின் என்று நக்கீரர் சொல்லுகிற அந்த சொற்களை பாருங்கள். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலம்புரி கொள்கை புலம்பிரிந்து உறையும் செலவு நீ நயந்தனையாயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னியவனையே. மிக அழகாக முடித்து காட்டுகிறார். நமது இல்லங்களிலும் திருமணங்கள் நடைபெறுமானால் நமக்கு பெருமை, அது எம்பெருமானுடைய அருள் என்றே நாம் கருதலாம். நல்லவை நாளும் நிகழட்டும், நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கி

0: நற்பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இந்த இரவு வேளையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். திரைசை நிகழ்ச்சியில் நம்ம இணைகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக யுகபாரதியின் பாடல் வரிகளே பாடியிருக்காங்க ஹரிகரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல், டி இமானோட இசையில் தொடர் என்ற திரைப்படத்திற்காக.

0: டால்மியா போர்டு என்ன சொல் சேலம். தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரையிச நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு அருமையான பாடல், என்ஆர் ரகுநாதனோட இசையில் வைரமுத்தின் பால் வரிகளை பாடுகிறாங்க விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல், தென்மேற்கு பருவக்கட்டின் திரைப்படத்திற்காக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுடைய நினைவிற்கு இன்றிரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு குறித்து நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினா. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராக நிகழ்ச்சியில திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்கக்கூடிய நேர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள். இன்று மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் ஜி மணிகணன். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. இணைந்திருப்போம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன் அவர்கள்.
1: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை லேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல்

0: பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66,656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1,00,000 கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் ஓடிபி எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும்

0: மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரகலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் நகர தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமான

0: படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: வயல்வெளி.
6: அப்பத்தா, அப்பத்தா, எங்க இருக்க?
7: ஐயோ, பேராண்டி கரலாட்டிருக்கே, இந்த அப்பத்தை ஃபர்ஸ்ட் ஒழிச்சு வைக்கணும், இல்ல குண்டாரப்ப காலி பண்ணிட்டு போயிடுவான்.
6: என்ன அப்பத்தா, ஏதோ ரூமுக்குள்ள போயிட்டு மறைச்சு வச்சுட்டு வர?
7: அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேராண்டி, நீ வா உட்காரு, தண்ணி கொண்டாடுற உனக்காக, குடிச்சிட்டு பேசுவோம்.
6: அப்பத்தா கிட்ட பிடிச்சதே இந்த அன்பு தானே. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டப்படுனா உங்ககிட்ட வந்து அப்பத்தா சந்தேகங்களை நான் கேட்பேன். இப்பவும் ஒரு சின்ன கஷ்டம் அப்பத்தா, அதுதான் அப்பத்தா வந்தா உன் பார்க்க.
7: ஏதோ ஐஸ் வைக்கிறான், சரி கேப்போம். என்னடா பேராண்டி உனக்கு என்ன கஷ்டம்? இந்த அப்பத்தா இருக்கிறப்ப நீ இதெல்லாம் நீ நினைச்சு ஃபீல் பண்ணலாமா? சொல்லு, உங்க அப்பங்கிட்ட இருந்து நிலத்தெல்லாம் வாங்கிட்டியே, அதுல எதுனா பண்ணிருக்கியா இல்லையா?
6: இல்ல அப்பத்தா, அப்பா வந்து என்ன தனியா விவசாயம் வேற பண்ண சொல்லிட்டாரு. அது நாட்டு மாடு வச்சிருக்கிற அப்பத்தா என்ன விவசாயம் பண்றது எப்படி செய்யறது எனக்கு தெரியல. உனக்கு தான் நிறைய அனுபவம் ஆச்சே, சொல்லுன்னு சொல்ல கேட்க வந்தோம்.
7: என்னடா பேராண்டி நீ இப்படி இருக்க, நாட்டு மாடு வச்சிருக்க நல்லா வரலாம் பேராண்டி. நாட்டு மாடை வச்சுக்கிட்டு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் செஞ்சு நம்ம நல்லா பொழைக்கலாம். உனக்கு தான் விவரம் தெரியல, நிறைய விவரத்தை நான் சொல்றேன். சரி, நிலத்துல ஏதாவது போட்டியா இல்லையா?
6: அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்க அப்பத்தா, ஒண்ணுமே போடல.
7: ஐயோ.

0: முன்ன போல காஞ்சி கிடக்க அந்த நிலமும் பேராண்டி அப்படியே உக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வானொலி பெட்டியிலேயே வயல்வெளி நிகழ்ச்சி வரும். அதுல பல தகவல்களை நமக்கு சொல்லுவாங்க. அப்பத்தாவுக்கு தெரியாத விஷயத்த கூட இப்போ நிறைய பேர் சொல்றாங்கடா பேராண்டி. அதுலயும் இன்னைக்கு மஞ்சள் சாகுபடி பற்றி சொல்ல இருக்காங்க. மஞ்சள் சாகுபடியில நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம். அதுவும் நாட்டு மாடு 4 வச்சிருக்க இந்த அனுபவ விவசாயி மாடும் வச்சிருக்காரா மஞ்சளும் விவசாயம் செய்யறாரா எப்படின்னு கேப்போமா?
1: அப்பதான் அப்ப முதல்ல அந்த வானொலி பெட்டிய போடு.
2: மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கதிரொலி.
3: வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம்.
3: சரிங்க, எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
4: நம்ம கிட்ட 1.5 ஏக்கர் இருக்கு மேடம்.
3: சரிங்க, நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க?
4: மஞ்சள் போடுங்க மேடம். மக்காசோளம் விதைக்குங்க. வேற ஆரியங்கி நடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மஞ்சள் நடாத இருக்க மாட்டாங்க.
3: மஞ்சள் மட்டுமா இல்லை வேற ஏதாவது பயிரும் போடுறீங்களா?
4: அது நம்ம கைனிங்காடு மேடம். அதை தவிர்த்து வேற எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம்.
3: சரிங்க, மஞ்சள் வந்து எந்த மண்ணுக்கு செட் ஆகும்? செம்மண்ணா இல்லை களிமண்ணா?
4: அது எந்த மண்ணுக்கும் நம்ம பதப்படுத்துறதை பொறுத்து மேடம்.
3: பதப்படுத்துறதை பொறுத்துங்களா? மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடி நிலத்தில எப்படி சரி செய்வீங்க?
4: அது வந்து சில பேர் ஜாடை பண்ணி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜாடைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மேடம். ஆரி நட்டுட்டு அது உழவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேடம்.
3: சரிங்க, என் மஞ்சள் சாகுபடியெல்லாம் உங்கள் அப்பா காலத்தில் இருந்தேவா இல்லை நீங்கள் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க?
4: இல்லைங்க, அப்பா காலத்தில் தலைமுறை எங்களுக்கு பாரம்பரிய தலைமுறை விவசாயம் தான்.
3: மஞ்சள் நடவு எந்த மாதத்தில் ஆரம்பிப்பீங்க?
4: வைகாசி மாதத்தில் சித்திரையிலையும் போடலாம் மேடம். அது சித்திரையில் கத்திரின்னுவாங்க. கத்திரியில் போட்டால் நல்லா திடம் மஞ்சள்.
3: விதைக்கிழங்கெல்லாம் எங்கே வாங்குறீங்க?
4: நாம்ளே ஃபஸ்ட்டு இறங்குனா வாங்கணும் பக்கத்தில். அது வாங்கிட்டு 1 நம்ம பதப்படுத்தினா 3 ஒரு வச்சு விதையை மாற்றணும்.
3: எவ்வளோ கிலோ போகுது விதைக்கிழங்கெல்லாம்
4: இப்போ? என்ன ரேட்டு போகுதுல? நாங்கள் போன வருஷம் போட்டிருந்தேன், இந்த வருஷம் போடல.
3: எங்கே வாங்குறீங்க இதெல்லாம்?
4: விதை வந்து நம்ம பார்க்க நம்ம யாருக்குனா நம்ம சொந்த பந்தோம் இல்லை யாருக்குனா வாங்கிக்கணும். கிலோ கணக்கு
3: காட்டுக்காரே போடுறவங்க கிட்ட வாங்க
4: வாங்கிக்கோங்க மேடம். நல்ல தரமாக வாங்கணும் மேடம்.
3: அது எப்படி தரமுள்ள மஞ்சள் தரம் இல்லாத மஞ்சள்னா நீங்கள்?
4: அது விரலி பார்த்தாவே தெரியும் மேடம். அதை தரமாக பார்த்து வாங்கி உண்டையில் போட்டிங்கன்னா பயிர் திடமாக வரும் மேடம்.
3: இப்போ நீங்கள் 1.5 ஏக்கரை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஃபுல்லாகவே மஞ்சள் மட்டும் இல்லைங்க
4: மேடம். ஒரு 1/2 ஏக்கரா போடுவோங்க. அடுத்த வருஷம் 1/2 ஏக்கரா. அதாவது மஞ்சள் வந்து 7 விடாத போட்டிங்கன்னா என் நேரம் காட்டுன்னு சொல்லுவாங்க மஞ்சள். அந்த மஞ்சள் வந்து தங்கம் மாதிரி இருக்குது இல்லை, அதனால வந்து 7 போடணும், தொடர்ச்சியாக போட்டுனேக்கணும்.
3: நீங்கள் மஞ்சளுக்கு எவ்வளோ நிலத்தை எடுத்துப்பீங்க?
4: 1/2 ஏக்கரா எடுத்துக்கோங்க.
3: 1/2 ஏக்கரா எடுத்துப்பீங்களா? 1/2 ஏக்கராக்கு எவ்வளோ கிழங்கு பயன்படும்?
4: நாம் போடுறத பொறுத்து நான் வந்து 1 ஒன்று போடுவோம். கிலோ கணக்கு தான் மேடம். 100 200 500 வாங்கி நம்ம குறிப்பா சொல்லணும். நம்ம பையன் அதாவது பார் ஓட்டுறத பொறுத்து இருக்குது மேடம்.
3: பாத்தி எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க, எவ்வளவு இடைவெளி விடுறீங்க?
4: அப்படி இல்லை மேடம், நாங்கள் பார் ஓட்டி தான் போடுங்க மேடம். அதான் ஏலின்றவங்க நாங்கள். ஏலினா 1 ஓட்டுங்க. மஞ்சள் வைக்கிறது 1 அடி. இப்படி பார்த்தாலே 1 இப்படி பார்த்தாலே 1 வரும்.
3: மஞ்சள்ல ரகங்கள் இருக்கா?
4: ரகம் இருக்குது, இப்போ வந்துங்க மேடம். இப்போ எங்க இதெல்லாம் வந்து ரகம் இல்லைங்க.
3: நீங்களே என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
4: நாங்கள் அப்போ வந்து நாட்டு மஞ்சள் போடுவோம். இப்போ வந்து A1 AB போடுறாங்க.
3: ஒரு வாட்டி கட்டுவீங்க
4: மஞ்சள் போறது ஒரு 1 ஒரு 5 இருக்குள்ளே அடி உரம் போட்டு ஏறு ஓட்டிடுவோங்க.
3: உங்களதே மாடெல்லாம் இருக்குது இல்ல, இயற்கை விவசாயம் பண்றது இல்லைங்களா நீங்க?
4: இயற்கை விவசாயம் வந்து சாத்திய ஆகல மேடம். அதாவது நம்ம பரம்பரையானது தான் இயற்கை விவசாயம் வந்து பண்றது வந்து டவுன்ல இருக்கிறவங்க பண்றோன்றாங்க. நம்மளுக்கு வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் சாத்தியம்
3: இல்லைங்க. ஏன் நீங்க கிராமத்துல இருக்கீங்க, அதுவும் இல்லாத நாட்டு மாடலா வச்சிருக்கீங்க? இயற்கை விவசாயம் பண்ணலாம்ல, நிறைய வந்து அதிகப்படியான சாகுபடி வரும்ல, உங்களுக்கும் நிறைய லாபம் வரும்ல.
4: அதுக்கு தேர்தல் மேடம். ஆனா அதுக்கு சூழ்நிலை வந்து பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கா, இவன் என்னடா பண்றான்ற அது புதுமையா ஒரு சொல்ல ஆரம்பிக்குவாங்க.
3: அப்படிலாம் இல்ல, முடிந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண பாருங்க.
4: அது சாத்திக்கு பண்ணல மேடம் நம்ம சைட்ல.
3: கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன நோய் வருது?
4: அது அந்த கருப்பு நோயின் ஒன்று வரும், புள்ளி புள்ளியா வரும். அந்த நோய் வராத முடி பார்த்துக்கணும். ஒரு கை நீ பண்ணி பண்ணிட்டா உடனே நின்று கூட 2 இல்ல 4 போய் பார்க்கணும். என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற அந்த தன்மை.

0: பார்க்கணும்.
1: நோய் வந்தது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: அது நம்ம நாங்க புடிக்கி பாத்துருவோம். பட் அந்த நோய் உள்ளக்குள்ளேயே கண்டுபிடிச்சிருவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன உடம்புலயே கூட ஒரு இது உடனே கண்டுபிடிச்சிருங்கல்ல, அது மாதிரி அந்த நோய் உள்ள ஒரு சின்னதா ஏதோ ஒரு ஒரு மஞ்சள்ல ஒரு புள்ளிக்கும், அது உடனே அதை பிடிக்கணும்னு போயிட்டு ஆபீசர் கிட்ட கொடுத்து அது மருந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்தை.
1: நோய் வந்துட்ட அப்புறம் என்ன மருந்து கொடுப்பீங்க?
0: அது அக்ரி கிட்ட இந்த மருந்து அடிங்க சார், இந்த மருந்து அடிங்க சார். மாம்பழம் ஒரு அளவுக்கு நான் வாங்குவேன், அக்ரி படிச்சவங்க கூட தான் வாங்குவேன்.
1: மஞ்சள்ல களை எடுக்கிறதுலாம் கஷ்டமா?
0: களை ஏத்தலாம் மேடம், வச்சு ஃபர்ஸ்ட்
1: எப்படி ஆள்குளியே இல்ல
0: ஆள்குளி தான் மேடம்.
1: எவ்வளவு கேக்குறாங்க ஆளு? கேக்குறாங்களா விவசாயத்துக்கு?
0: கேக்குறாங்க மேடம். நம்ம சொந்த பந்தத்துல அப்படி போய் நீ ரெண்டு நாளைக்கு நான் ரெண்டு நாளைக்கு செஞ்சீங்கன்னா செஞ்சிடலாம்
1: மேடம்.
0: இல்லைன்னா 250 ரூபா கூலி களை வெட்டுறதுக்கு, 300 ரூபாய் கேக்குறாங்க. சாப்பாடு அவங்களே போட்டு மணி 8 மணிக்கு வருவாங்க, மணி 2 மணிக்கெல்லாம் போயிருவாங்க மேடம்.
1: நிறைய கிராமத்துலங்களையா மஞ்சள் சாகுபடி செய்யற இடத்துல வந்து காட்டு பண்ணி தொந்தரவுலாம் இருக்கு உங்க பக்கம் அந்த மாதிரி?
0: எங்க பக்கம் இல்லைங்க மேடம்.
1: அது வரைக்கும் கொஞ்சம் நஷ்டமாவது இருக்கும்.
0: எங்களுக்கும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது மேடம். எங்க அது மஞ்சள் குறிப்பா போடணும்னா ஆரி புழுதி போட்டு தான் நாங்கள் போடுவோம் மேடம். அது வந்து நல்லா மாட்டு டேக்டர்ல விட்டு ஓட்டுறது வந்து சாத்தியம் இல்லை மேடம். வந்து மாட்டு கலப்பில 2 சாலை ஓட்டி அதை அண்டை கழிச்சு போட்டு திரும்ப எருவு கொட்டி அதை பக்கப்படுத்தி 7 சாலு ஓட்டணும் மாட்டு கலப்பில. டேக்டர்ல வந்து இப்ப வந்து சொல்றாங்க 2 சாலு ஓட்டே, நான் 2 சாலு ஓட்டிட்டேன்றாங்க. அது சாத்தியம் இல்லை, அது மிகவும் இல்லை. மாட்டு கலப்பில ஓட்டி அது மஞ்சள் அதாவது மாட்டு கலப்பில் ஓட்டணும்னா மெரி உழுது அந்த மண் பூமி மெரி உழக்கிறது வந்து அந்த பயிருங்க வந்து தன்மையாகுது கடைசியில். டேக்டர்ல ஓட்டுறது என்ன பண்ணுறது சும்மா திண்ணிட்டு போகுது, அது உழவு ஆகிறதுல நானும் தான் 4 சாலு ஓட்டினா போட்டோன்றாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே சாத்தியம் இல்லை. எத்தனை எந்திரியும் வந்தாலும் மனுஷன் இல்லாத இது இல்லாத செய்ய முடியாத ஒரு தொழில் எதுவுமே இல்லை மேடம். அதாவது மாட்டு கலப்பில் ஓட்டி மஞ்சள் போட்டு பாருங்க, அது சிறந்ததாக இருக்கும். சில பேர் டேக்டர்ல ஓட்டிட்டு போடுற மஞ்சளுக்கு வந்து சாத்தியம் கிடையாது அவ்வளோ.
1: சரிங்க, இப்போ நட்ட மஞ்சள் எல்லாம் எத்தனை மாசத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவீங்க?
0: 10 மாசம் 12 மாசத்துக்கு மேல ஆயிரும் மேடம். அதாவது இப்ப இந்த நாங்களுக்கு தமிழ் தான் தெரியும் மேடம். இப்ப வைகாசியில் போடுறோம்னா அடுத்தது பங்குனியில வெட்டிடுவோம் மேடம்.
1: பங்குனியில வெட்டிடுவீங்க. இப்போ வந்து விளைஞ்ச மஞ்சள் அறுவடைக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன அறிகுறி?
0: அதுதான் தையல் தையின்னு ஒண்ணு வருது மேடம்.
1: அது மாச கணக்கு வச்சுப்பீங்களா இல்ல இந்த தொட்டு பார்த்தா?
0: இல்லைங்க மேடம், அதுக்குதான் தை பொங்கல்னு ஒண்ணு வருது மேடம்.
1: பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை செய்யற மாதிரிங்களா?
0: அறுவடை இல்லைங்க மேடம், அது பக்குவம் பாத்திரத்தான் அந்த பொங்கல் ஒண்ணு தயார் செய்யறாங்க. மஞ்சள் கரும்பு அது வெட்டி போய் வைப்பாக்குள்ள இது பருவத்துக்கு வந்துச்சுன்னு சொல்றதோ அந்த காலத்துல தமிழ்ல வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மஞ்சள் வந்து பொங்கல் பொட்டும் பாருங்கள்ல, ஓ தர வந்துச்சுடா அடுத்த மாசம் கடைசியில் அதை வெட்டும் போது 5 நாள் இருக்க முன்னாடி தாள் அறுத்துருவோங்க. தாள் அறுத்துட்டு பொட்டாஸ் போட்டுருவோங்க, பொட்டாஸ் ஏலியாலேயே போட்டுருவோங்க. போட்டு 2 தண்ணி விட்டுருவோங்க, 2 தண்ணி அதாவது 15 நாள் கழிச்சு வெட்டுங்க. 2 தண்ணி 8-8 நாள் 15 நாள் 16 நாள் வெட்டிட்டுங்கன்னா அதில் உள்ள அந்த பொட்டாஸ் போடுறது வந்து மாவு சத்துக்கள் அதிகம், வெயிட் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கலரும் நேரம் மாறும்.
1: மஞ்சள்லயும் வந்து வெயிட் இருக்கிறது வெயிட் இல்லாத அந்த மாதிரி இருக்குங்களா?
0: ஆ இருக்குது மேடம், அது நாம பார்த்தோடனே கண்டுக்கலாம் மேடம். அதுக்குதான் அந்த பொங்கல்ல நம்ம வெட்டி பார்த்தோட இது தரம் வந்துச்சுடா கரும்பு வெட்டி பாருங்க, பூ வைக்கிறதுக்கு நம்ம வெட்டி ஆளாண்டுங்கன்னா ரொம்ப சாத்திக ஆகும்னு சொல்றது, அதுதான் பொங்கல்னு ஒன்று வருது.
1: சரிங்க, மஞ்சள்லாம் புடுங்குறீங்களா? அதுக்கு ஆள் வச்சு எடுக்கிறீங்களா இல்லை மிஷின் இருக்குங்களா?
0: இல்லைங்க மேடம், நாங்கள் வந்து கலக்கத்தில் தான் வெட்டி எடுக்குங்க. அப்படி இல்லைனா ஏர் ஓட்டிடுவோம், 4-5 பொண்ணால் வச்சுன்னு பெருக்கின்னு வந்துடுவோங்க. ஏர் மாட்டு ஏர் வேலையோ கட்டி ஓட்டிடுவோங்க மேடம்.
1: இப்போ புடுங்கின மஞ்சள் எல்லாம் வேக வைப்பீங்களா? அது எப்படி?
0: அது கையிலையும் அதாவது விரவல் போட்டு வைக்கிறது உண்டு, மிஷினில் போட்டு வைக்கிறது உண்டு மேடம்.
1: வேக வச்சு காய வைக்க எத்தனை நாள் ஆகும்? கொட்டைகள் ஏதாவது போட்டு காய வைக்கிறீங்க?
0: இல்லைங்க மேடம், அப்படி பரவாயில்ல. நம்ம அந்த இடத்துல எங்க மஞ்சள் வெட்டுறாங்களா அந்த இடத்துல புழுதி அப்படி நிறையப்படுங்க, நல்லா நிறையப்பட்டு இடம் இல்லைன்னா நிறையப்படுங்க, அந்த கையிலேயே நிறையவிட்டு அங்கேயே அடுப்பு வெட்டி வேசி அவத்துக்கு காய வச்சிருவோம்.
1: அந்த கிழங்கெல்லாம் நிறைய பேர் பாலிஷ் போடுவாங்க இல்லைங்களா, நீங்க பாலிஷ் போடுவீங்களா?
0: அது மேடம் காய வச்சு நம்ம அங்கேயே கொண்டு போயிருவோம் மேடம், சேலத்துக்கே கொண்டு போயிருவோம் இல்லை ஆத்தூர் கொண்டு போவாங்க, ஈரோடு கொண்டு போவாங்க.
1: எவ்வளவு ஒரு குவிண்டாலுக்கெல்லாம் கொடுக்குறாங்க?
0: அது ரொம்ப கம்மி தான் மேடம்.
1: சரி, நீங்க இந்த விளையிற மஞ்சள் எல்லாம் எங்க உள்ளூர்லயே கொடுத்துறீங்களா எங்க மார்க்கெட்?
0: இல்லைங்க மேடம், எல்லாமே சேலம் இல்லைன்னா ஈரோடு இல்லைன்னா ஆத்தூர்.
1: நீங்க மட்டும் தனியாமோ இல்ல நிறைய கலந்து?
0: அது புரோவருங்கிறாங்க மேடம், அந்த புரோவர் வந்து நம்ம விவசாயத்துக்கு பணம் இல்லைன்னா அவங்க கொடுக்குறாங்க மேடம். கொடுத்துட்டு நம்ம அதை கொண்டு போய் போட்டு அந்த வட்டி இல்லாத கழிச்சிக்கிறாங்க. ரொம்ப நாளாட்டா வட்டி நாம கொண்டு போய் எங்க மண்டியில போட்டப்ப பாலிஷ் பண்ணி போட்டப்ப நமக்கு விலை கேட்டா நம்மளுக்கு சாத்திக்க வேணா கொடுக்குறோங்க, சாத்திக்கலாம் அங்கே நிறுத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அந்த அதுல மருந்து வச்சு வைக்கிறதுக்கு காசு,
1: பாலிஷ் பண்றதுக்கு வந்து
0: பாலிஷ் பண்றதுக்கு காசு. ரெண்டாவது நம்ம அங்கே இப்போ இந்த மாதம் நம்ம ஏழை விடணும், இந்த மாதம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வைக்கிறதுக்கு மாதத்துக்கு வாடுவேன்.
1: ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா மஞ்சள் சா?
0: மஞ்சள்லாம் வந்து குறைஞ்சபட்சம் மேடம் 15,000-20,000 இருந்தால் தான் மேடம் விவசாயிகள் கட்ட முடியும். ஒரு ஆம்பளையாளருக்கு 800 ரூபா மேடம் கூலி, ஒரு பொண்ணாளுங்க மஞ்சள் பேருக்கு தான் 300 ரூபா. அதில் என்ன வருங்க மேடம் யோசனை பண்ணி பாருங்கள்.
1: களை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கூலி வராங்களா?
0: வராங்க மேடம், அதான் சிம்பிளாக தான் ஏதாவது 2 ஆள் வராங்க. இப்போ நாம் போய் எங்கள் வீட்டில் போய் 2 நாளைக்கு வேலை செஞ்சால்

0: கால்நடைகள் எத்தனை வச்சிருக்கீங்க?
1: கால்நடை நாங்கள் ஏர்மாடு வச்சுருக்கோங்க.
0: ஏர்மாடு வச்சிருக்கீங்களா? அது என்ன ரகம்?
1: நாட்டு மாடு மேடம்.
0: நாட்டு மாடுங்களா? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: நாங்கள் ரெண்டு மாடு வச்சுருக்கோம், ரெண்டு கண்குட்டி இருக்குது மேடம்.
0: எத்தனை வருஷமா மாட்டு வளர்க்குறீங்க?
1: எனக்கு வயசு வந்து 53 மேடம். அப்பா காலத்துல தாத்தா காலத்துல எனக்கு அதுதான் குலதெய்வமே.
0: நம்ம மாடை வந்து உங்க பசங்க மாதிரி பாத்துக்கிறீங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து மாட்டுக்கெல்லாம் என்ன செய்வீங்க?
1: காலையில தூங்கி எழுந்த உடனே சாமி கும்பிடுவோம். என்ன சாமி கும்பிட்டு மூஞ்சியெல்லாம் விளக்கிட்டு குளித்தேன் விடுவோம் மாட்டேன். குளித்தேன் உடனே ஏற்கனவே நான் நேரத்தில் நான் போயிடுவோம். நார்த்தமட்டினாவே என்ஆர் முத்துனாவே சனி சிறப்பு உண்டு. 5 மணிக்கெல்லாம் எழுந்து போய் நேரத்தில் ஒண்டியாக இருந்தால் போய் நேரத்தை கட்டி நேரத்தில் ஓட்டிட்டு வந்துடுவான். நிறைய பேர் இன்றைக்கு வரைக்குமே நாட்டு மாட்டை லைக் பண்ணுறாங்க. அதாவது நாட்டு மாடுனாவே இப்போ அது குறிப்பாக சொல்லணும்னா மேடம், தேட்டர் வந்து தான் விவசாயமே பண்ணியுமே கெட்டு போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஊடகத்தில். ஆனால் ரெண்டாவது இப்போ நாட்டு மாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேல்யூஷன் இருக்குது மேடம்.
0: சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தீவனம் வைப்பீங்க?
1: காலையில் குளித்து விட்டு மாட்டு பிடிச்சிவாங்க மேடம். திரும்ப மதியம் ஏறு விட்டு வந்தோடனே குளித்து விடுவோங்க. குளித்து விட்டு பில்லு போடுவோங்க. திருப்பணும் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பில்லு போட்டு ஒரு 8 மணிக்கு பில்லு போட்டு கட்டி போடுவோங்க.
0: என்ன தீவனம் எல்லாம் கொடுப்பீங்க?
1: எல்லாமே கொடுக்குங்க மேடம். பில்லு, காஞ்சி பில்லு, பூசா தட்டு, தவிடு, புண்ணாக்கு, இதெல்லாம் அந்த மாதிரி.
0: உங்க மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீவனெல்லாம் நீங்களே போட்டுக்கிறீங்களா இல்ல வெளியில தான் வாங்குறீங்க?
1: இல்லை வேணாம், புண்ணாக்குலாம் வெளியில வாங்கி போடுங்க. குளித்து புண்ணாக்கு போடாக மாட்டாங்க. ரெண்டாவது தீவனம் நம்மகிட்டே இருக்குது மாட்டுக்கு.
0: பச்சை தீவனங்களா?
1: பச்சை தீவனம் தான் போசா பில்லு தீவன தட்டுன்றாங்களா, அது ஒரு கைனி வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லாருக்கிட்ட கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு கைனி 1/2 ஏக்கரா வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க.
0: உங்களோட தேவைக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களா? புண்ணாக்கு தவிடெல்லாம் கிலோ எவ்வளோ வருது? கட்டுமடி ஆகுதுங்களா?
1: கட்டுமடி ஆகும். நம்புறது நெல் விளைஞ்சா அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கிறங்க மேடம். புண்ணாக்கு கம்பல்சரி வாரத்துக்கு 5-10 நாளைக்குன்னா ஒரு 5 கிலோ வாங்கிக்கணும். அப்படி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்தோம்னா அது தன்மை வேற.
0: இப்ப மாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்டுவாங்க இல்லைங்களா? எப்படி நீங்க குளிப்பாட்டுவீங்க? 2 நாளைக்கு ஒரு முறையா?
1: இல்லைங்க மேடம், ஒரு அம்மாசி ஒரு பதுனா குளிப்பாட்டி அதை சாமி கும்பிடுங்க.
0: அப்படிங்களா? இப்ப கொட்டகை வந்து தனியா அமைச்சிருக்கீங்களா இல்ல?
1: தனியா
0: அமைச்சிருக்கீங்க.
1: வீடுனா வீட்டுக்கு முன்னாடி கொட்டாய்.
0: கொட்டைக்கெல்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கிறீங்க?
1: கொட்டைக்கெல்லாம் மழை காலத்துல வந்து பிளீச்சிங் பவுடர் போடுவோங்க. நல்லா சுத்தமா வச்சுக்குவோங்க. இந்த பெனாயிலுக்கு நல்லா அப்படி ஊத்தி மழை காலத்துல தான் இது ரொம்ப உபயோகப்படுத்துவோங்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுத்தம் பண்ணுவீங்க?
1: காலையில சுத்தம் பண்ணிட்டு திரும்ப சாயங்காலம் வரைச்சு சுத்தம் பண்ணுவோம். இல்ல வேற இடத்துல மாத்தி கேட்டா திரும்ப அடுத்த காலையில தான்.
0: சில டைம் பிளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு மாட்டுக்கு கால் எரிச்சல்லாம்
1: அது நாங்க கால் படாத சுத்திட்டு போடுங்க. சேர்த்து சுத்திடுறோம். சுத்திட்டு
0: கொட்டாய்க்கு சரிங்க. மாடுகளுக்கு என்ன நோய் எல்லாம் வருது?
1: அதுதான் இப்ப இந்த அம்பாத்தாய் நம்மளுக்கு வருதுன்னு அது மாதிரி நோய் வரும்.
0: கோமேரி நோய், மடி நோய் எல்லாம் வந்திருக்கா உங்க மாட்டுக்கு?
1: அது இப்ப 2 வருஷம் வந்துச்சு மேடம்.
0: அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: அது பாக்குள்ள தீனி தின்னாது. அதோடைய இது சுயநலம். அப்ப வந்து அந்த கருவாடை வந்து ஊற வச்சு
0: நோய் வரதுக்கு முன்னாடி
1: அறிகுறி தெரியாது மேடம். அதான் பார்த்து தெரியும். இப்ப நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லை, எப்படி நாம சோர்ந்து போறாங்களா? அது மாதிரி மாடு குளித்தேன்னு தீன் தின்னு தீன் தின்னுல இது குந்தாக்குமா அப்படி குந்து மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க உடனே தேங்காய் ஒரு 100 மில்லி வாங்கி அதை ஊத்திட்டோம்னா அது உடனே ஒரு 5 நிமிஷம் ரிலீவ் ஆயிரும். இது இந்த தாயார் மாதிரி வரக்குள்ள ஒரு நாள் 2 நாள் இருக்கும். நாக்கு தொட்டு பார்க்குங்க. நாங்கள் மூக்கு விட்டு வேலை விட்டு பார்த்தோம்னா வே சுனாம நாத்து மாதிரி அடிக்கும். ஓ இது இதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த இடத்தம் நீங்கள் சொன்னது இந்த மஞ்சத்தூள் வேப்பிலாம் அடிச்சு கருவட்டு தண்ணி கருவட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அந்த கருவட்டு தண்ணி மேலே தெளிக்குங்க. தெளிச்சுட்டு அந்த கருவடை குளிச்சுட்டு ஊற்றி மாடு தின்னுவோம். அதுலயே தெளிஞ்சிருந்தா உண்டு கொஞ்சம் நோய் வந்து ஊசி போட்டு தனியா மாட்டை கட்டிக்குங்க.
0: மாட்டுக்கு அந்த கருவாடை எல்லாம் குடுக்கறீங்களா?
1: கருவாடு வறுத்து எல்லாமே கொடுக்கலாம் மேடம். குளிச்சுட்டு போட்டுருங்க மேடம். அந்த கருவாடை இப்ப வீட்டுக்கே வாங்கி உபயோகப்படுத்தனாலே அந்த தலைக்காய் உடச்சு போடுங்க மேடம். அந்த தலைக்காய் உடச்சு குளிச்சுட்டு தான் போடுவோம்.
0: கோமாரி நோய் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களே உங்க மாட்டுக்கு போட்டுருக்கீங்க?
1: அது கரெக்டா ஊர்வாக்குல சாட்டிடுவாங்க.

0: மேடம். அது கம்பல்சரி சில பேர் போடுவோம், நான் கண்டிப்பாக போட்டுருவோம். ஏன்னு கேட்டால் மாடு அது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு காயும். காயறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த ஊசி போட்டால் விட அது ஒரு தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் போட்டு நான் போட்டுக்குவோம். ஏன்னா மாட்டுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சிம்பிளாக போகிறது நாளைக்கு வந்து பெரிய விளைவாக சந்தேகத்து நான் விட மாட்டோம்.
1: இப்போ மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாது போச்சுன்னா நீங்களையும் மாட்டை கூட்டிகிட்டு போகிறீங்களா, இங்கே டாக்டர்லாம் வந்து பார்க்குறீங்க?
0: இல்லைங்க மேடம், எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு மே ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர் இருக்குது. அதை பிடிச்சின்னு போயிருவோம் நாங்களே. ஏன்னா அங்கே கூட்டி வந்து போட்டால் 300-400 ஆகுது. நாம் அப்படியே பிடிச்சி போயிட்டால் அந்த 300-400 மீதி ஆகுது இல்லை, அதனால போயிருவோம். 2.5 கிலோமீட்டர் நடந்து போகணும்.
1: சரிங்க, ஏன் உங்கள் மாட்டுக்கு எவ்வளோ பால் கறக்குது
0: மேடம்? நாங்கள் இன்னும் இதுவரை கறந்ததில்லை, கறக்குறோம் கறக்குறோம். எங்கள் மாடு கறக்க விட்றதில்லை மேடம்.
1: பால் கறந்தால் எங்கே ஊற்றுவீங்க?
0: நாட்டு மாட்டெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தான் மேடம் ரொம்ப சாத்திக்கும். அவ்வளவு கறக்காது மேடம். மிஞ்சி மிஞ்சி கறந்தா ஒரு வேலைக்கு 6 லிட்டர் இல்ல 6 லிட்டர் கறந்தா சாத்திக்காது.
1: சினைக்கு வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: அது மாடு பிடிக்கும் போதே மாட்டு மனசு மேல ஏறி விடுறதுக்கு ஆரம்பிக்கும். பொட்டை மாட்டை பொறுத்தவரைக்கும்
1: சினை ஊசி போடுறீங்களா இல்ல?
0: சின ஊசி தான் மேடம்.
1: சரிங்கய்யா, கோமாரி கால் நோயெல்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வரத்துக்கு முன்னாடி வந்து எப்படி எல்லாம் பராமரிக்கலாம்? வரத்துக்கு முன்னாடி அந்த நோய் வராது தடுக்கலாம்.
0: அது யாருக்கும் தெரியாது மேடம். இப்போ நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கலாம் அப்படி தான் மாடும். இப்போ ஒரு ஒரு ஒரு ஆள் காய்ச்சல் வந்துச்சுன்னா வீட்டில் குடும்பத்தில் வந்துட்டாவே உடனே எல்லாருக்கும் வருது இல்லை. அது மாதிரி ஒரு மாட்டுக்கு எங்கன்னா வந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கிட்ட போய் நம்ம எதாவது மேய்க்க தவளையோ எங்கேயோ இருந்துச்சுன்னா அது அப்படி பரவர்த்தம், அதாவது பரவ நோய் தான். அது
1: வருஷத்துக்கு நாட்டு மாடு வச்சிருக்கீங்க, கண்ணு போட்டு வித்துருவீங்களா இல்ல நீங்களே வளர்ப்பீங்களா?
0: அது நம்மளே பொறுத்து மேடம். இந்த ஊசி போறதுல அது எருதுக்கு விட்டுருந்தோம் நல்லா இருக்கும் மேடம். வந்தா நம்ம வளர்க்க முடிஞ்சா வளர்க்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் அது நல்ல காசு ஆயிருது. அதை கொடுத்துட்டு திரும்ப இல்லை. அதே நான் இப்ப 2-3 ஜோடி அப்படியே கண்ணு போட்டதையே வளர்த்து எருது ஏர்மாடு போட்டுக்கணும், மத்த வித்து போடுவோம். ஆனா 3 வருஷம் உழைக்கணும். அது உழைச்சின்னு அதான் பெரிய மாட்டை கொடுத்துருவோம்.
1: சரிங்க, இப்போ தீவன பிள்ளைலாம் வந்து உங்கள் மாட்டுக்கு போக அதிகமாக விளைஞ்சிச்சுன்னா அதை விற்பீங்களா?
0: இல்லைங்க, சாகு பண்ணிங்க. அதுக்கு அந்த காலத்தில் பெரியவங்கன்னு சொன்னிக்கிறாங்க மேடம். எருவும் பில்லும் எவ்வளோ வறுமையை வந்துட்டாலையும் விற்கக்கூடாதுன்னு சொன்னிக்கிறாங்க. எருவும் பில்லும் விற்கக்கூடாது. மழையே இப்போ திடீர்னு மழை இப்போ 2 வருஷம் இல்லைன்னா
1: நிறைய பேர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதை விற்கிறது
0: இல்லைங்க, நாங்கள் விற்க மாட்டோங்க மேடம். அது என்ன காரணம் தான் சொல்கிறோம் மேடம்னா, எருவும் பில்லும் விற்க மாட்டான்னு சொல்கிறது காரணம் என்னன்னா, மழையே இந்த வருஷம் 2 வருஷம் பேரில் விற்றுக்கலான்னு சொல்லி பில்லையோ இல்லை எருவை விற்றுருவாங்க. திடீர்னு மழை பெஞ்சிரும், அப்ப எங்க இருந்து போறது எருவுக்கு பில்லுக்கு?
1: அதனால பில்லாம் அப்படி போனா எவ்வளவு ரேட்டுக்கு போகும்?
0: இப்ப அந்த காலத்துல போர் போட்டாங்க மேலாம் இப்பெல்லாம் வர வர ரொம்ப இதாகிச்சு, இன்னும் விநியோக காலம் ஆயிடுச்சு. இப்ப வராங்க நேரம் 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து பில்லு வாங்கி போட்டுக்கிறாங்க. போர் போடுறதுல யாரும் இப்ப எல்லாம் சுட்டிடுறாங்க மேடம். சுட்டி போர் போட்டு பேப்பர் போட்டு அடிக்கிறாங்க.
1: இப்போ சென எல்லாம் விடுறீங்க இல்லைங்களா, எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி விடுவீங்க? என் சென ஊசி போடுவீங்க?
0: அதான் மேடம், கண்ணு போட்டு 4 மாசம் விட்டு அதே பருவத்துக்கு வரும் மேடம். நாம 4 மாசம் 5 மாசத்துல போட்டோம்னா உடம்பு நல்லது மேடம். அடிக்கடி போடுறதுல வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுக்கிறோம்னு மேடம். ஏறு மாட்டை பொறுத்தவரைக்கும் நான் கண்ணு போட்டுச்சுன்னா மாடு கெட்டு போயிடுதுன்னு அதிகமா விடுறதில்ல மேடம்.
1: மாடெல்லாம் வந்து இப்போ தட்டெல்லாம் சாப்பிடாத இருக்கும் இல்லைங்களா, அது என்ன நோய் வந்துட்ட மாதிரி நீங்க சொல்வீங்க?
0: அது அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது மேடம். அது தீனி தின்னலாம் ஒருவேளை குந்தாகுமா உடனே கூட்டி வந்து மந்திரம். அந்த காலத்துல வில்லேஜ்ல இருந்து அப்படித்தான் இருக்குது மேடம்.
1: ஏதாவது கை வைத்தியம் இருக்கா அந்த நோயெல்லாம் வரதுக்கு முன்னாடி பராமரிக்கிற மாதிரி?
0: அதான் அந்த மந்திரம் கூட்டு போடுவாங்க.
1: நாட்டு மாடு பராமரிக்கிறதெல்லாம் வந்து சிரமமே இல்லைன்னு சொல்றாங்க, அது உண்மையா?
0: அது சாத்தியம் தான் மேடம்.
1: இப்ப நாட்டு மாட்டுக்கும் பால் மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எது வந்து விவசாயிகளுக்கு அதிகமா பயனடையும்?
0: ரெண்டுமே சாத்தியம் தான் மேடம். பால் மாடு தவிர ரெண்டு பேருக்கு எங்கேயுமே உதவ முடியாது மேடம். ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்கேயுமே போக முடியாது. நாட்டு மாடுன்னா கூட ஒருவேளை தீனிப்பட்டு ஒருவேளை கூட போயிடலாம் மேடம். பாலும் பாட்டுக்கு வந்து 3 நேரமும் கவனிச்சிங்கன்னா அதுக்கு வந்து எப்பயுமே 2 பேருக்கு கரெக்டாக வேலை இருக்கும்.
1: நாட்டு மாடு தான் வந்து ஈஸி விவசாயிகளுக்கு, அதே மாதிரி பயனும் இருக்கும்.
0: நாட்டு மாடு தான் சாத்தியம். பால் மாடு வந்து இருந்துச்சுனாவே வேலை, அதில் வருமானம் வருதுன்றல. அது இன்னொன்று, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்து 32 ரூபா 35 ரூபாய்க்கு மேடம் எடுக்கிறாங்க மேடம். ஒரு மூட்டை மேலே இன்றைக்கி 500 ரூபாய் ஏணிக்குது மேடம். குறைஞ்சி பச்சு அந்த பால் விலை ஏற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் மேடம். 35 ரூபா 33 ரூபா போடுறாங்க மேடம். பொண்ணால ஒரு 6 நாள் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா 5 லிட்டர் 6 லிட்டர் கறந்தா அது ஒன்று எந்த சாத்தியில் ஒரு மூட்டை மேலே இன்னைக்கு 500 ரூபாய்
1: எண்ணிக்குது மேடம். இப்போ நீங்க நாட்டு மாடு வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஏறு ஓட்ட போக மற்றவங்களுக்கு ஏறு ஓட்டி தருவீங்க?
0: அதுதான் என் தொழில்.
1: எவ்வளோ ஏறு ஓட்டினா எவ்வளோ வாங்குவீங்க?
0: போன வருஷம் 1000 ரூபாய் மேடம், இப்போ 1800 ரூபா பண்ணிருங்க மேடம்.
1: இப்போ பரவாயில்லைங்களா, உங்களுக்கு கட்டுமுடி ஆகுதுங்களா?
0: கட்டுமுடி ஆகுறதா? தொழில்னு செய்யறது இல்லை மேடம், எல்லாரும் நம்புது என் நிலம் நம்பு இடம்னு சொல்லுவாங்க.
1: இப்போ ஒரு நிலம் எடுத்துக்கினீங்கன்னா எத்தனை டைம் ஏறு ஓட்டுவீங்க?
0: 6 ஏக்கரை ஓட்டுங்க மேடம், மேட்டேரம் தான்.
1: எத்தனை டைம் ஓட்டுவீங்கன்னு சொல்றேன்.
0: நம்மளுக்கு தான் வந்து

0: அஞ்சு சால் ஆறு சால் ஓட்டுங்க மேடம். மஞ்சளுக்கு வந்து ஏழு சால் ஓட்டி மஞ்சள் போடுவோம்.
1: இப்போ நீங்க மஞ்சள் நடுறதுக்கு முன்னாடி ஏழு சால் ஓட்டிட்டு பின்னாடி தான் மஞ்சள் நடுவீங்க?
0: மஞ்சள் அதை பார் ஓட்டுங்க மேடம். அந்த பார் ஓட்டுறதே வந்து மேடம், மக்காசோளத்துக்கு மஞ்சளுக்கு கரும்புக்கு ஏலி ஓட்டினா அதுல நாய் நரி தூந்து போற அளவு கேப் விட்டு ஓட்டுங்க. கேப்னா அதான் இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி ஓட்டுங்க. அதுல அதான் நாய் நரின்னு சொல்றது நம்ம அந்த காலத்துல பழ முடியும். அதுல தூந்து போனா அதுக்கு எதுவும் அந்த சோக தாங்க கூடாது, அவ்வளவு இடைவெளி இருந்தா தான் கிழங்கு பெருக்கும். அதே வாழை மரம் நாங்க வச்சிங்கன்னா அதுல நம்ம மாட்டு வண்டி தூந்து போற அளவுக்கு கேப் விட்டு வைக்குவோங்க. தென்னை மரம் வச்சிங்கன்னா நம்ம காலிமேவு கோயில் தேர் இருக்குதுல்ல மேடம், அது நடு செட்டில் தூந்து போனா அந்த மட்டை இடிக்கூடாது, அவ்வளவு கேப்
1: விட்டு தேர் விடுற அளவுக்கு இடைவெளி விடணும்.
0: அவ்வளவு இடைவெளி விட்டீங்கன்னா உங்களுக்கு காப் காய்க்கும், நல்ல தரம் தரும். அதாவது அந்த காலத்துல சொன்னாங்க, ஒத்து பயிர் ஒரு கண்டன்னு, அசி பயிர் ஆறு கண்டன்னு. நீ எவ்வளவு ஒரு ஒத்தா போறீங்களோ அவளுக்கு அவ்வளவு வெள்ளம் விளையாது. வாழை மரம் என்ன பண்ணுவாங்க, மூணு அடிக்கு ஒரு அடி வச்சோன்னா சாத்தி கொலப்படாது. அந்த ஆறு அடிக்கு ஆறு அடி எட்டு அடி எட்டு அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கும். தென்னை மரம் குறைஞ்சது இருபத்தஞ்சு அடி வைக்கணும். அது இருபத்தஞ்சு அடி வச்சிங்கன்னா அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா செழிப்பு தன்மையாக இருக்கும். ஏலி ஓட்டுறது மஞ்சளுக்கு கரும்பு ஏலி ஓட்டினா நல்லா கேப் விட்டு ஓட்டணுங்கன்னா கரும்பு நல்லா உட்காரும். அந்த மஞ்சளுக்கு வந்து ஏலி எடுத்து போடக்கூடிய பொட்டாசியில் வந்து நல்லா உரத்தை அப்படியே ஏலியிலேயே கொட்டி பொட்டாசு காம்ப்ளஸ் டிஐபி எல்லாம் கலந்து அதை போட்டு ஏலி போட்டு அப்படி மஞ்சள் மேலே போட்டுட்டுங்கன்னா அந்த கேப் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கேப் அது போய் மஞ்சு மேல அந்த கிழங்கு மேல போய் உட்கார, அந்த தண்டு மேல உட்காந்துச்சுன்னா தண்டு அப்படியே முக்கைய அப்பதான் வைக்கும். நாம என்ன பண்ணுவோம், சிறு இலையை ஓட்டிடுவாங்க. சிறு இலையை ஓட்டக்குள்ள அது ஓணாமுது மாதிரி போய் உட்காரும். அப்ப வந்து அது சாத்திக்கு ஆகுறதுல இது நீ வந்து எவ்வளவு பரப்பு இருக்கு அவ்வளவு அந்த ஏலி மண் எடுத்து போட்டோம்னா அப்படி கப்புன்னு உட்காந்துக்கும், அந்த மண் சரிஞ்சு வராது மேடம்.
1: மஞ்சளுக்கு மட்டுமா
0: இல்ல எல்லா பயிருக்கும் மேடம். இப்ப நாங்க சொல்ற மக்காசோளத்துக்காட்டும் எதுக்காட்டும் பருத்திக்கு நாங்க பருத்தி நட்டு நாட்டு மட்டிலேயே ஏறு ஓட்டிருங்க மேடம்.
1: சரிங்க, இப்ப உங்க நிலத்துல மஞ்சள் மட்டும் தான் போட்டிருக்கீங்களா, வேற பயிரெல்லாம் போட்டிருக்கீங்களா?
0: பருத்தி நட்டுங்கிறங்க மஞ்சள் போட்டு மேடம்.
1: அதுக்கும் இந்த மாதிரி தான் ஏறு ஓட்டுவீங்களா?
0: பருத்தின்னு போட்டா மேடம் ஃபர்ஸ்ட் ஒரு களை வெட்டிருங்க மேடம். ஒரு ஒரு அடி செடி வரைக்கும் ஒரு களை வெட்டிடுவாங்க மேடம். அதுல நாங்க நாட்டு மாடு கட்டினா அதுலயே அந்த கேப்ல நாலு அடிக்கு வைக்குங்க ஒரு செடி, இல்ல மூன்று அடிக்கு வைக்குங்க. நாட்டு மாடு கட்டி அதுலயே அஞ்சு அஞ்சு சுத்து ஓட்டிடுவோம் நடு நடு நட்டு நடு சென்ட்ரல் ஓட்டிருங்க மேடம். அது எங்க வீட்டாலும் ஒரு கூலியாலும் வச்சு அந்த நடு சிதில் ஓரம் இருக்குது பாரு செடி வரும், அதை மட்டும் கலவு கொட்டிருவோம். ஒரே ஒரே காலத்தான் பருத்தி கட்டுவோம்.
1: எப்படி உங்களுக்கு தண்ணி இருக்கிற நிலமா தண்ணி இல்லாத நிலம்?
0: தண்ணி இல்லாத நிலம் தான்.
1: இருக்கிற நிலத்திலயும் வந்து பருத்தி எல்லாம் நடுறீங்க?
0: பருத்தி நடுறோம் மேடம், கோட பருத்தி.
1: சரிங்க, பருத்தி வந்து எங்க வாங்குறீங்க அது நடுறதுக்கு?
0: வேத வந்து இங்க அக்ரிகிட்ட தான் வாங்குவோம், நல்ல மில்ல வந்து வாங்குவோம், தரமா வாங்குவோம் கொட்டைய. அதுலயே ஏ ஒன்னு ஏ பின்ற மாதிரி இருக்குது.
1: பருத்தியில என்ன ரகம் நீங்க போட்டிருக்கீங்க?
0: வரலட்சுமி.
1: வரலட்சுமிங்களா? இங்க அதிகமா வந்து வரலட்சுமி தான் விதைக்கிறாங்க.
0: சில பேர் வரலட்சுமி போட்டா கொஞ்சம் மப்சூல் கிடைக்குது, பஞ்சு எடுக்க நேரத்துல வந்து ரொம்ப சிரமம். போண்டா பருத்தின்னு போறது வந்து மப்சூல் கம்மி, எடுக்கிறது நல்லா இருக்கும்.
1: எவ்வளவு ஒரு மூட்டை போகுது?
0: கிலோ கணக்கு தான் மேடம்.
1: கிலோ கணக்குங்களா? எவ்வளவு
0: ஒரு குண்டால்ன்றது வந்து நூறு கிலோ மேடம். எட்டாயிரம் எட்டாயிரத்தி அது பதினஞ்சாயிரம் வித்தா விவசாயிகளுக்கு ஒரு நல்லது மேடம்.
1: ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
0: இல்லைங்க மேடம், அதாவது தொழில்ன்றது வேற இதுலாத செஞ்சுட்டு கிடக்குறோம். விவசாயன்றது நாங்க விவசாயத்தை செய்யணும், வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது எங்களால. அதே குலத்தொழில் இல்லாம நினைச்சிட்டு
1: எங்க எப்படி உள்ளூர்லயே குடுக்கறீங்களா இல்ல வெளியூருக்கு?
0: இல்லைங்க மேடம், நாங்க பருத்தி வந்து கோணாபுரம் கொண்டு போயிருங்க மேடம். எல்லாமே மூட்டை எல்லாம் சேர்த்துவாங்க.
1: எப்படி ஒட்டுக்கா சேர்த்தீங்களா இல்ல தனியா தூக்கின்னு போனா கொஞ்சம் சிரமம் இருக்கும்?
0: இல்லைங்க மேடம், இப்ப பக்கத்துல எல்லாருக்கும் இன்னைக்கு வெள்ளி சனிக்கிழமை ஏழாம் மேடம் கோணாபுரம், வெள்ளிக்கிழமை எல்லாம் மூட்டை ரப்பி சொல்லிடுவாங்க. அந்த வண்டி ஏத்தி போற ஒரு ஆள் இருக்கிற பிரோக்கர்
1: இதுக்குன்னு தனியா இருக்காங்களா ஏஜென்ட்ஸ்?
0: ஏஜென்ட் அவங்க ஏத்தி போயிட்டு மூட்டைக்கு ஐம்பது ரூபா நாம கொடுத்துடணும். அவங்க மூட்டை கொண்டு தள்ளிட்டு வரணும், வித்துட்டு அவங்க காசு.
1: எப்படி உங்களுக்கு கட்டுமடி ஆகுது ஏஜென்ட் மூலமா ஏத்திட்டு போய்?
0: இல்லை மேடம், அவங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு தொழில் மேடம். அவங்க வந்து அந்த ஒரு லோடு ஏற்றிட்டு போனா அவங்களுக்கு ஏதாவது இப்ப அவங்களுக்கு இருக்குது பருத்தி, அது கூட லோடு ஏற்றி போறாங்க.
1: மஞ்சள் கூட ஏதாவது ஊடு பயிர் போட முடியுங்களா?
0: மஞ்சள் கூட அதான் முளகை போடலாம். இந்த முத்துக்கோட்டைன்னு சொன்னாங்களே, அது அந்த ஈரத்தன்மை இழக்கிறதுக்கு தான் முத்துக்கோட்டை போடுறது. அது போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஊடு பயிர்னா அந்த முளகா செடி.
1: இப்படி ஊடு பயிரா போட்டிருக்குள்ள அது உங்க தேவைக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா இல்ல வெளியே வைக்கிறதுக்கு?
0: மேடம் அது நம்ம வெளியத பொறுத்து மேடம், முளக்காயெல்லாம் விளைஞ்சிட்டா நம்ம எனக்கு ரெண்டு கிலோ போடும் உனக்கு ரெண்டு கிலோ போடும்.
1: உள்ளூர்லயே வித்துக்கிறீங்களா?
0: அதான் இப்ப முளக்காய் பார்த்தோன்னே கேக்குறாங்கல்ல, இந்த முளக்கை முத்துக்கிட்டு போனா நல்லா இருக்குது, அவங்க கிட்ட போனா நல்லா இருக்குது, மஞ்சள் தோட்டம் விளைஞ்சி முளக்கு நல்லா இருக்கும்.
1: ஆனா நீங்க செயற்கையில தானே பண்றேன்னு சொல்லுங்க, இயற்கையிலயும் பண்றீங்களா? இயற்கையும் கொஞ்சம் சேர்த்து பண்றீங்களா?
0: அது முளக்காய் செடி நாங்க விரைக்கும் மேடம், மஞ்சள் போடுறதுக்கு முன்னே அதுல முளைச்சப்பாவுக்கும் இல்ல நாத்தாத்தா வயது நடுவோம் மேடம். அந்த ஏலி எல்லி பார்த்து நட்டுருங்க மேடம்.
1: முத்துக்கொட்டையெல்லாம் நீங்களே எண்ணெயா பண்றீங்களா இல்ல வெளியில வித்துறீங்களா கொட்டையாவே?
0: அது எனக்கு தெரிஞ்சு மேடம் இப்ப இருபது வருஷம் முத்துக்கொட்டை ஆடி தான் வீட்டுல வச்சுக்குவாங்க, அதுதான் சட்டி மாத்தினங்க, ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு காய்ச்சல் கிச்சுனா அதுக்கு நடக்குவாங்க. இப்ப அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம், வந்தா அப்படி முத்துக்கொட்டை எவ்வளவுன்னு வாங்கி போயிட்டே
1: இருக்கிறாங்க. விலைக்கு போட்டுறீங்க? எவ்வளவு போகுது ஒரு கிலோ எல்லாம்?
0: இப்ப சமயத்துல 68 ரூபாய் 30 பைசா மேடம்.
1: 68 ரூபாய் போகுதுங்களா? நல்ல பரவாயில்லைங்களா முத்துக்கொட்டை?
0: முத்துக்கொட்டைனா ரொம்ப மேடம் விளையாது மேடம்,
1: ஒரு பூடு பயிரா போடுற மாதிரிங்களா?
0: இப்ப குறிப்பிட்ட ஒரு

0: தடிக்கு மேல ஒரு மரம் ஈர பதம் இருந்துச்சுன்னா தன்மை இழுக்கிற தன்மை கொட்டை மரத்துக்கு ஒன்று தான் உண்டு. மஞ்சள் ரொம்ப உறுதியாக மழை
1: பெஞ்சிச்சுன்னா
0: அந்த கொட்டை மரம் அந்த இது எடுத்துக்கிது. புளிய மரத்தை எடுத்துக்கணுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு நைட்டில் இது வந்து பதம் அது மாதிரி அந்த முத்து கொட்டை தன்மைக்கு அது அதிகம்.
1: சரிங்க, இப்போ வந்து மழை காலத்துலலாம் எப்படி பராமரிப்பீங்க மஞ்சள்?
0: மஞ்சள் அதாவது ஏலி போட்டு விட்டுருவாங்க, ரொம்ப உறுதியாக மழை பெஞ்சா போய் வெட்டி விட்டு வந்துடுவாங்க. தண்ணி போகிற மாதிரி
1: தண்ணி போகிற மாதிரி காவாய் வெட்டி விட்டுட்டீங்கன்னா தண்ணி போயிடுதுங்களா?
0: போயிடுது.
1: இப்போ மழை காலத்துல அப்படி பண்றீங்க, கோடை காலத்துலலாம் நிறைய வெயில் வரும் இல்லைங்களா, என்ன பண்ணுவீங்க?
0: அது கோடை காலத்துல அது வந்துடுது மேடம். அதாவது நம்மளுக்கு வந்து புரட்டாசி அரிசி கார்த்திகை ரெண்டு மூணு மாசம் தான் நமக்கு மழைக்காலம்.
1: சொட்டு நீர் மாதிரி பயன்படுத்துவீங்க?
0: சொட்டு நீர் நம்மளுது இல்லைங்க மேடம்.
1: அப்படியே வாய்க்காய்
0: காவா போட்டு பாத்தி பாத்தியா திருப்புங்க மேடம். பத்து எலி ஒரு பாத்தி, ஒரு 20 சென்ட்டுக்குன்னா ரெண்டு காவா போட்டு பாய்க்குங்க. அது வாட்டமாக போட்டுருங்க, ஏலி வாட்டக்கூடிய நம்ம வாட்டமாக போட்டு இப்படி உடச்சுட்டா தண்ணி போயிட்டு அது கெச்சி போட்டு ஓட்டுவோம். எங்களுக்கு அது விவசாயத்தில் இருக்கிறதுனால இந்த பக்கம் மேடு, இந்த பக்கம் மழை காலத்தில் வந்தால் டே தண்ணி இப்படி உடச்சு விட்றான்னு சொல்லி ஏலி ஓட்டி விடுவோம்.
1: சரிங்க, இப்போ மஞ்சளுக்கு நடுவில் முத்துக்கொட்டை எவ்வளோ இடைவெளியில் நடுவீங்க, மிளகாயெல்லாம் எவ்வளோ இடைவெளியில் நடுவீங்க?
0: அதான் பார்த்து
1: சுத்தீரம் போட்டுருவீங்களா மஞ்சளுக்கு நடுவில்?
0: இல்லை இல்லைங்க மேடம், அப்படிலாம் இல்லை. சுத்தீரம் அவுத்தி கொம்பு விடுங்க மேடம், அவுத்தி காலு.

0: வாட்டமா போட்டுருங்க, ஏலி வாட்ட கூட வாட்டமா போட்டு இப்படி வருஷம் தண்ணி போயிட்டு அது அது கெச்சி போட்டு போட்டு எங்களுக்கு அது விவசாயத்தில் இருக்கிறதுனால இந்த பக்கம் மேடு இந்த பக்கம் மழை காலத்துல வந்தா டே தண்ணி இப்படி உடச்சு விட்டுறான்னு சொல்லி ஏலி ஓட்டி விடுவோம்.
1: சரிங்க, இப்ப மஞ்சளுக்கு நடுவுல முத்துக்கொட்டை எவ்வளவு இடைவெளியில நடுவீங்க, மிளகாய் எல்லாம் எவ்வளவு இடைவெளியில நடுவீங்க?
0: அதான் பாத்து
1: சுத்திரம் போட்டுருவீங்களா மஞ்சளுக்கு நடுவுல?
0: இல்ல இல்ல மேடம், அப்படி எல்லாம் இல்ல. சுத்திரம் அவுத்தி கும்பிடுங்க மேடம், அவுத்தி கால்.
1: அது வந்து உங்களுடைய கால்நடைகள்?
0: இல்ல கால்நடைக்குன்னே இல்ல, சுத்தியில ஓட்டா ஒரு வேலி மாதிரி பாதுகாப்பு. முத்துக்கோட்டை சிறந்தது மேடம்.
1: சரிங்க, வேலைக்கும் போகுது, உங்களோட வீட்டு தேவைக்கும்
0: வச்சுக்கிறேன்.
1: உங்களுடைய விவசாய அனுபவத்தை சொன்னீங்க, இந்த மாதிரி புதுசா கேக்குறவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய அனுபவம் பிடிச்சி போய் உங்ககிட்ட எப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்களா?
0: நாங்க வந்து மேடம் இப்பயுமே வந்து ஏறு எங்களோட தலைமுறையா போயிருமான்னு நினைக்கிறேங்க. விவசாயமே அவ்வளவு ரொம்ப டிமாண்டா இருக்குது மேடம். அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ஏறு மாடு என்னன்னு தெரியாது, பண்ணினா என்னன்னு தெரியாது, போயிட மாட்டேங்குது. அது நாங்களாம் கட்டி காத்து வரங்க மேடம்.
1: சரிங்க, கண்டிப்பா உங்களோட விவசாய அனுபவம் மற்ற விவசாயிகள் கிட்ட சொல்லுவீங்களா?
0: சொல்லுங்க மேடம்.
1: சரிங்க, உங்களோட போன் நம்பர் சொல்லுங்க.
0: 99 430 328 69.
1: இனிமையான உங்களுடைய விவசாய அனுபவங்களா சொன்னீங்க, நன்றி ஐயா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேடம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு குறித்து நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கதிரொலி.
3: அப்பதான் ஆஹா என்னமோ என் அறிவு கண்ணை திறந்துட்ட. அருமையா சொன்னாரு மஞ்சள் சாகுபடி பத்தியும் நாட்டு மாடு வளர்க்கறது பத்தியும். அப்பதான் இன்னொரு டவுட் எத்தா, அந்த மறைச்சி வச்சுக்கிறதே அந்த ஆப்பம், அதை கொஞ்சம் கொண்டு வா, அப்பதான் நான் கிளம்புறேன்.
4: இந்த கண்ணு இருக்கே, இந்த கண்ணு எப்படி ஒளிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிருது. இங்க பாரு, ஆஹா ஆஹான்னு கேட்டல்ல, ஓஹோன்னு வரணும். அப்போதான் இந்த அப்பத்தாவோட பெருமை ஜில்லா முழுக்க பரவும். சரி சரி உக்காரு, அப்பத்தை போடுற, சாப்பிட்டு தான் போவியாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
8: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 வண்ட டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
9: வண்ட டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா. ஆமாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தது இப்போ மனதையும் நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப இளமையாக வைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம களத்தில் போய் விளையாட வேணுங்க. நிறைய பேர் வாக்கிங்கில் போகலாம், அந்த மாதிரி விளையாடல வந்து நம்ம யங்ஸ்டராக இருக்கும் போது இல்லை சின்ன வயசுல போது விளையாடணும் அப்படின்னா நம்மளுடைய ஆயில் நீண்ட ஆயிலாக இருக்குது, ரொம்ப உடல் எந்த விதமான பாதிப்புகளும் நோயற்ற வாழ்வாக இருக்கும். பொதுவாக எல்லாமே சொல்லுவாங்க, ரொம்ப செல்வத்தில் செல்வம் எது அப்படின்னா நமக்கு நோயற்ற வாழ்வு தான் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வம். அது உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சாதனை பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டின் மீது நிறைய பேருக்கு அதீத ஆர்வம் இருக்கும். அது தொடர்பான வினாக்கள் தான் உங்ககிட்ட கேட்க போகிற நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 043-42-24-40-30 என்ற எண்ணில் மற்ற 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மட்டநகர் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும் மட்டநகர் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இன்னைக்குடைய முதல் அன்பினேர் வாங்க. வணக்கம். முதல் நேரை விடுபட்டார். இனிப்பில் இனி நேர் வாங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, நாகரசம் என்ன துறை துறை. இப்போ 2026 ஃபிபா உலக கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அது எந்தெந்த நாட்டுல நடக்குதுங்க? ஆஸ்திரேலியா இல்லைங்களே. இனிப்பில் இனி மாற்றி நேரம் வாங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க.
1: நடைபெற்று
0: அடுத்த நேர் வாங்க. வணக்கங்க.

0: வணக்கம். சரிங்க, நமக்கு எல்லாத்தையும் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: வணக்கம், நான் கருத்மட்டி கிராமத்துலேருந்து மணி பேசுகிறேன்.
0: மணி, உங்களுக்கு என்னதாங்க, இப்போ 2026 இருக்கான ஃபீபா வேர்ல்டு கப் எந்த நாடுகளில் நடைபெற்று கொண்டு இருக்குதுங்க?
1: செம்மையா.
0: அமெரிக்கா ஒரு நாடு, இன்னும் ரெண்டு நாடு இருக்குதுங்களே.
1: ரெண்டு நாடு இருக்கு,
0: மொத்தம் ஏங்க மூணு நாடுகள் நடக்குதுங்க.
1: பிரேசில்,
0: பிரேசில் இருக்கிறீங்க, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இந்த மூணு நாடுகள் தான் சேர்ந்து நடத்திட்டு இருக்கு. இதோட வினர்ஸ் ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்கும் மறுத்துக்கணும். இந்த மூன்று நாடுகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஆஃப் 16 வந்து வெளியேறிட்டாங்க, குவார்டர் ஃபைனலுக்கு வரல. இப்போ குவார்டர் ஃபைனல் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கு. அந்த நாடுகளை எது சொல்ல நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுப்போம். வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க? மகேந்திர சிங் தோனி அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இன்னைக்கு அவருக்கு 45வது பிறந்தநாள். சமயம் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கலாம். அவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் தெரியுங்களா? மகேந்திர சிங் தோனி என்னங்கம்மா கால்பந்து என்பது? சரியான பதில. இன்னும்மா அம்மா தெரிய நினைச்சா கொஞ்சம் பயங்கரமா தெரிஞ்சு போல இருக்காங்களே. சரி, பரவாயில்லைங்க.
2: என்னங்க
0: புரியல? ஓ சூப்பர். அப்படிங்களா, உங்க பொண்ணு அவங்க ஃபுட்பால் விளையாடுவாங்களா, கால்பந்து விளையாடுவாங்களா? சூப்பருங்க. அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? பேர் சொல்றீங்களா? அர்ச்சனா. அவங்க சமயம் வந்து ஃபுட்பால் விளையாடுறா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கொள்வோம். நாம அவங்கள பத்தி நிறைய நியூஸ்ல பேப்பர் படிக்கணும், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவித்துக்கொள்வோம். நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் நிறைவு வினா கேட்கணுமா, பதில் சொல்றீங்களா? சரிங்க, நிறைவு வினா ரொம்ப எளிமையான வினாவை கேட்கறேங்க, சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு 15 வயதான ஒரு சின்ன குழந்தை, பள்ளி குழந்தை, பட்டை கிளம்பி கிரிக்கெட் விளையாட்டு இருக்காரு. பிச்சு பிச்சு அதுதான் கண்டுபிடிச்சாங்க. அவரோட பேர் தெரியுங்களா? பாக்கலாம், யாரும் பேர் சொல்லுவாங்களா? சின்ன வயசு, என்னமோ சுட்டித்தனம் பண்ணுவாரு கிரவுண்ட்
2: இறங்கிட்டான்.
0: அவங்க பேரு சூரிய வம்சி. சூரிய வம்சி, வணக்கம் சொல்லுங்க. நீங்க வரல போல இருக்கிற நிகழ்ச்சி, வரல போல
2: இருக்குற
0: அப்படிங்களா? நம்மளுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். அந்த பண்பாடு தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சதுங்களே. அது அது விஷயம், அந்த கட்டுப்பாடுகள் நமக்குள்ள நேரத்தில் அது ரொம்ப விஷயம். ஓகேங்க, சரிங்க. உங்களுக்கான வினா கேக்குறேன் பாருங்க.
2: மூன்று கேள்வி
0: எளிமையை கொடுத்துருங்க ஐயா. சரிங்க, ஓகேங்க. உங்களுக்கு கொடுக்க பாருங்க. 2026 ஃபிபா வேர்ல்டு கப் நடக்குது இல்லைங்களா, அதில் மொத்தம் எத்தனை நாடுகள் பங்கேற்றன? இல்லை ஃபிபா வேர்ல்டு கப் கால்பந்து போட்டி. ஆமாம், அதில் மொத்தம் எத்தனை நாடுகள் பங்கேற்றன என்பதை உங்களுக்கு வேணாம்.
2: உங்களுக்கான
0: கிறிஸ்டியன்

0: ரொனால்டோ அப்படின்ற செம்மையா ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர், ரொனால்டோ மெஸ்ஸி இவங்க ரெண்டு பேரும் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நம்ம கிரிக்கெட்டோட தெரிஞ்ச மாதிரி ஃபுட்பால் தெரியணும் அப்படின்னா இவங்க தான் நமக்கு ரொம்ப ஞாபகம் வருவாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து எந்த நாட்டை சார்ந்தவர், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? சரி வாங்க, நல்லது நல்லது, நன்றிங்க. ரொம்ப அற்புதமான நேற்று நடைபெற்ற போட்டியில் வந்து ஸ்பெயினுக்கு எதிராக வந்து கண் கலங்கி இப்படி வெளியேறினாரு, அது கொஞ்சம் நமக்குலாம் வருத்தமான விஷயமும் கூட. அவர் நாடு வந்து தோத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இருந்தாலும் அவளுக்கு வாழ்த்து நம்ம தெரிவித்துக்கொள்வோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க. ராஜசேகர், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? சரிங்க, உங்களுக்கான குறிப்பு ரொம்ப எளிமையான குறிப்பை கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொனால்டோ எந்த நாடை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம கேட்டோம். உங்களுக்கான இது அடுத்து என்னன்னா மெஸ்ஸி. சரி, மெஸ்ஸி தெரியுங்களா, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க? அர்ஜென்டினா கேப்டன். ரொம்ப வந்து அந்த கோல்டன் ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காம்படிஷனில் இப்போ அந்த போட்டியில் வந்து இருக்காரு. எம்பாவே கூட போட்டியில் இருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு நான் அடுத்து என்ன
1: கேட்கலாமா?
0: சரிங்க, இப்போ அந்த ஃபீபா வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதிகமான உலக கோப்பை கால்பந்து போட்டியில வந்து ஜெயித்த நாடு எதுங்க? பிரேசில். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நெய்மர். அவர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேற்றாங்க. அவர் அழுந்துலாம் போனார். ரொம்ப சூப்பரான விளையாட்டு வீரர். பிரேசில் தான் அந்த 5 வென்றிருக்குது. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாமா? ஏதாவது விளம்பரம் கேட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.
1: உங்களுக்கு விருப்பத்துக்காக விடுறேன்.
0: சரிங்க, ஒரு நல்ல பாடலை வந்து உங்களுக்காக கேட்போம். நன்றிங்க ராஜசேகர். சரி, நன்றி. நம்ம அந்த நேயருக்காக ஒரு நல்ல பாடல் கேட்கலாங்க. அதுக்கு முன்பாடி விளம்பர உரை. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
3: தங்க விலையறா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.

0: யவனம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: இனிமையான இந்திர வேலை நேர்களை பயணித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இரு வேலையில் நிறைய பேர் காரில் வந்து போயிட்டு இருப்பீங்க. காரில் போயிருக்கும்போது பண்பலை கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் டூ வீலர் போட்டுருப்பீங்க, ஹெட்செட் போட்டு நம்ம பண்பலை கேட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது காரில் போகிறவங்க மறக்காமல் ஷீட் பெல்ட்டும் இருசக்கர வாகனங்களில் போகக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் அணிஞ்சுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு வேலையில் நம்ம எல்லோருக்கும் பிடிச்சமான அந்த விளையாட்டு துறையான தொடர்பான வினாக்கள்லாம் கேட்டுருக்கோம். அதுவும் குறிப்பாக நம்ம ஃபீபா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்குங்க. செம்மையாக ஒரு குவார்டர் ஃபைனல் லெவலுக்கு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் 48 அணிகள் பங்கேற்றாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பார்த்தீங்கன்னா டீம் 16, அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் வந்துருச்சு. அந்த குவார்டர் ஃபைனலில் விளையாடக்கூடிய அணிகளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கங்க. விளையாட போயிட்டு வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க. யாருங்க பேசுகிறீங்க? நாகலாபுரத்துலேருந்து கன்னியப்பன் பேசுகிறீங்களா? சரிங்க. கன்னியப்பன் உங்களுக்கான வேணா கேட்கலாமா? சரிங்க. சுனில் சேஸ்திரி எப்போது இந்திய கால்பந்து அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார்? சுனில் சேஸ்திரி எந்த ஆண்டு இந்திய கால்பந்து அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார்? 2012. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதி.
5: முள்ளக்காட் பாபு.
6: பாபு? ஆமா சார்,
5: பாபு. சரிங்க. உங்களுக்கு வேணா கேட்கலாமா?
6: சரிங்க.
5: ரொம்ப எளிமையான கேட்கணும் பாருங்க. இந்தியாவில் எந்த நகரம் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க?
6: இந்திய தலைநகரம் மும்பை சார்.
5: இல்லைங்க, புவனேஸ்வர். புவனேஸ்வர், ஒடிஷாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர். இனிப்பில் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சக்கரவர்த்தி மஞ்சு பிறந்து பேசுறீங்களா? சரிங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரிங்க. கணுக்கால் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கணுக்கால் பிடிப்பு அப்படின்றது எந்த இந்த வார்த்தை வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையதுங்க? கணுக்கால் இல்லைங்க, கபடி. ஆ சரிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதப்பேட்டை ஸ்டேட்டுங்க ஐயா.
5: சேட்டு?
7: ஆமாங்க.
5: சரிங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரி, மகேந்திர சிங் தோனி இருக்கார் இல்லைங்களா, அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவருங்க? எங்க பிறந்தார் அவருங்களா? எந்த மாநிலத்தில் பிறந்தார்? சரிங்க, நன்றி. இனிப்பில் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்தவர்.
7: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் சொல்லுங்க.
7: லட்சுமன்,
5: எந்த நாட்டின் தேசிய கால்பந்து அணி 3 சிங்கங்கள் புனைப்பெயர் பெற்றது? இல்லைங்க இல்லைங்க, இங்கிலாந்து. இனிப்பில் இனியக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். அடுத்த நேயர் ஸோ இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ.
5: வணக்கம் சொல்லுங்க.
8: ஏங்க?
5: காசிராஜாங்களா?
8: ஆமாம்.
5: சரிங்க. 2026 மகளிர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனை யாருங்க? 2026 மகளிர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனை யார்? அதுதான் உங்களுக்கான
8: வினா.
5: 2026 இந்த ஆண்டிற்கான மகளிர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இல்லைங்க, அவர் இல்லைங்க, அவர் இல்லைங்க. சரிங்க. விசாலி வைசாலி ரமேஷ் பாபு என்பது சரியான பதிலாங்க. இனிப்பில் இனி மறுத்த நேர் வணக்கம்.
9: எனது அன்பு தம்பி மாரிமுத்து ஐயாவை இதுவும் வணக்கம் சொல்லுவது கச்சேரி மாவட்டம் பக்கிங் ஆபீஸர் ரகுபதி.
5: சரிங்க ரகுபதி, உங்களுக்கான எல்லா நிறைய போட்டிகளில் நமக்கு ட்ரா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். அது கிரிக்கெட் இருக்கட்டும், இல்லைன்னா ஃபுட்பால் இருக்கட்டும், எதுவும்

0: தானே ட்ரா அப்படி சொல்லுவோம். அப்படின்னா என்னங்க அதோட பொருள் என்னங்க ட்ரா
1: அப்படின்னா? இதோட புரிஞ்சுன்னு அர்த்தம்
0: இல்ல, சமநிலை, ஈக்குவலா பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க.
2: நீங்க
0: ரேடியோ பக்கத்துல பேசுறீங்களோ, ஒரு சவுண்ட் கிரங் அப்படின்னு வருது. சரிங்க, ஓகே. உங்களுக்கு என்ன கேட்கலாமா? உங்களுக்கு நான் வேணா கேட்கணும் அப்படின்னா, ரொம்ப இந்த கால் பந்து பேசுறத பார்த்து நான் பேசிட்டு இருக்கோம். 2026 இப்போ நடக்குது ஃபீபா வேர்ல்டு கப்பு. அந்த வேர்ல்டு கப்பில் எத்தனை டீம், இப்போ 48 அணிகள்னு சொல்லுவோம், எத்தனை டீம் வந்து பங்கேற்றாங்க பிரிவுகள்? 48 நாடுகளுடைய எண்ணிக்கை, எத்தனை குழுக்கள், இந்த குரூப் சொல்லுவாங்க, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி
2: சொல்லுவேன்.
0: சூப்பர், 12 என்பது சரியான பதில்மா, வாழ்த்துக்கள். சரிங்க, ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை அணிகள் பங்கேற்றாங்க?
2: 4.
0: ஆஹா, 4 என்பது சரியான, சூப்பர்மா, 2 வினாக்கு சமையா வந்து பதில் சொல்றீங்க. சரிங்களா, உங்களுக்கான நிறைவுனா குவார்டர் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன குவார்டர் ஃபைனல்னா? என்ன பால் கேக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, நானே ஒரு நல்ல பால் உங்களுக்கு பிரணியாக்க போறோம். அதுக்கு முன்பாக தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 விளம்பர இடைவெளி, அதனை தொடர்ந்து பாடல்கள் கேட்போம்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: எட்டு மணி 33 நிமிடத்தில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்னைக்கு இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா. நம்ம விளையாட்டு தொடர்பான வினாக்கள்லாம் கேட்டுட்ருக்கோம், நேர்கள் செம்மையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஃபீபா வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டா வேர்ல்டு கப் ஆல்மோஸ்ட் 48 அணிகள் வந்து பங்கேற்றாங்க. அது 48 அணிகள் பங்கேற்றதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் ஃபைனல் ஃபைனல் ஆயிடுச்சு. குவார்டர் ஃபைனல் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்கன்னா ஜூலை மாதம், அதாவது நாளைக்கு அந்த ஃப்ரான்ஸ்

0: அடுத்து மொராக்கோ வந்து பங்கேற்கிறாங்க ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனலில். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் பெல்ஜியம் அவங்க ரெண்டு பேரும் பங்கேற்கிறாங்க. அடுத்ததாக ஜூலை 11வது சாட்டர்டே அன்றைக்கி வந்து நார்வே இங்கிலாந்து அணிகள் பங்கேற்கிறாங்க. இன்னொரு மேட்ச் எப்போது அப்படின்னா அது ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 11வது வந்து நடக்கும். ஸோ அது என்ன மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல், அது குவார்ட்டர் ஃபைனல் தாண்டி அடுத்தது நமக்கு செமிஃபைனல் வந்து நடக்க போகிறது. ஸோ யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த அணிகளாக வந்து ஜெயிக்க போகிறான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம போயிட்டுருக்கு. பெருசாக இதை பார்த்து பார்த்தா நம்ம போர்ச்சுகல் அணி வந்து கொஞ்சம் தோற்று வெளியிட்டாங்க. அதோடு சேர்ந்து போர்ச்சுகல் மட்டும் இல்லைங்க, இந்த போட்டியை வந்து நடத்தக்கூடிய மூன்று அணிகள் மூன்று நாடுகள் 23வது உலகக்கோப்பை போட்டிங்களா, அது என்ன நடத்துகிறாங்க, அமெரிக்கா மெக்சிகோ கனடா நடத்துகிறாங்க. இந்த மூன்று நாடுகளும் கூட வெளியேறிட்டாங்க. 3வது சுற்றுடன் அதாவது சுற்று 16 வந்து வெளியேறிட்டாங்க. கனடா வந்து ஃபூஜிக்கு 3 அந்த கோல் கணக்கில் மொராக்காவிடம் தோத்துட்டாங்க. மெக்சிகோ 2-3 அப்படின்ற கோல் கணக்கில் இங்கிலாந்திடமும், அமெரிக்கா 1-4 அப்படின்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோற்று காலிறுதிக்கு வாய்ப்பு இல்லாமல் வந்து வெளியிட்டாங்க. கொஞ்சம் இதுதான் விஷயமான கூட, ஆனால் எல்லாம் பயங்கரமான இன்னொரு அணி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னா ஸ்பெயின் அணி. அந்த ஸ்பெயின் அணி யாருக்கிட்ட போகிறோம் அத்தனை பேருக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேப்டாவிட்ட 0-0, சவுதி அரேபியாவிட்ட 4 கோல் அடித்தாங்க, உருகேவிட்ட 1 கோல் அடித்தாங்க, ஆஸ்திரேலியாவிட்ட 3 கோல், போர்ச்சுகல் நேற்று தான் போர்ச்சுகல்லேருந்து ரொனால்டோ அந்த அணியை சார்ந்தவர் தான், அவர் வந்து அந்த அணிக்கிட்ட வந்து இந்த மொத்தமாக அந்த 6 போட்டிகளும் ஸ்பெயின் அணி கோலே வாங்கலைங்க. எல்லாம் மற்ற அணிகளுக்கு ஒரு கோல் கூட வாங்கலை, எல்லாமே வந்து இவங்க தான் அடித்தாங்க. மற்ற நாடுகள் கோல் போட முடியாமல் தோற்று வெளியேறிட்டாங்க அந்த 6 போட்டிகளும். சரி, எல்லாமே யார் வந்து நம்ம ஜெயிக்க போகிறாங்கிறது எல்லோரும் பெரிய சுவாரஸ்யமான போட்டிகளாக பார்த்துட்ருக்கோம். நம்ம இனிப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திப்போம். வாங்க, வணக்கங்க.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள். நலமா இருக்குங்க முனியப்பன், உங்களுக்கான வினா கேட்கலாம்.
1: முனியப்பன்,
0: சரிங்க, ரொம்ப எளிமையான வினாவை கொடுக்கலாமா முனியப்பன் அவர்களுக்கு? கேட்கட்டும். சரிங்க, ரொம்ப எளிமையான வினா கேட்கற பாருங்க. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது?
1: ஆஸ்திரேலியா
0: இல்லைங்க, துபாய். நீரஜ் சோப்ரா அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, எந்த விளையாட்டோடு தொடர்புடையவருங்க? நீரஜ் சோப்ரா இந்தியாவை சார்ந்தவருங்க, நமக்கு ஒலிம்பிக்ல பதக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதான் நமக்கு உண்டான உங்களுக்கான வினா.
2: நன்றிங்க.
0: சரி, வாங்க, நன்றிங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இந்தியாவை சார்ந்த. வணக்கம், ஈட்டி எறிகிறவர். வணக்கங்க. பீமராஜ், என்ன பீமராஜ் என்ன பேர் சொன்னே கட்டாச்சு. சரிங்க, இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க, வணக்கங்க.
3: அரசம்பட்டி
0: காவாது இனிப்பில் இனி அடுத்த நேர் வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழகடை குருநாதன்.
0: சரிங்க குருநாதன், இருக்குங்க, உங்க நல்லா இருக்குங்க, எப்படி இருக்குங்க? சரிங்க, உங்களுக்கு வேணா கேட்கலாமா? எளிமையாக கேட்கணுமா? சரிங்க, விராட் கோலி த ரன் மிஷன், அவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவருங்க? ஏங்க விராட் கோலிங்க நம்ம கிரிக்கெட்டுங்க, ரன் மிஷனுங்க, பட்டை கிளப்பி அடிப்பாருங்க, பயங்கரமாக அடிப்பாரு. சரி இல்லைங்க, நன்றிங்க, வாங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கங்க. மறைப்பன், ஒவ்வொரு போட்டியிலும் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃபைனல் கேம் அப்படின்னு என்னங்க ஃபைனல் அப்படின்னு என்னங்க ஃபைனல் கேம்னா?
5: ஃபைனல்
0: இறுதி போட்டி. சரி, வாங்க. இனிப்பில் இனி அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்,
0: சொல்லுங்க. என்னங்க பீமராஜ், உங்க பேர் சொன்ன கட்டாயி போயிட்டே இருக்கிறீங்க, பேர் சொன்னா
6: பிடிக்காதோ
0: இல்லைங்க, பேர் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டீங்களோ அப்படிங்களா? சரிங்க, வாங்க, வாங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா?
6: கொஞ்சம் எளிமையாக கொடுங்க.
0: சரிங்க, ரொம்ப எளிமையான, த சௌரவ் கங்குலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு என்ன விளையாட்டு விளையாட்டு சௌரவ் கங்குலி?

0: முன்னாள் கேப்டன் கிரிக்கெட் வீரர்
1: தான். ஆஹா, முன்னாள் கேப்டன் கிரிக்கெட் வீரர் என்பது சரியான பதில். சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கலாமா?
0: கொடுங்க.
1: இந்த ஃபுட்பால் விளையாடுறீங்களே உலக கால்பந்து, அந்த கால்பந்து அதோட ஆட்ட நேரம் எவ்வளோங்க? இந்த கேம் எவ்வளோ டூரேஷன் விளையாடுவாங்க, எவ்வளோ நேரத்தில் விளையாடுவாங்க?
0: 90 நிமிஷம்.
1: ஆஹா, 90 நிமிஷம், பயங்கரமான பதில் சொல்கிறாரு. சரிங்க, உங்களுக்கு நான் நிறைவேனா கேட்குறேன்
0: பாருங்க.
1: ஒவ்வொரு அணியிலும், இந்த ஃபுட்பால் மேட்சில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு அணியிலும் எத்தனை வீரர்கள் விளையாடுவாங்க கிரவுண்டில்? ஆமா, கால்பந்து போட்டியில் ஒரு அணியில் விளையாடக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதை உங்களுக்கு வினா.
0: 11 பேர்
1: என்பது சரியான பதில். சூப்பரா பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சார்? நல்ல பாடல் சொல்லுங்க. பாடல் கேட்கலாம். இந்த இரு வேலையில
0: படம் வந்து அவள் வருவாளா,
1: அவள் வருவாளா அப்படிங்கல.
0: சரிங்க,
1: என்னங்க பாட்டுல பயங்கர பாருங்களே அப்படிங்களா? சரி, நல்லா ஒரு பாட்டுங்க, சிக்கி முக்கி ஒய்யாலா அப்படிங்களா? சரிங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவங்களும் பாடியிருக்காங்க. நல்ல பாட்டு உங்களுக்காக எப்போ கேட்டு பேசுவோம். நன்றிங்க.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: எட்டு மணி 47 நீங்க கேட்டுருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். நேரில் சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். உங்களுக்கான குறிப்புகள் நாங்கள் கொடுப்போம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
7: மதுரை மாவட்டம்.
6: சரிங்க, ஓகே. உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க. சிவப்பு அட்டை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கார்ட் அப்படின்னு நம்ம ஃபுட்பால்ல சொல்லுவோம். அப்படின்னா எதுக்கு காட்டுறாங்க, என்ன பண்ணுவாங்க? அது ரெட் கார்ட்
7: காட்டினா
6: சூப்பர். ரெட் கார்ட் காட்டினா அந்த மேட்ச்ல விளையாட முடியாது, வெளிய போயிடும். சரிங்க, ஓகேவா? நல்லதுங்க. உங்களுக்கான அடுத்து என்ன கேட்கலாமா? இப்போ பொதுவாக ஃபுட்பால் வந்து அது மொட்டு மொத்தமான அந்த ஆட்ட நேரம் வந்து 90 நிமிடங்கள் சொல்லுவாங்க. கூடுதல் நேரம் வந்து கொடுப்பாங்க, சில டிரா ஆச்சுன்னா கூடுதல் நேரம் கொடுப்பாங்க. கூடுதல் நேரம் எவ்வளவு நிமிடங்கள் இருக்குங்க? இல்லைங்க, 30 நிமிடங்கள். சரி, நல்லதுங்க, நன்றி. 30 நிமிடங்கள் கூடுதல் நேரம், 30 நிமிடங்கள். ஆ சரிங்க, நல்லதுங்க. இனிப்பில் இனி மாற்ற நேரம். வணக்கம்,
8: ஹலோ,
6: சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க? நாமக்கல்
8: மாவட்டம்.
6: அவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடிய வீரர் தெரியுங்களா? கிரிக்கெட்டுங்க, கிரிக்கெட். கபில் தேவ் கிரிக்கெட்லாம் நமக்கு எல்லாருக்கும் பயங்கரமானு தெரியும். அவரை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக நம்ம இந்தியாவுக்கான உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் கபில் தேவ். சரி, நன்றிங்க. இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம். நாமக்கல் இளங்கோவன் சார்.
1: நாமக்கல் இருந்து இளங்கோவன் பேசுறீங்களா? அந்த ரேடியோ ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் அப்படி குறைச்சிங்களா? நல்லா இருக்கும். சரிங்க, உங்களுக்கு வினா கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான வினா என்ன அப்படின்னா, அந்த ஃபெனால்ட்டி ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுட்பால்லாம் ஏதாவது இது பண்ணி நமக்கு ஃபெனால்ட்டி கொடுப்பாங்க. ஃபெனால்ட்டினா நமக்கு அடிக்குது. அந்த ஃபெனால்ட்டி வந்து எவ்வளோ தொலைவுலேருந்து பந்தை வச்சு அடிக்கலாங்க அந்த கோல் இது அதிகம்? ஆ, சூப்பர். 11 மீட்டர். சரிங்க, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: வணக்கம். தேங்காய் மரத்துப்பட்டி.
1: தேங்காய் மரத்துப்பட்டி ராம்.
2: ராம்,
1: சரிங்க. ராம், உங்களுக்கான வினா கேட்கலாமா? கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஏதாவது 3 விளையாட்டு வீரர்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: சச்சின்
1: சரிங்க, வாங்க, நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர்.
3: ஹலோ,
1: வணக்கங்க, சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
1: யாருங்க?
3: புஷ்பராஜ் சார்.
1: புஷ்பராஜ், எந்த ஊர்ல பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சாய்னா நெக்வால் அப்படின்னு ஒரு விளையாட்டு வீராங்கனை இருந்தாங்க, அவங்க எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவங்க?
4: மகேந்திரன்.
1: என்ன கேக்கலாமா? செஸ் போட்டிங்களா? சதுரங்க போட்டி. சரிங்க, ஏதோ 2 பேர் விளையாட சொல்லுங்க. சதுரங்க போட்டி விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர் இந்தியா வச்சாதான், ஏதோ 2 பேர் சொல்லுங்க. விஸ்வநாதன் வந்து விஷாலி. இப்போதான் சமீபத்தில் அவங்க வந்து அந்த சாம்பியன் பட்டம் வாங்க நாங்கள் தரமாட்டு. இவர் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், சென்னையின் புலி அப்படின்னு கூட நம்ம விஸ்வநாதனத்தை சொல்லுவோம். நல்லதுங்க, நன்றி. உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக என்ன கேட்க பாருங்க. இந்த செஸ் போட்டியில் வந்து அந்த பலகை இருக்குல்ல, அந்த பலகை போர்டு, செஸ் போர்டு இருக்குல்ல, அதில் எத்தனை கட்டங்கள் இருக்குங்க? கட்டம் எத்தனை பாக்ஸ்? இல்லை, 64. 64 கட்டம் இருக்கும். நன்றி. இனிப்பில் இனி மாற்றினர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
5: திருப்பத்தூர் மாவட்டம் வர்றையா?
1: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? உங்களுக்கான வினா கேட்கணும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக கேட்குற பாருங்க. பிரக்ஞானந்தா, பிரக்ஞானந்தான்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறாரு, அவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவர்? பிரக்ஞானந்தா. சமயத்தில் பரபரப்பாக நம்மளால் செய்தித்தாளெல்லாம் அவரை பற்றி படிச்சிருப்போம். பிரக்ஞானந்தா சதுரங்க போட்டி. சின்னிக்க ரொம்ப சூப்பரான நேர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்பும். அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சேலம்.
11: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இந்த இரவேளை நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்னைக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி நேர்கள் உங்களுடைய நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகுமானராக இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்களே உங்களுக்கான பாடல் தாங்க. மறக்காம இன்னைக்கு நிகழ்ச்சி 10 மணிக்கு வந்துருங்க. 10 மணிலிருந்து நம்ம நிறைய புது புது அருமையான பழைய பாடல்கள்லாம் கேட்கலாம் சுகுமானராக நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்களை தெரிவிப்பாடல். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.

0: சார் வணக்கம் சார், மாரிமுத்தையாவுக்கு இரவு வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: பந்தலை சித்தன் தாசனமிட்டு சார், ஒரு எளிமையான விழா விட கொடுங்க. எளிமை ஒன்னு மட்டும் சொல்லலாம்.
1: ஒன்னு மட்டும் பதில் சொல்லலாங்களா?
0: ஆமா.
1: சரிங்க, உங்களுக்கான
0: ஒன்னு பேசுறது ஒரு மகிழ்ச்சி சார் இரவு நேரத்தில்.
1: சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கான அர்ஜுனா விருது அப்படின்னு ஒரு விருது கொடுப்பாங்க, அது எந்த துறைக்கு கொடுப்பாங்க?
0: சினிமா துறைக்கு
1: இல்லைங்க, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்க.
0: சார் நன்றி சார், நன்றி சார்.
1: சரிங்க, இனிப்படி இனிமே அடுத்த நேரம் வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க, யாருங்க?

0: Duke and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Centre assures all possible assistance to flood-affected states. U.S. President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semifinals. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எல் நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
3: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல் நினோ.
4: எல் நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
5: ஆக்சுவலா எல் நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை நாங்கள் எல் நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்ச். ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இந்த வெப்பப்பகுதி வந்து எல்நினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்நினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய அந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்நினோன்னு சொல்லுவோம். இந்த எல்நினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தரை நோக்கி வந்துட்டு இருக்கும். தரை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. கிளவுட் ஃப்ரீ, மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை எலினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்நினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28-28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்நினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்ட்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்நினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்நினோ கிடையாது. 28-28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-லிருந்து அது 0.5 மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்நினோ. அந்த 1-1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வர்றது வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5-2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்நினோ. 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்நினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்நினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது. எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்நினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்நினோ இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
4: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?

0: ஆமாம். அப்போது மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்போ
1: பொதுவாக எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி எலினோ வந்து 1997 வந்தது, அதுக்கப்புறம் வந்து 2015, 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. இப்போது நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து அந்த 1997, 2015, 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026 நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்குது, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து மோர் தென் 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டுருக்கு. அங்கே நார்மலாக வந்து அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும், அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997, 2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. சின்ன காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெய்ஞ்சது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எல்னினோ வந்து வட கிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே மழை கொடுக்கும்.
0: எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எல்னினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
1: இதே இதை சொல்லுது. ஆக்சுவலாக வந்து இப்போ எல்னினோ லானினோ வந்தால் அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாகும் அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்னினோ சொல்லுவோம், குறையும் போது வந்து லானினோ சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
0: இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
1: கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து கொடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங்கு இயக்கிவிட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்னினோ நோ லானினோ, அதாவது எல்னினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன். நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைசிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்ருக்கும், ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன், அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங் ஆகும். இப்போ இந்த எல்னினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட்வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட்வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த இந்தியாவுக்கு மேலே சிங் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே

0: அந்த அது வந்து க்ளௌடை வந்து ஃபார்ம் ஆக தான் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்நினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன், சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்நினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்நினோவுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலாக எல்நினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிள் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்நினோட இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த், 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது, அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பத்தி சொன்னீங்க நீங்க, தமிழகத்துல வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்நினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்நினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்தது வடகிழக்கு பருவமழை. அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னா எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாக இருக்கும் இதுவரைக்கும் எல்நினோ பீரியடில்.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில், ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஒரு இயரில் இந்த மந்திலேருந்து ஸ்டார்ட் இந்த மந்திலேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், 2லிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்நினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும், மறுபடியும் அது வந்து அது லானினோவாகலாம், லானினா இல்லைன்னா எல்நினோவாகலாம். ஸோ இது வந்து ஒரு 2லிருந்து 7 வருஷம், 6லிருந்து 7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்நினோ லானினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷ இடைவெளியில ஏற்படும், இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இப்போ எல்நினோ உங்களுக்கு தெரியும், எல்னோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்நினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்னா ஆக்சுவலாக அதனுடைய இம்பாக்ட், இப்போ அந்த எல்நினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால வந்து காட்டுத்தீகளாக வந்து இருக்கும். ஸோ இந்த காட்டுத்தீனால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் அறியப்படுது.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இதை கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்?
0: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகையினுடைய பகுதியில் ஈஸ்ட்டு, மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சுருக்கோம். பசிபிக் பெருங்கடலின் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதியை வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட்டு பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோடைய எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. 3ல பாதி, 4ல பாதி, ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ

0: 3.4 அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்துத்தான் அது எல்னினோவா லானினோவா நியூட்ரல் கண்டிஷனா சொல்லுவோம்.
1: எல்னினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் 9:30.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பகல் முழுவதும் உழைத்து உழைத்து களைத்து போன இளைஞர்களை இழைப்பார வருகிறது தருமபுரி பண்பலை 102.5 சுகுமாறாங்கள். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 0043 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94 86 81 10 25 என்ற எண்ணில் அளிக்கலாம். மற்ற வழக்கமாக பங்கேற்றக்கூடிய நேர்களாக இருந்தால் 0043 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றவரையாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினையர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க? இப்போ வணக்கங்க, இனிப்பில் இனிமே நேர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாத்தம். ஓம் சக்தி கோயில் பூசாரி ரகு சார்.
0: ரகு, என்னங்க பால் கேட்கலாம்? ரகு தாள் நத்தம்
1: சவாலே சமாளி சார்.
0: சவாலே சமாளி.
1: ஆமா சார்,
0: சவாலி
1: பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. இந்த பாடல் போடும் சார்.
0: சரிங்க, ஒரு நல்லா வந்து பால் கேட்டீங்க, அந்த பால் கேட்டு நன்றிங்க.
1: ஓகே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இனிமையான இந்த வேளையில் நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 10:03 நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: சொல்லுங்க.
6: திருப்பத்தூர் மாவட்டம் அடியூர். பேர் சிவன். அந்த பாட்டு பேரே மறந்துட்டுங்க. அலங்கார கலையாத என்ற பாட்டு போடுங்க ஐயா.
5: ரோஜாவின் ராஜா.
6: ரோஜாவின் ராஜா.
5: சரிங்க. என்ன வேலை செய்றீங்க?
6: போடுங்க ஐயா. அந்த ஜெயராம் தான் எனக்கு அந்த பாட்டை சொன்னாரு.
5: சரி சரி, நன்றிங்க.
6: மோகனூர் ஜெயராம், அது மறந்துட்டேன்.
5: சரிங்க, கேட்கலாம் கேட்கலாம்.
6: போடுங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: 10:07 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராக நிகழ்ச்சி நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜோதிமணி சார்.
0: சரிம்மா, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. பாடல்
1: எனக்கு முதல் மரியாதை
0: அருமையான பாடல கேட்டீங்க, கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாமா? நன்றிமா. தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க. நீங்க தான் முதல் நேரம் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்க. ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து வாங்க. நன்றி.

0: 10:12 நம்ம இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ரங்கள், காலத்தை வென்ற இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். 1980களுக்கு முன்பு வந்த இனிமையான அந்த பழைய பாடல்களை கேட்டு ரசிப்போம். 1960-70 அந்த பாடல்களை கேட்டோம். பழைய பாடல்களை கேட்கும்போது நமக்கு இனம்புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி பழைய பாடல்களை கேட்போம். இனிப்பில் இணையக்கூடிய நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பம் ஏழுமலை சார், சின்ன வட்டம்.
0: என்ன உங்க ஊர் பிணங்க?
1: பாலாங்குப்பம் சார், சின்ன வட்டம்.
0: சரிங்க சார், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: லட்சுமி மந்தாத்தில வந்து தன்ன மரத்துல நந்த வந்த குயில சார்.
0: சரிங்க, நல்ல பாடல்.
1: ஓகே சார், நன்றி சார்.
0: லட்சுமி வந்தாச்சு இல்லைங்களா?
1: ஆமா சார்.
0: சரிங்க, கேப்போங்க.
1: ம், தம்மன்

0: நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான் ராகல் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் குடும்பவழிந்து வேலு பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: மச்சான பாட்டு படத்துல இருந்து மாப்பூவே சிறு மைனாது.
0: சரிங்க, எந்த வருடம் வந்து படம் அதுங்க
1: சார்?
0: எந்த வருடம் வந்த படம், எந்த வருஷம் தெரியுங்களா, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சரிங்க, வேற ஒண்ணு, வேற நல்ல பாடல் ஒண்ணு கேக்கலாங்களே.
1: அப்படிங்களா? காவிய தலைவி இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க சார்.
0: சரிங்க,
1: ஒரு நாள் இரவு.
0: நல்ல பாடல வந்து கேட்டீங்க, நன்றிங்க. கேப்போம் அந்த பாடலுங்க.

0: 10 மணி 20 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கிட்டு அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுட்ருக்காங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வணக்கம்
1: ஐயா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஜெயராம, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து சிவப்பு கல் மூக்குதி படம், அந்த படத்தில் டி எம் சவுந்தரராஜ் சத்யரேகா பாடின பாடல், ஆத்தங்காரே அரசு காத்தடிக்கு ஆடுங்கன்ற பாடு போடுவோம்.

0: 10:23 நிமிடத்தில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். சுகமான ராகுல் நிகழ்ச்சி. இன்னைக்கு புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு விதமான பாடலை கேட்டுருக்காங்க. இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணப்பட்டு பம்பை குமார்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க குமார்.
1: சித்ரா பௌர்ணமி படம்.
0: சித்ரா பௌர்ணமி,
1: அதுல வந்தாடி வந்தாண்டி ராஜாண்ட பாடல்.
0: சரிங்க, நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த படம் பாத்துறீங்களா? இல்ல, இந்த படம் பாத்துறீங்களா? கேக்குறேங்க.
1: பாத்துக்கலாம், சிவாஜி படம்.
0: சரிங்க, நல்லா பாடல் கேட்டுறீங்க, வாழ்த்துக்கிறேங்க. நன்றிங்க.

0: 10:30 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்க பையன், அழகு டைலர்.
0: அழகு டைலர், தாழ்னா குப்பங்களா? உங்க பேர் என்ன?
1: அழகு டைலர்.
0: சரி, அழகு தாழ்னா குப்பம். என்ன பால் கேட்கலாம்
1: ஐயா? படம் பேர் பார்க்க.
0: சரிங்க.
1: எந்த பால் போட்டு?
0: சரி, கேட்கலாங்க.

0: 19:35 நிமிடத்தில் அமைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்களை அவங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இனி பிரியக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாங்குப்பம் மேல்வட்டம் ரவீந்திரன் ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பணம் படத்திலிருந்து எங்கேயே தேடுவேன் பணத்தை
0: கேட்கலாங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இனிக்கூடிய அடுத்த நேர வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க
1: சார். போர்ட்டர் சந்திரங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க முதல்ல.
1: கந்தசாமி திருப்பத்தூர்.
0: கந்தசாமி திருப்பத்தூர். என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வருந்தாரே இளைமன். அருமையான இரவு நேரத்துக்கு எதையும் இருக்கும் பாட்டு.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: 10:41 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: அன்பு சகோதரர் மாரிமுத்தையாவுக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சி அம்மன் கோவில்.
0: சரிங்க, என்ன பால் கேட்கலாங்க?
1: ராஜபால் ரங்கத்துறை சிவாஜி நேசனும் உஸ்மான் எடுத்து நடித்த படம். அந்த படத்திலிருந்து குழந்தை தாங்க அம்மா அம்மா தம்பி என்ற நம்பி.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க,
1: ரொம்ப நன்றியா.

0: 10:46 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நல்லம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டின் வட்டம் அகலாவரம் ஆசேரி வட்டம் சீனிவாசன் ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க
1: ஐயா? தேனிலூர் பரப்பல் ஒரு அழகிய பாடல், நிலவும் ஒரு பாடல் ஐயா, அனைத்து நேர்களுக்காகவும் வழங்குகிறது.
0: சரிங்க, சரி, ஓகே, கேட்கலாங்க.
1: நன்றி ஐயா.

0: 10:49 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: விஜயகுமார், ஏலகிரி.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. ஏலகிரின்னா திருப்பத்தூர் மாவட்டம்.
1: ஆமா சார், திரும்ப ஜோலப்பேடு பக்கம் இருக்கு சார்.
0: சரிங்க, எப்படி இருக்கு இப்ப ஏலகிரியில நிறைய சுற்றுலாத்தலங்கள் எப்படி இருக்குங்க?
1: ஆமா, நல்லா இருக்கு சார். மலை வீழ்ச்சி வீழ்ச்சி போல நல்லா இருக்கும்.
0: நீங்க கீழே இருக்கீங்க
1: சார்.
0: நீங்க அடிவாரத்துல இருக்கீங்களா, மேல இருக்கீங்களா?
1: பாடல் வந்து நான் பார்த்ததிலே அவள்
2: பார்த்ததில்
0: கேட்கலாங்க.
2: ஒருத்தி

0: 10:54 நம்ம இணைந்திருக்கின்றோம். தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. சுகுமான் ராகல் நம்ம கூட இனியும் அடுத்த நேரம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராந்த. தனியா
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
1: படம் ஆடுப்பாந்தே, அது மானா மதுரை மாதிரி அந்த பாட்டு கொடுக்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமார் ராக நிகழ்ச்சியில் இருந்திருக்கணும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அன்பினர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எதை கணிலிருந்து இன்பமே போறேன் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஏழுமலை சார்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றி சார்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகுமார் ராக நிகழ்ச்சி. இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டர்கள் பங்கெடுத்து தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்காங்க. நாளைக்கு வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் உங்களுக்கான பாடல்களை கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5 இனி தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi arrived in Melbourne, Australia this evening on the second leg of his three-nation visit. He was warmly received by Australian Minister for Housing.

மலை முனி நாளை மலையாக நம்மோடு இணைகிறார். பிரித்திகா காலை 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4 மணி. தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடங்கணி விளைநிலம், தருமபுரி உடவு சந்தையின் காய்கனி விளைநிலம் கேட்கலாம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனி தினம் கேட்கலாம். 25க்கு தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல் வழங்கும் நலந்தானே. 7:30 சந்தோசார், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலை தொடங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சர்மரோக நிவாரண செயல்பாடு வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கஸ்கான் வழங்கும் இனிய சொல்லும் போது, 9:05 வானொலி வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம், இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவர்கள் பங்கேற்கும் நேர நிகழ்ச்சி, 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாசோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சமயம் மற்றும் மாவகை வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:15 பூவை பின் பூவை, 12:10 மருத்துவமனர் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும், பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவருடன் நிர்வாகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாயங்கம் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடு, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபா நந்தினி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 8:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கணக்கெடுப்பாளர்கள், 4 மணிக்கு விடைத்திருவினாக்கள், 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4 நலமுடன், 5:00 மாலை தண்டல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தினம் நட்சத்திர வழி நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரைசா, 7:25 வயல்வெளி, நாளை நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி சின்ன வத்தலாபுரம் எம் ராஜாபதி அவருடன் நிறுமுகம் கேட்கலாம், 8 மணிக்கு இளந்தன்றல் சினிமா, 8:30 எரப்பட்டி சிசாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடிவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகுமான ராகங்கள், நேர்கள் இதுவரை நாளை நம் பன்மொழி வளரும் நிகழ்ச்சி நிறைவுகளை கேட்டீர்கள், உறங்கும் சிந்தையாக மகாத்மாவின் சிந்தனைகள், நல்ல நண்பனை நம்பினால் நல்ல நண்பனை விரும்பினால் நல்ல நண்பனாய் இருந்த மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பை 2.5 இந்த ஒளிபரப்பு வெளியிடப்பட்டு இதே அலைவரிசை நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பை 103.7 கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.